0: வணக்கம். இன்றைக்கு மோகன் புவன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்க காலை பொழுது நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமாங்க, இன்றைக்கு என்ன கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறக்காம சொல்லிடுறோம், வியாழக்கிழமை.
0: வியாழக்கிழமை,
1: ஆமா. சரி, வியாழக்கிழமை அப்படின் போது வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சனி ஞாயிறு வந்துடும், வார இறுதி நாள் விடுமுறை அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். சில நேரங்கள
0: மகிழ்ச்சியில சொல்லுவோம்.
1: அறிவிப்பு பண்ணும்போது வெள்ளிக்கிழமைகள்லாம் சொல்லும்போது வார இறுதி நாள் நெருங்கிட்டு மனசுல ஓரமா இருக்கும். நம்ம சொல்றோம் இப்படி, ஆனா எத்தனை பேருக்கு வார இறுதி நாள் உண்மையா இருக்கு நமக்கு தெரியாது. எல்லாருக்குமே விடுமுறை கிடையாது. அப்படி விடுமுறை இருந்தாலும் எல்லாம் அந்த விடுமுறைய மகிழ்ச்சியா கழிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல அப்படின்னு தோணும்.
0: நிறைய பேருக்கு வார இறுதி நாட்கள்ல சனி ஞாயிற்றுக்கிழமை வேலையா இருக்கும்.
1: ஆமா,
0: சில பேரு விடுமுறையா இருந்தாலும் கூட அப்பதான் ஏதாவது ஒரு வேலை வரும். வீட்டுல வேலை வைப்பாங்க,
1: பொருட்கள் வாங்க போகணும்,
0: பொருட்கள் வாங்கணும், இல்ல ஏதாவது நிகழ்ச்சிக்கு போனோம்,
1: திருமணத்துக்கு
0: போனோம், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இதுல எங்க வார இறுதி நாட்கள் அங்க கொண்டாடுற மாதிரி இருக்கு?
1: ரெண்டு விதம் இருக்காங்க. வார இறுதினால எனக்கு விடுமுறையே கிடைச்சது இல்ல, வேலைங்க முழுக்க முழுக்க எனக்கு வேலை தாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. விடுமுறையில இருந்தாலும் வீட்டு வேலை, அப்புறம் பொறுப்புகள், பொருட்களை வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிள்ளைகளுடைய துணிமணிகள் எடுத்து தயார் பண்ணணும் பள்ளிக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வார இறுதி நாள்ன்ற ஒண்ணு விஷயமே கிடையாதுங்க எங்களுக்கு.
0: எங்களுக்கு அப்படி இல்லங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அழைத்து சொல்லலாம். என்ன நீங்க சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியும், ஓ நிறைய பேர் இப்படி எல்லாம் இருக்காங்க.
1: அடுத்த முறை நாங்க சொல்ல மாட்டோம் வார இறுதி நெருங்கி இருக்க விடுமுறையை கொண்டாடுவீங்க அப்போ நாங்க சொல்ல மாட்டோம்.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உண்மைக்குமே எங்களுக்கு வார இறுதி நாட்கள்னு ஒண்ணு கிடையாதுங்க. எப்போது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இன்றைக்கு நீங்க அடுத்து பேசலாம்.

0: நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம்
3: மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1909729199.
4: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா?
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: இன்றைக்கு வணக்கம் என்ன இந்த வார இறுதி நாட்கள் ஒன்னே எங்களுக்கு இல்லங்க. நீங்கதான் வார இறுதி நாட்கள் மகிழ்ச்சியா வெளியே போவீங்க
2: அப்படின்றீங்க, நல்லா தூங்குவீங்க அப்படின்றீங்க, ஆனா எங்களுக்கெல்லாம் அது கிடையாது அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க.
1: அப்படி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அழைங்க அப்படின்னு சொல்லணும். குணேஸ்வரி வந்திருக்காங்க.
3: ஆமா, எனக்கு அது இல்லவே இல்லை, ஃபுல் டைம் கிராப் டிரைவர்.
1: ஓ,
3: சோ அதனால வந்து வார இறுதியில தான் எங்களுக்கு வேலையே அதிகமா இருக்கும். நிறைய பேரை ஏத்திட்டு போய் விடுறதுல வந்துட்டு அதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த பிள்ளைங்க டியூஷன் அது இதுன்னு ஓடிட்டு இருப்பேன். ஏன்னா வார நாட்கள்ல பிள்ளைங்க டியூஷன் போக முடியாது, சோ அதனால வார இறுதியில தான் டியூஷன் போவாங்க. வார நாட்கள்ல ஸ்கூல் இருக்கிறதுனால டியூஷன் அனுப்ப மாட்டேன். இந்த வேலை எனக்கு வார இறுதி தான் வேலையே அதிகமா இருக்கும். வார நாட்கள்ல தான் நார்மலா ரிலாக்ஸா இருப்பேன்,
1: அமைதியா உங்களுக்கான நேரம் அப்படிலாம் இருக்கும்.
3: ஆமா ஆமா, எல்லாத்தையும் ஸ்கூல்ல போய் தள்ளி விட்டுட்டு நான் பாரு ரிலாக்ஸா
2: தூங்குவேன்.
3: வெளியே போறது இந்த மாதிரி.

0: வணக்கம். இன்னும் இன்றைக்கு இந்த வார இறுதி நாட்களே எங்களுக்கு கிடையாதுங்க. என்ன பண்ணாலும் இந்த வார இறுதி நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரிலாம் அப்படி இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் இன்றைக்கு அழைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: பொதுவாகவே இந்த வார இறுதி நாள்ல அதிகமானோர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு எடுத்துக்கிறாங்களா, அப்புறம் சொந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, இப்போ மெனி பெடி எல்லாம் செய்யறது, முடி வெட்டிக்கிறது, ஃபேஷியல் எல்லாம் போறது, அதெல்லாம் பண்றாங்க. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா வார இறுதி நாள்லாம் புக்கிங் ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து எதுவுமே கேட்கவே முடியாது. அதுக்கப்புறம் குடும்பத்தோட வந்து வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடுறது, விளையாட்டு, அப்புறம் கல்யாணத்துக்கு போறது, பிறந்தநாள் போறது, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தொலைக்காட்சி பாக்குறதுல இருக்கிறாங்களாம். மற்றபடி முக்காவாசியினர் வீட்டு வேலைகள் செய்யறாங்களாம். அதுக்கப்புறம் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, கூடுதல் வேலைகள் இருக்குல்ல வெளியில, அவங்களுக்கு பணம் வர்ற மாதிரி கூடுதல் வேலைகள் இருக்குதுல்ல, அந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறாங்களாம். ஆனா உலகம் முழுவதும் பாத்தீங்களா மோகன், 23.7 விழுக்காட்டினருக்கு வார இறுதி நாள் கிடையாது.
0: ஆமா, அந்த கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு வந்து வேலை சூழல்லாம் ஒரு காரணமா இருக்கும். இப்போ வார நாட்கள் எப்படி வேலைக்கு போறோமோ அந்த மாதிரி ஒரு சில வேலை சூழல்லாம் அப்படிதான் இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து அந்த சனி ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு கிடையாது. அதே சமயத்துல இப்ப ஆரோக்கியமான நடவடிக்கைகள்ல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமானோர் ஈடுபட தொடங்கிட்டாங்களா. இப்ப எப்படின்னா, திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போறோம், சனி ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது மலையேற போவோம், அல்லது இந்த பிக்னிக் சொல்லுவாங்க இல்லையா, கடலோர பகுதிகளுக்கு நீர்வீழ்ச்சி பகுதிகளுக்கு போறது, இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப அதிகமா விரும்புறாங்க.
1: ஆமா, அதிகமான எந்த துறையினருக்கு வார இறுதி நாட்கள் இல்ல அப்படின்ற ஒரு பட்டியல் வந்திருக்குது. தங்கும் விடுதி உணவகங்கள்ல இருக்காங்க, இவங்களுக்கு வார இறுதி நாள் இல்லையா. அப்புறம் இந்த கிடாய் ருஞ்சி இதெல்லாம் வந்து மளிகை கடைகளுக்கு விடுமுறை இல்ல. அப்புறம் மருத்துவமனைகள், அப்புறம் மருத்துவம் சார்ந்த துறைகள், காவல்துறையினர், அப்புறம் அவசர சேவை வழங்குபவர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு, விவசாய அப்புறம் குறிப்பாக இந்த சுற்றுலா பிரிவுல இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு, போக்குவரத்து பிரிவுல இருக்காங்களா அவங்களுக்கு, பொழுதுபோக்கு துறையில உள்ளவங்க, இவங்க யாருக்குமே வார இறுதினால இல்லையா.
0: ஆமா, அறிவிப்பாளர்களுக்கும்
1: இல்லங்க
0: இருக்கு, தெரியல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம்
1: வரீங்க தானே, கதைப்போமா, அது வார இறுதினால
0: தானே, ஞாயிற்றுக்கிழமையும் வருவோம்.
1: ஆமா,
0: போயிட்டு இருக்கு வாழ்க்கை, என்ன செய்யறது. ஆனா இதெல்லாம் நம்மளுடைய வேலை இல்லையா.
1: ஆமா,
0: ஒரு பாப்ப பிடிச்சு போய் தானே செய்யறோம்.
1: கண்டிப்பா விருப்பப்பட்டு செய்யறது வேலையா, நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. மூக்கன் அழைத்து இங்க கிட்ட சொல்லுங்க, வார இறுதி நாலு தாங்க பேர், ஆனா எனக்கு அது இல்லங்க அப்படின்றீங்களா.

0: வணக்கம். மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
1: மின்னல் FM நேயர்களே, உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம்ங்க. நான் பிராண்டிங், ட்ரெண்டிங் அண்ட் லீடிங் பிசினஸ் கோச் டாக்டர் ஸ்ரீஎன்டி உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. டெவலப்பிங் தி என்டர்பிரெனியரல் மைண்ட் செட் அப்படின்னா என்னங்க? நீங்க ஒரு வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னுக்குங்க, அந்த வியாபாரத்தை நீங்க ஃபீல் பண்ணும். இந்த வியாபாரத்துல இருந்து நீங்க செய்யற மாதிரி ஒரு கற்பனைக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த வியாபாரத்துல உள்ள எல்லா சேலஞ்சும் நீங்க ஃபீல் பண்ணிக்கணும். அதெல்லாம் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் தொழில், இப்படிதான் செய்ய போற, இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இப்ப மைண்ட் செட் ரெடி ஆயிடுச்சு. மூணு ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்குங்க. ரெசிலியன், அதாவது எதையும் தாங்கும் மனப்பக்கம், இது வந்து ரொம்ப முக்கியம். பிசினஸ் ஒன்று செய்யறப்ப நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ஒரு பிரச்சனை இருக்கும், எக்ஸ்டர்னல் இன்னொரு பிரச்சனை இருக்கும். இன்டர்னல் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும், எக்ஸ்டர்னல் உங்க சப்ளையர், உங்க வெண்டோ இல்ல நீங்க நம்பி வியாபாரம் பண்றவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப இது ரெண்டையும் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க, இதுதான் உங்களோட ரெசிலியனோட மனப்பக்கம். மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல போயிருன்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டாவது விஷயங்க, உங்கள்கிட்ட பர்சனல் ஸ்ட்ராங் டிசிப்ளின் இருக்கணுங்க. டிசிப்ளின் செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். மூணாவது குரோத் மைண்ட் செட். இந்த தொழில டே பை டே நீங்க குரோ பண்றீங்கன்னு நீங்க வந்து வித்ராயலைசேஷன் செய்யணும். நீங்க டே பை டே புதிய புதிய யுக்திகள் கையாளணும். அப்ப நீங்க செய்யறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் இதுல ப்ரோக்ரஸ் இருக்குன்ட்டு. இதுதான் வந்து டெவலப்பிங் என்டர்பிரெனர் மைண்ட் செட். மீண்டும் உங்களை சந்திக்க வரை எல்லாம் புகழும் இறைவுக்குன்னு சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.

0: இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோங்க.
1: வார இறுதி நாள்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க, ஆனா நாங்க போராடுற போராட்டம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம்.
0: சரி, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய சில பேர் அழைத்து பேசுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
2: தாரணி பேசுறேன். ஆமா இல்ல, 7 நாள் வேலை எனக்கு, 2 நாள் பார்ட் டைம், 5 நாள் என்னோட ஃபுல் டைம் ஜாப் செய்யறேன்.
0: ஓ, சனி ஞாயிற்றுக்கிழமை என்ன என்ன வியாபாரமா?
2: இல்ல இல்ல, நான் வந்துட்டு எபக்கஸ் சொல்லி கொடுக்குறேன், டீச்சரா இருக்கேன், டியூஷன் டீச்சர். ஆனா அந்த வார இறுதி நாள் தான் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு.
0: எல்லாம் கடந்த உங்களுக்கு எப்போ நேரம் செலவு பண்றீங்க?
2: இதுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் கிடைக்கிறப்பதான் எனக்கு இந்த நேரமும் இருக்கும், எங்க குடும்பத்துக்கான நேரமும் அப்பதான் வரும் எனக்கு.
1: இப்ப சனி ஞாயிறு அப்படின்னாலே ஒரு ஆர்வம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது, வழக்கம் போலதான் இருக்கும்.
2: அன்னைக்கும் வந்துட்டு தூங்காம எந்திரிச்சு வேலைக்கு போறேனே இருக்கோம். ஆனா வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் பிள்ளைங்க கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷம் ஆயிரும்.
0: பொதுவா அந்த வார நாட்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க?
2: வார நாட்கள்லயும் எப்போதும் போல 6 மணிக்கு கூட எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போக வேண்டியதான்.
0: சனி ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு தான்.
2: ஆமா, அதே டைம் தான்.
1: உங்களுக்கு விடுமுறை கிடைச்சாலும் அந்த 6 மணிக்கு மேல தூக்கம் வராது தானே?
2: அந்த அன்னைக்கு வந்துட்டு என்னால ஒரு 8 மணி வரைக்கும் தான் தூங்க முடியும். 8 மணிக்கு மேல எனக்கு இப்படி முழிப்பு வந்துடும் எப்படியா இருந்தாலும். அப்ப திரும்பி வந்து எந்திரிச்சுட்டு திரும்பி தூங்குவேன்.
0: சரி, சில பேர் எல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல, சனிக்கிழமை வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போலாம் அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடியவங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்?
2: ஐயோ, எனக்கு லீவே இல்லையே, என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னிக்கே சொல்லிருங்க, அப்பதான் என் வேலை இடத்துல நான் லீவ் போட்டு பார்ட் டைம்லயும் லீவ் போட்டு சொல்லிட்டு வர முடியும். கண்டிப்பா வரது முயற்சி பண்றேன்னு சொல்லுவேன்.
1: அப்ப எப்பங்க வார இறுதி நாள் அனுபவிக்க போறீங்க?
2: இல்ல, இது வந்து நான் ஒரு எய்ம் வச்சிருக்க, ஒரு வருஷம், அந்த 1 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டுனா அப்புறம் வந்து வார இறுதி நாள்ல வந்து எனக்காக படிக்கிற டைம் ஆக்கிடலான் இருக்கு.
1: ஓ, அப்பவும் ஏதோ பண்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி சரி, நல்லதுதான் நல்லதுதான்,
0: நல்ல விஷயம் தான். ஓடுங்க, அது ஓடுற வயசு தானே
1: சொன்னாங்களா உங்க ஓடுற வயசு. நன்றி நன்றி.

0: வணக்கம். நல்ல பேசிட்டு இருக்கோம். இந்த வாரி இறுதி நாட்கள் வந்தாலே பொதுவாகவே இந்த மாதிரி திருமண வைபவங்களா இருக்கட்டும் அல்லது ஏதாவது நிகழ்ச்சி கலந்துக்க கூடிய ஒரு சூழலுமே ரொம்ப முக்கியம்.
1: ஆமா, வாரி இறுதி நாளா இருந்தா நாங்களும் அந்த மாதிரி கலப்படம்னு புறப்பட்டுருவோம்.
0: ஏன்னா அப்பதான் வீட்டுல உட்காருவோம்னு நினைப்போம். அப்பதான் அந்த திருமண சிலர்லாம் வந்து ரொம்ப கடுப்பாவாங்க. இத்தனை கல்யாணத்துக்கு தான் போறது, உட்காரவே முடியல வீட்டுல அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அதெல்லாம் நம்ம கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான். அந்த மாதிரி நாங்களும் வரக்கூடிய சனிக்கிழமை வார இறுதி நாட்கள் தான், எங்களுக்கு புரியும் உங்களுக்கு விடுமுறையா இருக்கும்னு. அதனால வாங்க, உங்களை சந்திக்க நாங்க ரொம்ப ரொம்ப
1: அவளுக்கு புறப்படுறாங்களாம்.
0: சனிக்கிழமை உங்களை ரொம்ப ஆவலா சந்திக்க நாங்க காத்துட்டு இருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் காத்துட்டு இருக்கு. நிறைய நம்ம பேச போறோம். கலைஞர்கள் பாட போறாங்க, நகைச்சுவை எல்லாம் நடக்க போகுது.
1: ஆமா, கண்டிப்பா. கலப்படம் அப்படின்றது ஒன்று மின்னல் எஃப்எம்ல பல நேயர்கள் எதிர்பார்த்த ஒன்று. மீண்டும் அதை மின்னல் மூலமா உங்களுக்கு நாங்க கொண்டு வரோம். ஆனாலும் இந்த கலப்படத்துக்கு பின்னணியில நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. இன்னமும் உழைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு தயார் நிலை இந்த மாதிரிலாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. அது மின்னல் எஃப்எம் உடைய பங்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த உழைப்புக்காகவே உங்களை நாங்க அழைக்கிறோங்க. ஏன்னா ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சியா அங்க உங்களுக்கு நாங்க ஜோஹர் கூலா இல்ல கொடுக்க போறோம். இன்னைக்கே புறப்பட்டு வர போறாங்க. ஒத்திகையெல்லாம் நிறைய
0: சனிக்கிழமை வாங்க.
1: நேர்கள் கண்டிப்பா வந்துருங்க. உங்களுக்காக கலப்படம் உள்ளூர் கலைஞர்களோட தயார் நிலையில இருக்கு.

0: எனக்கு வார இறுதி நாட்களே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் அழைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: நம்மளே ரொம்ப சந்தோஷமா வார இறுதி நாள் வருதுங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா எல்லாருக்கும் அதே சந்தோஷம் இல்லங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க அழைச்சிருக்காங்க.
0: விசாலாட்சி சொல்லுங்க.
2: இல்ல ஒரே டிஸ்பேச்சரா வேலை செய்யறேன். டெய்லி வேலைதான்.
0: ஓ, ஏழு நாள்
2: வேலை.
1: ஏதாவது ஒரு நாள் விடுமுறை குடுப்பாங்கல்ல இல்லையா?
2: சரி, நம்ம ரூல் வந்து இப்ப நம்ம ஒரு ஜாலான் எடுக்கிறோம்ல, அந்த தமன் வந்து ஆளுங்க கவர் பண்ணி இருந்தா நம்ம வந்து லீவ் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பெண்டிங் உழுந்துச்சுனாக்கா அதுல ஒரு 100 இங்கு 200 இங்கு பெனால்டி விழுந்துரும். ஆமா, இது சத்தன் சத்தன் ஹாப் இந்த மாதிரி இருக்கு. சத்தன் ஹாப் வந்து எனக்கு தெரியல, ஆனா நான் வேலை செய்யறது இந்த மாதிரிதான்.
0: அப்ப ஒண்ணு சனி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பெருசா இல்ல, வேலைதான்
2: இல்ல.
1: சரி, இப்ப மத்தவங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க வார இறுதி நாள்ல, நீங்க மட்டும்
0: விடுமுறை கிடைக்குது வச்சுக்கோங்க, இவ்வளவு நாள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது, கிடைச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க?
1: நிறைய கனவுகள் இருக்கு, ஆனா நம்மளுக்கு நேரம் தான் இல்ல. ஏக்கம் தெரியுது உங்க குரல்ல.
0: அது சீக்கிரம் அந்த விடுமுறை கிடைக்கணும். இந்த சாதாரணமா நீங்க சொல்ற இந்த விஷயம் எல்லாம் நடக்கணும் அப்படின்றத எங்க எதிர்பார்ப்பு. நன்றிங்க.
2: Thank you so much.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
2: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயோலிபாஸ் PSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
3: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
4: இந்த சோஷியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
5: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
6: அங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
4: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன், அமைதியா இருங்க.
7: அப்படின்னா அது என்ன?

0: பெட்ரோலிய பொருட்களுக்கான மானியம் 40 பில்லியன் ரிங்கேட்டை எட்டும். எல்ஆர்டி 3 சேவை பொது போக்குவரத்தை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை காட்டுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். செயற்கை நுண்ணறிவு நிர்வாக சட்டவரைவை அரசாங்கம் இறுதி செய்து வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இணைய பாதுகாப்பு சட்டம், தரவு பாதுகாப்பு விதிகள் உள்ளிட்ட தற்போதைய கட்டமைப்பிற்கு வலு சேர்க்கும் நோக்கில் அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் விவரித்தார். புவிசார் அரசியல் பதற்றம், மேற்காசிய மோதல், உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் பெட்ரோலிய பொருட்களுக்கான மானியமாக இவ்வாண்டு 40 பில்லியன் ரிங்கேட் அரசாங்கம் ஏற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ரான் 95 பெட்ரோல் டீசலுக்காக அரசாங்கம் குறைந்தது 800 மில்லியன் ரிங்கேட் மானியத்தை ஏற்றதாக நிதியமைச்சு கூறியது. அதனைத் தொடர்ந்து நாட்டின் பெட்ரோலிய கையிருப்பு தற்போது நிலையாகவும் போதுமானதாகவும் உள்ளதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உலகளாவிய விநியோக நெருக்கடி நீடிக்கும் வேளை நீண்டகால விநியோக உத்தரவாத நடவடிக்கைகள் மற்றும் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை வழங்கலை மடானி அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அமைச்சு தெரிவித்தது. மலேசியா எதிர்காலத்தில் ஏவுகணை தயாரிப்பை விரிவுபடுத்துவதற்கு முன் அடுத்த 2 ஆண்டுகளில் ராக்கெட் தயாரிப்பை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டேன் கூறினார். உள்ளூர் வெளிநாட்டு நிறுவனங்களை உள்ளடக்கிய வியூக ஒத்துழைப்பின் மூலம் இந்த இலக்கை எட்ட முடியுமென அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துவதில் வெஸ்டார் தற்காப்பு நிறுவனம் மற்றும் ஆஸ்திரேலிய விண்வெளி தற்காப்பு நிறுவனம் ஆர்டிஆர் இடையேயான ஒத்துழைப்பு அரசாங்கம் வரவேற்பதாக டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் குறிப்பிட்டுள்ளார். நவீன பொது போக்குவரத்து அமைப்பை வழங்குவதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாடு ஷா அலாம் இலகு ரயில் LRT 3 சேவை சான்று பகர்வதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசித்தோன் இஸ்மாயில் கூறினார். இச்சேவை கில்லான் பள்ளத்தாக்கில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வழிவகுப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் LRT 3 சேவை போக்குவரத்து வாய்ப்புகளை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பயண நேரத்தை மிச்சப்படுத்த, குறிப்பாக வேலைக்கு செல்பவர்களின் பயண செலவுகளை குறைக்கவும் உதவுகிறது என்றார் அவர். ஷா அலாம் கில்லான் சுபாங் பகுதிகளில் உள்ள மக்கள் ஒரு மாதத்திற்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ள இந்த சேவையை பயன்படுத்தி நன்மையடைய அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். June 5 நிலவரப்படி வளர் சம்பள கொள்கையில் பங்கேற்ற 4025 தனியார் துறை முதலாளிகளுக்கு 64.07 மில்லியன் ரிங்கேட் ஊக்கத்தொகையை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. மடானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த முனைப்பின் மூலம் 51,363 உள்ளூர் தொழிலாளர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த ஊக்கத்தொகை முனைப்பு திறன்மிக்க தொழிலாளர்கள், குறிப்பாக தொழில்முறை நிபுணர்கள், பொறியியல் துறைசார் வல்லுநர் ஆகியோரின் வருவாயை அதிகரிப்பதில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சு கூறியது. மலேசியாவும் தாய்லாந்தும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள், சந்தை அணுகல் உள்ளிட்ட வேளாண் மீன்வள பொருட்கள் தொடர்பான பல்வேறு வர்த்தக சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான கலந்துரையாடலை தொடர இணங்கியுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே உணவு உத்தரவாதம், வேளாண் உணவுத்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு, தாய்லாந்து வேளாண் கூட்டுறவு அமைச்சர் சூர்யா ஜுங்ரோட் ரன்கிட் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பில் இந்த நிலைப்பாடு எட்டப்பட்டுள்ளது. நேற்று தொடங்கப்பட்ட மடானி புத்தக பற்றுச்சீட்டு முனைப்புக்கு இடைநிலை பள்ளி மாணவர்களிடமிருந்து சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. 100 ரிங்கேட் பற்றுச்சீட்டு வழங்கும் இந்த முனைப்பு தரமான வாசிப்பு உபகரணங்களையும் தேர்வுக்கான குறிப்பு புத்தகங்களையும் வாங்குவதற்கு மாணவர்கள் பயன்படுத்துவதாக பர்னாமா மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தான செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா? ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
2: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
1: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: இந்தியாவும் மலேசியாவும் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. 12வது இந்தியா மலேசிய ராணுவ ஒத்துழைப்புக்கான துணை செயற்குழு கூட்டத்தில் இரு நாடுகளும் அந்த ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்ததோடு கூட்டுறவை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளையும் ஆராய்ந்ததாக இந்திய தற்காப்பு அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நடைபெற்ற அக்கூட்டத்தை அந்நாட்டு தற்காப்பு அமைச்சின் செயலாளர் அபிதா பிரசாத்தும் மலேசிய ஆயுதப்படையின் உதவி தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் அமீர் மஹமூத் அப்துல் ரஹ்மானும் தலைமையேற்றதாக அது கூறியது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் குறித்த கலந்தாய்வு கத்தாரில் தொடரும் நிலையில் ஈரானின் அணு ஆயுத ஒழிப்பு செயல்முறை முன்னேற்றம் கண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக எனடோலு குறிப்பிட்டுள்ளது. ஈரான் உரிய ஒத்துழைப்பை வழங்குவதாக வட டக்கோதாவுக்கு புறப்படுவதற்கு முன் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கத்தார் தலைநகர் டோஹாவில் அமெரிக்க பேராளர்கள் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜெரட் கிஷ்னரும் கலந்தாய்வில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். நைஜீரிய மத்திய மாநிலமான பெனுவில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் 15 பேர் கொல்லப்பட்ட வேளை பலர் காயமடைந்ததாக உள்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியை மேற்கோளிட்டு AFP குறிப்பிட்டுள்ளது. அங்கு விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்போருக்கும் இடையே மோதல் நிகழும் நிலையில் பிணைப்பணத்தை நோக்கமாக கொண்ட ஆள்கடத்தலையும் ஆயுத மீதிகளால் மேற்கொள்ளப்படுவதாக அது கூறியது. பிரான்சின் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ 700 ஹெக்டருக்கும் அதிகமான வனப்பகுதியை அழித்துள்ளதாக எனடோலு தெரிவித்துள்ளது. அருகில் உள்ள பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டதோடு அவசர கால நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பலத்த காற்று மோசமான வானிலை காரணமாக தீ வடகிழக்கு நோக்கி பரவுவதால் பிசோல்ஸ், மினவால்ஸ், மைஹெக் ஆகிய பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து 32 அணிகள் சுற்றில் அமெரிக்காவுக்கும் போஸ்னியா எர்சகோவினாவுக்கும் இடையேயான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதற் பாதி ஆட்டத்தில் அமெரிக்கா 1-1 சுழியம் என்ற கோலில் முன்னிலை வகித்தது. இவ்வேளை அதே சுற்றில் பெல்ஜியமும் செனகலும் களமிறங்கிய வேளை 3-2 என்ற கோல்களில் வென்று 16 அணிகள் சுற்றுக்கு பெல்ஜியம் முன்னேறி அதிரடி படைத்துள்ளது. 2-2 என அவ்வாட்டம் சமநிலை கண்டதைத் தொடர்ந்து கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. யூரி தில்ஸ்மான்ஸ் பெல்ஜியத்திற்கான வெற்றி கோலை பெனால்டி மூலம் புகுத்தினார். நிறைவாக விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி ஆடவர் 2 சுற்று ஆட்டத்தில் இத்தாலியின் ஜெனிக் சின்னர் 7-6, 7-6, 6-4 என்ற செட்களில் போர்த்துகலின் நீனோ போர்கஸை வெற்றி கொண்டார். அமெரிக்காவின் ஜென்சன் புருஸ்வி 6-2, 6-2, 6-3 என பெருவின் இக்னாசியோ பியூஸை வீழ்த்திய வேளை ஜப்பானின் ஷின்தாரோ மொச்சுசூக்கி 6-2, 7-6, 7-5 என அமெரிக்காவின் மற்றொரு விளையாட்டாளரான ஏதன் கியூனை தோற்கடித்தார். போலந்தின் ஹியூபர்க் ஹாஸ்காஸ் ஆஸ்திரியாவின் செபஸ்டியன் ஆஃப்னரை 7-6, 6-4, 6-4 என வென்ற வேளை அமெரிக்காவின் டாமி பால் தென்கொரியாவின் குவாங் சுன் ஊனை 6-3, 7-6, 6-2 என வீழ்த்தினார். ரஷ்யாவின் டேனியல் மெட்வெடெஃப் 3-6, 6-3, 7-5 என ஸ்பெயினின் டேனியல் மெரிடாவை வீழ்த்தினார். பெட்ரோலிய பொருட்களுக்கான மானியம் 40 பில்லியன் ரிங்கேட்டை எட்டும். LRT 3 சேவை பொது போக்குவரத்தை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை காட்டுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால வணக்க மின்னலில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: இன்னைக்கு மறக்கும் நாளா, மறக்கிறவங்களுக்கான நாளா, அதனால இந்த மறக்கிறனால மறந்துருவோமே.
0: முக்கியமான
1: விஷயங்களை இப்போது எழுதி வச்சுக்கோ. காலைல வேலைக்கு போறோமா, என்ன பண்ண போறோம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டோம்னா திடீர்னு நல்ல வேலை எழுதி வச்சோம் பாருங்களேன் மறந்துருப்பேன் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லுவோம் பாருங்க.
0: பத்து மணிக்கும் மறந்துடாம நாங்களும் நிறைய தகவல்கள் உங்களோட பகிர்ந்துக்கு போறோம். அதனால இணைந்திருங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-0-9-0-7-2-9-1-9. உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கார்பந்து குறித்த நிலவரங்கள், குறிப்பா உலக கிண்ண கார்பந்து போட்டியில இப்போ 51வது நிமிடத்துல யுஎஸ்ஏ மற்றும் போஸ்னியா ஹெர்சகோவினா உடன் ஆட்டம். தற்போதைக்கு ஒரு கோல் வந்து யுஎஸ்ஏ வந்து புகுத்திருக்காங்க.
1: ஆமா, இப்போ 8 மணிக்கு தொடங்கினுச்சு இந்த ஆட்டம். ஆக இன்றைக்கான ஆட்டங்கள் பற்றிய ஒரு சின்ன விஷயம் பாத்துருவோம். இன்றைக்கு காலையில நடைபெற்ற ஆட்டம், இங்கிலாந்து மற்றும் கொங்கோ குடியரசு வந்து மோதினாங்க. 2-1 என்ற கோல் கணக்குல இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ரவுண்ட் 16 போறாங்க அவங்க. அடுத்ததாக வந்து பெல்ஜியம் சினேகல சந்திச்சாங்க. 3-2 என்ற கோல் கணக்குல சினேகல் வெளியேறிட்டாங்க. வேர்ல்ட் கப்ல இருந்து, உலக கிண்ண கார்பந்து போட்டியில இருந்து வெளியேறிட்டாங்க.
0: கூடுதல் நேரமும் வழங்கப்பட்டது.
1: 120 தாண்டிருச்சு.
0: ஆமா,
1: பெனால்டி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நேரத்துல அவங்க வந்து கோலை புகுத்திருக்காங்க. கடைசி நேரத்துல தான் கோலை புகுத்திருக்காங்க. இப்ப யுஎஸ்ஏ போஸ்னியா ஹெர்சகோவினா வந்து களத்துல இருக்கிறாங்க. 50 நிமிடங்கள தான் தாண்டி இருக்கு இப்போதைக்கு. ஒரு கோல்ல யுஎஸ்ஏ இருக்கிறாங்க. ஆக இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 16 யார் யாரெல்லாம் போறாங்க அப்படின்றது முடிவாயிருச்சு. அதுல வந்து கனடா மொரோக்கோ சந்திக்கிறாங்க. இதெல்லாம் வந்து July 5 நடக்குது. பிரேசில் நோவே சந்திக்க போறாங்க. அதுக்கப்புறம் பராகுவே பிரான்ஸ் சந்திக்க போறாங்க. பிரான்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த முறை வந்து அவங்க அர்ஜென்டினாவே வீழ்த்துவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு.
0: ஆட்டம் பார்க்கும் போது அந்த அளவுக்கு தெரியுது, பலம் பொருந்தி ஒரு அணியா மாறி இருக்காங்க.
1: விஷயம் என்னன்னா பிரேசிலும் அர்ஜென்டினாவும் மோதுவாங்களான்னு தெரியல. ஒரே குரூப்ல இருக்கிறாங்க, ஒரே குழுவுல இருக்கிறதுனால இப்ப பெல்ஜியம் வந்து தேர்வாயிட்டாங்க 16. ஆனா அவங்க கூட யார் மோத போறாங்கன்றது இந்த ரவுண்ட் 32 முடிஞ்சாதான் தெரிய போகுது.
0: நாளைக்கும் வந்து பார்த்தா 3 ஆட்டங்கள் உங்களுக்காகவே இருக்குங்க. ஸ்பெயின் ஆஸ்திரேலியாவை சந்திக்க போறாங்க, போர்ச்சுகல் குரோஷியாவை சந்திக்க போறாங்க, பிறகு சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜீரியா அணியுடன் ஆட்டம் நாளைக்கு நடக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 3 ஆட்டங்கள் தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி விவரங்களுக்கு தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகள்ல உறவுகள் தொடர்கதை, உறவுகள் அதிகமா பேசுது, பல தேடல்களுக்கான விடையும் கிடைக்குது இல்லையா?
1: சில பேர் நினைக்கலாம், இவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்துருக்கு, இத்தனை சமூக வலைதளம் இருக்கு, எப்படி காணாமல் போறாங்க, எப்படி தேடி கண்டுபிடிக்க, உண்மையிலேயே முடியலங்க. இந்த நிகழ்ச்சியில பார்க்கும் போது தான் தெரியுது, சில பேர் சமூக வலைதளங்களே இல்லாம இருக்காங்க, எப்படி அவங்களை நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற வகையில இந்த உறவுகள் தொடர்கதை நிறைய உறவுகளை சேர்த்து வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: நேற்றைய தினம் உறவுகள் தொடர்கதையில இடம்பெற்ற ஒரு அழைப்பு, இந்த அழைப்பை மீண்டும் உங்களுக்காக நாங்க கொண்டு வரலாம்.
1: அடிமையாயிட்டாரு
2: என் பேர் ராஜேந்திரன், நாளைக்கு சென்றுங்க.
3: சொல்லுங்க, நீங்க யார தேடிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து எங்க அம்மா, எங்க அப்பா, என் ஃபேமிலியை தேடிட்டு இருக்கேனே.
3: ஏன்னா அவங்களை நீங்க சந்திக்கலையா? தொடர்பு எப்படி இல்லாம போனுச்சு?
2: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எனக்கும் எங்க அப்பாவுக்கு மன வருத்தம் வந்து நான் அவங்களை விட்டு பிரிஞ்சிட்டேன். அதோட தசை மாதிரி, வாய்ப்பு மாதிரி, வேற மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். இப்ப வந்து நான் வெளியே வந்து இப்ப நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பேராப்பிள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு திருப்பி எங்க அம்மாவோட கான்டாக்ட் வேணும், நம்பர் வேணும். நான் இங்கேருந்து அவங்க போய் இப்ப அவங்களை பார்க்க முடியாது,
3: என்ன நடந்தது இந்த 10 வருஷத்துல?
2: அதுக்கப்புறம் நான் கேலுக்கு போய் அங்க இருந்து அப்படியே பாதிக்கு அடிமையாகி அதனால அந்த 10 வருஷம் பாதிலேயே இருந்துட்டேன்.
3: உங்க சொந்த ஊர் எங்கண்ணே?
2: தண்டனை
3: ஜெயில் அப்படின்னு இருக்கீங்களா, இல்ல உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்ப நான் ஜெயில இருந்து வெளியாகி எனக்கு இந்த வேலை கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு இப்ப இங்க இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் திருப்பி எங்க அம்மா அப்பா கூட நான் சேரணும்னு ஆசைப்படுறேன்.
3: வாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, என்ன செய்ய சொல்லி இருக்காங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: பேரோல் கொடுத்து எஸ்டேட்ல வேலை கொடுத்திருக்கீங்க. எஸ்டேட்ல வேலை செஞ்சுக்கிட்டு எங்கேயும் நான் வெளியே போக முடியாது, ஒரு தண்ணி அடிக்க முடியாது, போதை அடிக்க முடியாது, போதை பொருள் எதுவுமே செய்ய முடியாது, இந்த ஒரு தப்பான காரியமும் செய்ய முடியாது. அதனால நானும் ஒரு 3 மாசமா இப்படியே இருக்கேன்.
3: சரி, எவ்வளவு காலம் நீங்க இங்க இருக்கணும், குறிப்பிட்ட காலம் ஏதாவது குடுத்திருக்காங்களா?
2: குடிச்சிருக்காங்க, மொத்தம் 8 மாசம். 3 மாசம் இருந்துட்டவங்க ஒரு 5 மாசம் இருக்குண்ண.
3: இதுக்கு முன்னுக்கு நீங்க எங்க இருந்தீங்கண்ணே? காலத்தை குறைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு?
2: அந்த மாதிரி தான் கொடுத்து எனக்கு இப்ப வெளியே வேலை கொடுத்திருக்காங்க. நான் வெளியே தங்கி வெளியே வேலை
3: செய்யறேன். சரி, புரியுது. சரிண்ணே, உங்களுடைய அம்மா அப்பா உங்க கூட பிறந்தவங்க அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே.
2: எங்க அம்மா பேரு வசந்தி, எங்க அப்பா பேரு சந்திரன்.
3: இந்த 10 வருஷமா எங்க இருக்கீங்கன்னு தெரியாததுனால அவங்களாலயும் உங்களை கண்டுபிடிக்க முடியல.
2: அவங்களுக்கும் எனக்கு இப்ப நான் எங்க இருக்கேன், நானும் தான் அவங்கள்ட்ட நான் காட்டிக்கல நான் எங்க இருக்கேன். ஏன்னா நான் அவங்க கூட இருந்தப்ப நான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். தனியா வந்த பிறகு எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும், இதோட நம்ம வாழ்க்கை பிடிதான் அப்படின்னு இருந்துட்டேன், பாதிலே இருந்துட்டேன். இப்ப எனக்கு இந்த பிஞ்சால வாய்ப்பு கொடுத்ததுனால ஒரு மனுஷனா அவங்களுக்கு நான் செஞ்ச தப்பு எல்லாம் மன்னிச்சிருங்க, நான் இந்த தண்டனை முடிஞ்சு திரும்பி உங்ககிட்ட நான் வந்துடுறேன். எனக்கு ஒரு பதிவுங்க, எனக்கு கால் பண்ணா போதும்பா, இந்த 11 மாசம் முடிஞ்சனா வந்துருவேன்.
3: உங்களோட கூட பிறந்தவங்களா இருக்காங்கல்ல, நிச்சயமா நீங்க வீட்டை விட்டு வெளியேறும் போது அந்த சூழல் சரியா இல்லல்ல. நீங்களே சொன்னீங்க நீங்க அவ்வளவு சேட்டெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு.
2: என்னோட அக்கா தங்கச்சி நம்பிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு முன்னுக்கு நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கும் தெரியும். நான் இதுக்கு வந்துட்டு ஒரு 3 மாசம் செஞ்சு உங்ககிட்ட நான் வந்துருவேன்.
3: இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியில நான் ஒண்ணு கேக்கணும் அப்படின்னு, இதுல வந்து உறவுகள் தொடர்கதை அப்படின்னா என்ன தப்பு என்ன பிரச்சனையும் ஒருத்தவங்க மன்னிப்புன்னு கேக்கும் போது என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது அவங்கள சேர்த்துக்கணும் அப்படின்றத வலியுறுத்திட்டு இருக்கோம். இப்ப எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, உங்களுடைய அந்த சிறை வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை உங்களுக்கு எதுன்னு சொல்லி கொடுத்துச்சு?
2: நம்ம தமிழ் மக்கள் வந்து முக்காவாசி தமிழர்கள் தான் கூட, அதனால இந்த தப்பு பண்ணாம இந்த வேலை எல்லாம் கிடைச்சி வேலை செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போயிருந்தா இந்த மாதிரி வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிறை வாழ்க்கை ரொம்ப கொடூரமான வாழ்க்கை, ரொம்ப உணர்ந்தேன். ஏன்னா அந்த ஜெயில நான் பட்ட கஷ்டம், ஒரு சின்ன அறையில படுக்கிறதுக்கு கஷ்டம், உட்காருக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
3: இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களானே?
2: இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை வேணும்னு எப்படின்னா திருப்பி அம்மா அப்பாட சேரணும்னு ஆசைப்படுறேன்னே. முதல்ல வந்து என்ன மாரி போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, பழக்கத்துல வந்து எவ்வளவோ விஷயம் இருக்கு, எவ்வளவு அழகான விஷயம்லாம் இருக்கு. நம்ம அடிமையா இருந்து போதை ஜெயிலு வாழ்க்கை இருந்துமா, அது வாழ்க்கை இல்லை. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது அவங்கள உணர்ந்து அவங்க மன்னிப்பு கேட்டு குடும்பத்துக்கு வந்தாங்க, குடும்பத்துல அவங்க தயவு செஞ்சு ஏத்துக்கீங்க. திருப்பி அவங்க மேல அந்த பழிய போட்டு நீங்க அப்படித்தாண்டா போக, திருப்பி அந்த வழிக்கு தாண்டா போக அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள அந்த திருப்பி அந்த வழிக்கு அனுப்பிடாதீங்க.
3: சரிண்ணே, இந்த வார்த்தைகள் உங்க குடும்பத்துடைய மனநிலையும் மாற்றும், நம்ம சமுதாயத்துல உங்க மேலெல்லாம் இருக்கிற பார்வையையும் மாற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். உங்க குடும்பத்திட்ட இருந்து அழைப்போ தொடர்பு வரும்போது நாங்க கண்டிப்பா உங்களை தொடர்பு கொள்ள காத்துட்டு இருக்கோம், சரிங்களா? நீங்க இதெல்லாம் உணர்ந்து பேசுறீங்க இல்லையா, அதுலயே நீங்க எவ்வளவு மாற்றத்தை வாழ்க்கையில எதிர்பார்க்க காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. எல்லாம் சரியா வரும், மனசை தளர விட்டுறாதீங்க. நீங்க உங்க வேலையை நல்லபடியா செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, தோட்டப்புற வாழ்க்கை சரியா செய்யுங்க, எல்லாம் சரியாகும். சரியா,
2: ரொம்ப
3: நன்றிண்ணே, நன்றிண்ணே.
1: சரியாக குடும்பத்தை சந்திக்கணும், ஒரு தவறு பண்ணிட்டா மீண்டும் என் குடும்பத்தோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறாரு. குடும்பத்தோடு சேர போறாரா இல்ல குடும்பத்தை சந்திச்சுட்டாரா? பதில் காத்திருக்குது. அடுத்த வாரம் உறவுகள் தொடர்கதையில முக்கியமான விஷயத்தை தேவிகன் உங்ககிட்ட சொல்ல காத்துட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து எங்களுடைய

0: மடானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா தொடர்பு எண்கள் 3-8-8-8-6-6-2-2-1 அல்லது 3-8-8-8-6-6-1-9-6 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 முதல் மாலை 5 மணி வரை அரசு அலுவலக ஓய்வு நேரம் பின்பற்றப்படுகிறது. மேலதிக தகவலுக்கு www.mitra.gov.my
0: மடானி உங்களுக்காக
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-9729-9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7-8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: கலப்படம் 2.0. ரொம்ப ரொம்ப ஆவலா நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய குழுவே இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா அந்த நிகழ்ச்சி நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு.
2: ஆமா, எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்போட ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால July 4 பிற்பகல் மணி 3 கூலாய் ஜோஹர் பாருல நடைபெறவிருக்கின்றது மின்னல் எஃப்எம்மின் கலப்படம்.
1: நீங்க இதை பற்றி மேல் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மின்னல் எஃப்எம் சமூக வலைத்தளங்களை தெரிஞ்சுக்கலாம். 3:30 டான்னு சரியா நம்ம நிகழ்ச்சி தொடங்க போகுது. இதற்கிடையில என்னன்னா, நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சில அரசாங்க முகப்புகள்லாம் அங்க செயல்பட போகுதுங்க. மேல் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிறகு மித்ராவுடைய முகப்புகள்லாம் இருக்கு, அவங்க கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்கள் பற்றி விவரங்கள்லாம் நீங்க அங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால 3:30 சொல்றோம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. ஆனா முன்கூட்டியே வந்தா கூட நீங்க அங்க உங்களுக்கான சில நடவடிக்கைகள் எல்லாமே இருக்குங்க. அங்க வந்து நீங்களும் வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சி முடிச்ச கையோட சுடசனா வந்து கூலாய்க்கு வந்து பயணம் செய்ய போறோம். இந்த பயணம் எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் முன்னேற்பாடு வேலையெல்லாம் இருக்கு இல்லையா,
2: ஒத்திகையெல்லாம் நீங்க பண்ணணும் இல்லையா?
1: ஆமா, அதுக்குதான்.
2: ஆமா, சரி. அதனால கண்டிப்பா உங்களுக்கான இந்த ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பான தரமான ஒரு கலப்படத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அதனால நம்ம உள்ளூர் கலைஞர்கள் எல்லாம் வர போறாங்க. கலப்படம் அப்படின்னு சொன்னாலே பாடல்கள் ஆடல்கள் தவிர்த்து நகைச்சுவை கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் வகையில நம்ம நாட்டில் புகழ் பெற்ற நகைச்சுவை கலைஞர்கள் எல்லாம் வர போறாங்க. குறிப்பாக நன்றி ரமேஷ் பத்தி எல்லாம் சொல்லவே வேணாம், ஷான் வராரு. ஆக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து எப்போதெல்லாம் நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விருந்தா இருக்க போகுது கலப்படம்.
1: சரி, கூலாயில வரக்கூடிய சனிக்கிழமை உங்களை சந்திக்க நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோங்க.
2: வந்துருங்க.

0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அடுத்தரும் பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னலுக்கும் நாம ஒரு நிறைவே கொடுக்க போறோங்க.
1: தொடர்ந்து எங்களோட இணைந்திருந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் அலுவலகத்துல இருந்து கேக்குறாங்க மோகன்.
0: ஆமா, அதனால
1: போடாம
0: நாங்க சொன்ன அத்தனை கதைகளும் அத்தனை தகவல்களும் உங்களுக்கு வந்து பயனளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை இருக்கு. அடுத்து இளமை உல்லாசம் காலை 10 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும். இன்றைக்கு அஸ்வினி உங்களோட பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க.
1: இந்த அளவோடு விடைபெறுகிறோம். நான் புவனா வீரமோகன்.
0: நான் உங்கள் மோகன். மீண்டும் சந்திக்கலாங்க.

0: தளம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஏரார் 25 இயங்களை பாதுகாப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் சீராக்கம். நாடு முழுவதும் உள்ள மாணவரின் பாதுகாப்பு, மேற்காசிய நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட குறு தொழில் முனைவோருக்கு உதவும் முக்கிய முனைப்புகள் ஆகியவை இன்றைய மக்களவை கூட்டத்தில் முக்கிய கவனம் பெறும். நாடாளுமன்ற நிரலில் இவ்விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் வர்த்தக வாகன ஓட்டுநர் உள்ளிட்ட சில ஓட்டுநர்கள் மத்தியில் மெத்தஃபெத்தமின் ஷாபு வகை போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AADK தலைமை இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ தெரிவித்துள்ளார். அது சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வித்திட்டுள்ளதாக அவர் கூறினார். நீண்ட நேரம் அல்லது கூடுதல் நேரம் பணிபுரியும் போது உடல் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் அந்த போதைப் பொருளை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நெகிரி செம்பிலானில் புடி மடானி திட்ட செயலாக்கத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக RTA மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்துள்ளது. தகுதி பெற்ற டீசல் வாகன உரிமையாளர்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு அந்த எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் மனநிறைவு கொள்வதாக தெரிவித்துள்ளனர். வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் பலியானவர் எண்ணிக்கை 2,295 எட்டியுள்ளதாக இடைக்கால அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகோஸ் கூறினார். 11,267 பேர் காயமுற்ற வேளை 12,841 பேர் அப்பகுதியை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர். மாஸ்கோ பெரும் தாக்குதலை எதிர்நோக்கக்கூடும் என்று யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். அதிகாலையில் கேஃப் மீது ரஷ்யா ஏவுகணை திருகுருதி தாக்குதல் நடத்தியதில் தீ ஏற்பட்டது. இதில் குறைந்தது 5 காயமடைந்தனர். கேஃபை நோக்கி வான் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக யுக்ரைன் வான்படை எச்சரித்ததாக அதன் ஆளுநர் விட்டலி கில்ஸ்கோ கூறினார். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. 32 அணிகள் சுற்றில் பெல்ஜியத்திற்கும் செனகலுக்கும் இடையிலான ஆட்டம் 3-2 என பெல்ஜியத்திற்கு சாதகமாக முடிந்தது. அவனி 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறியது. மற்றொரு ஆட்டத்தில் இங்கிலாந்து கொங்கோ ஜனநாயக குடியரசை 2-1 என வென்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசத்தில் உங்களோட உற்சாகத்தோட பேசுவது விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராசசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நம்ம வந்து சில பாடல்களை நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில இப்போ தொடக்க பாடல் இலுமினாட்டி அப்படின்ற பாடலை தான் நாம கேட்க போறோம். வாங்க, பாடலை கேட்ட பிறகு இன்னும் நிறைய விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம பேசலாம்.

0: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

கப்பில் கப்பிலன் கொண்டு வந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். பொதுவாவே பாத்தீங்கன்னா மலையாள பாடல்களை கேட்கும் போது பொதுவா மலையாள திரைப்படம் பக்கமா திரையுலகம் பக்கமா என்ன பா நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எட்டி பார்ப்போம். அந்த மாதிரி மலையாளத்துல உருவாகி இருக்கிற முத்தாச்சி அப்படின்ற புதிய திகில் இணைய தொடர், அதாவது ஓடிடி தொடர் வந்து தற்போது வெளியாகி இருக்குங்க. ஒரு குடும்பத்துல நடக்கும் மர்மமான சம்பவங்களையும் பல ஆண்டுகளாக மறைந்திருந்த குடும்ப ரகசியங்களையும் மையமாக வைத்து பார்த்தீங்கன்னா இந்த கதை நகருது. அவங்களுடைய மகனுடைய நடத்தையில ஏற்படும் என்ன இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, இதுக்கு பின்னால என்ன காரணம் அப்படின்றத ஒரு தாய் செல்லி தேடி செல்லும் ஒரு பயணம் தான் வந்து இந்த திட்டருடைய கதையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொடர்ல மூத்த நடிகை KBAC, லீலா, அமித் சக்லக்கல் இப்படி பலரும் வந்து நடிச்சிருக்காங்க, அகிலா நடிச்சிருக்காங்க. குடும்ப பின்னணி, மர்மம், திகில் ஆகிய மூன்றையும் வந்து இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த தொடரை பார்த்தீங்கன்னா திகில் ரசிகர்கள் ரொம்ப ரசிச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பலரும் வந்து சமூக வலைதளத்திலையும் இந்த தொடரை சார்ந்து வந்து பல பதிவுகளை பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதனால இந்த முத்தாசி அப்படின்ற தொடரை நீங்களும் பார்க்க வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமா பாருங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்யாணி நாயர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

உலக கிண கார்பன் தாட்டம் பாத்தீங்கன்னா தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க, எந்த அணி வெற்றி பெற போறாங்க, எந்த அணி வந்து நல்லா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ மற்றும் போஸ்னியா மோதி இருந்தாங்க. 2-0 அப்படின்ற கோல் கணக்கில் யுஎஸ்ஏ வந்து முன்னிலையில் இருந்தாங்க, அவங்க தான் வெற்றி பெற்று இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் நிறைய ஆட்டங்கள் வரும் நாட்களில் வரப்போகுது. இங்கிலாந்து டாக்டர் கொங்கோ டிஆர் கொங்கோ வந்து மோதி இருந்தாங்க, அவங்க 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதோடு அடுத்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா அதிகாலை மணி 3 ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா மோதவிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா மோதவிருக்காங்க. இதிலும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இப்போ வாங்க அடுத்த பாடலையும் நம்ம கேட்டு வரலாம்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மலையாள பாடல் தொகுப்பில் பாடல்களை நாம கேட்டு ரசித்திருந்தோம். இதனை தொடர்ந்து ஒரு நிறைவு பாடலை கேட்க போறோம். அதற்கு பிறகு 11 மணிக்கான செய்திகள் ஒளிபரப்பாகுங்க. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க தாராளமா அழைக்கலாம். அதனால 11 மணிக்கு மேல நாம பேசலாம். இப்போ வாங்க நிறைவாக சித்தாரா கிருஷ்ணகுமார் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஈரான் மக்கள் மீதும் அந்நாட்டின் தலைமைத்துவத்திற்கு எதிராகவும் விடுக்கப்படும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் உடனடியாக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி எச்சரித்துள்ளார். இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் உள்ள நிபந்தனைகள் தெளிவாக இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். மேலும் இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதியளித்துள்ளார். ஒருவேளை அந்த யூத ஆட்சி அதனை புறக்கணிக்குமாயின் தெல் அவிஃபுக்கு நல்லதொரு பாடம் கற்பிக்கப்படும் என்று அராச்சி சுட்டிக்காட்டினார். ஈரான் 22 பிப்ரவரியில் ரஷ்ய யுக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்தனர். அமெரிக்காவைச் சேர்ந்த சிந்தனை குழுமம் வெளியிட்ட ஆய்வறிக்கையின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை உள்ளது. ரஷ்யா யுக்ரைன் மோதலில் இதுவரை ஏற்பட்டுள்ள மொத்த உயிரிழப்புகள் 2 மில்லியனை கடந்துள்ளன. இதில் அதிகமான இழப்புகள் ரஷ்யா தரப்பில் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பன்னாட்டு வியூக ஆய்வு மையம் CSIS கூறியது. அந்த மதிப்பீட்டின்படி ரஷ்யாவின் சுமார் 1.4 மில்லியன் இழப்புகளில் 400,000 முதல் 450,000 ரஷ்ய ராணுவ வீரர்கள் பலியானார்கள். இதில் காயமடைந்தவர்களும் காணாமல் போனவர்களும் அடங்குவர். போர்த்துகல் தலைநகர் லிஸ்பனிலும் பிற பகுதிகளிலும் வியாழக்கிழமை முதல் வெப்பம் 44 °C வரை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் கடுமையான வெப்ப அலையை தொடர்ந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடுமையான வெப்பம் குறைந்தது 1 வாரம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இரவு நேரங்களிலும் வெப்பநிலை 24 முதல் 28 °C வரை நீடிக்கும் என்றும் கடல் வளிமண்டல நிறுவனம் தெரிவித்தது. பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பொது கட்டடங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வளாகங்களிலும் தற்காலிக தங்குமிடங்களை அமைக்குமாறு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. பனாமாவில் சிறையிலிருந்து கைதிகள் தப்பிச் சென்றதையும் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வன்முறையையும் தொடர்ந்து உயர் பாதுகாப்பு சிறையை அமைக்குமாறு அதிபர் ஹோசே ரவுல் மொலினோ உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறைக்குள் இருந்தபடியே கைதிகள் தங்களது கும்பல்களை தொடர்ந்து இயக்குவதை தடுக்கும் வகையில் சிறை விதிகளை கடுமையாக்கப் போவதாகவும் மொலினோ கூறினார். பனாமாவில் நிலவும் போதைப் பொருள் கடத்தல் மட்டுமின்றி பெரும்பாலான கொலைகளுக்கு இந்த கும்பல்களே காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். சமூக ஊடகங்களின் செயல்பாடுகளால் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு குறிப்பிட்ட நிறுவனங்கள் பொறுப்பேற்க வேண்டுமென சிறுவன் ஒருவன் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் விசாரணை தொடங்குவதற்கு முன்னதாகவே டிக்டாக் நிறுவனம் பாதிக்கப்பட்டவருடன் சுமூகமான உடன்பாட்டை எட்டியுள்ளது. அமெரிக்கா புளோரிடா மாநிலத்தைச் சேர்ந்த ஆர்கேசி என்ற அச்சிறுவன் 4 முன்னணி சமூக ஊடக நிறுவனங்கள் தனது மனநிலையை தீவிரமாக பாதித்ததாக கூறி வழக்கு தொடர்ந்திருந்தார். யூடியூப் நிறுவனத்துடன் அச்சிறுவன் ஏற்கனவே உடன்பாட்டை எட்டியுள்ளார். இந்நிலையில் வரும் 27-ஆம் நாள் லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறும் விசாரணையில் தற்போது மேட்டாவும் ஸ்னாப்சாட்டும் மட்டுமே பிரதிவாதிகளாக நீடிக்கின்றன. ஈரான் 26 ஃபிஃபா உலக கிண்ணம். சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா அரங்கில் நடைபெற்ற போஸ்னியா எர்சுகோவினா உடனான ஆட்டத்தில் 2-0 என வெற்றி பெற்றதன் மூலம் அமெரிக்கா 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறியது. புளோரின் வலகன் 45வது நிமிடத்தில் முதல் கோலை பெற்றுத்தந்த வேளை 64வது நிமிடத்தில் அவருக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டது. 84வது நிமிடத்தில் மலிக் தில்மான் அந்த உபசன நாட்டின் வெற்றியை உறுதி செய்தார். காலிறுதிக்கு தகுதி பெறும் ஆட்டத்தில் அமெரிக்கா பெல்ஜியத்துடன் பொருதும். இவ்வேளை 3 நாடுகளில் 39 நாள்கள் நீடிக்கும் ஈரான் 26 உலக கிண்ணம் ஆட்டக்காரர்களின் தாங்கு திறனை மட்டுமின்றி அந்த விளையாட்டு விழாவை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் பொறுப்புள்ள உலகத்தாருக்கும் பெரிய சவாலாக அமைந்துள்ளது. 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் என விரிவுபடுத்தப்பட்டுள்ள இந்த தொடரில் வருவாய் பார்வையாளர் என புதிய சாதனைகள் பதிவாகியுள்ளன. உலகம் முழுவதும் 223 பகுதிகளுக்கு 100க்கும் மேற்பட்ட ஒளிபரப்பு நிறுவனங்கள் இந்த போட்டியை ஒளிபரப்புகின்றன. இத்துடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: உங்களோட உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் லட்சுமி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதனை தொடர்ந்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க தாராளமா அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அழைத்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பாடலை கேட்க போறீங்க அப்படின்னா தாராளமா கேட்கலாங்க. 2010 ஆண்டுக்கு மேல உள்ள பாடல்களை இப்போ அழைச்சு நீங்க கேட்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் நாங்க சொல்லியிருந்தது போல நீங்க தாராளமா பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. சரி, அடுத்ததாக ஒரு நேர அழைப்பா இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேகலா.
1: வணக்கம் அஸ்வினி,
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: மேகலா, எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வேணுமே.
1: நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கேன், அப்படிதான் சொல்லணும். சொல்லுங்க, யாருக்காக என்ன பாடல விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: நேத்து ட்ரை பண்ணேன், கிடைக்கல. நேத்து எங்க அக்காக்கு பர்த்டே.
0: சரி,
1: எங்க அண்ணன் மகளுக்கும் நேத்து பர்த்டே. இவங்க ரெண்டு பேருக்கும் நான் விஷ் பண்ணோம். அக்கா பேரு வந்து வசந்தி, அண்ணன் மக பேரு வந்து சகிலா.
0: சகிலா, சரி, நிச்சயமா அடுத்ததா பாடல கேக்கலாம். என்ன பாடல கேட்க போறீங்க அவங்களுக்காக?
1: ஈசன் படத்துல இருந்து கண்ணில் அன்பை செல்வாளி.
0: ஆட்டா, அந்த பாடல கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: சரி, நிச்சயமா
1: பாச பிணைப்பா. எங்க அக்காவை ஒரு வாட்டி கூப்பிட்டுக்கவா?
0: நிச்சயமா.
1: அத்தா கருப்பு.
0: ஐயோ, அக்கா கருப்பு.
1: ஆத்தா கருப்புன்னு சொன்னதான் அவங்களுக்கு விளங்கும்.
0: அடடா, சரி சரி, அக்காவுக்கு கேட்டிருக்கோம் நாங்க நம்புறோம்.
1: நன்றி அஸ்வினி,
0: நன்றி.

0: பத்மநாபன் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு நேயர்கள் வந்து தாராளமா எங்களோட அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, இப்போ விஜயன் அழைப்பா இருக்காரு, அவரோட தான் பேச போறோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் அஸ்வினி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா சிரமா இருக்கோ, பயணத்துல இருக்கிற மாதிரி இருக்குதே சத்தம்.
1: மகிழ்ச்சிங்க
0: ஐயா. சரி சொல்லுங்க, யாரு நினைச்சீங்க, யாருக்காக பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: இந்த பாடல் வந்து எல்லா கிராப் டிரைவருக்கும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக. எப்படி, யாருடைய பாடல் கேட்கலாம் இருக்கீங்க?
1: சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததாக பாடல கேட்கலாம். ரொம்ப நன்றிங்க அழைத்தமைக்கு.
1: ரொம்ப சந்தோஷம் அஸ்வினி.

சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துடி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவெட தடவென அதிர்கிற ரயில் அடி கடக்கடக்க.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா. பாதை
1: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம். ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
2: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
3: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
1: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
4: அப்படின்னா அது என்ன?

0: வணக்கம் அஸ்வினி.
1: சுசி எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா சிறப்பா இருக்கோம். சொல்லுங்க, யாரு நினைச்சீங்க, யாருக்காக பாடல விரும்பி கேட்க போறீங்க?
0: யாரும் நினைக்கிறதுக்கு இல்ல, எனக்கு பேர பிள்ளைங்க தான் நினைப்பு. அவங்களுக்காண்டி நான் நல்ல ஒரு பாட்டு ஜனநாயகத்துல இருந்து போடுங்களேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, பேர பிள்ளைகளுக்காக ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து பாடலை ஒளிபரப்புறோம். கேளுங்க, எங்க பேர பிள்ளைகளுக்கு சமைச்சிட்டீங்களா இல்ல உங்கள்ட்ட இருந்து தூரமா இருக்காங்களா?
0: இனிமே அவங்க எல்லாம் ரொம்ப எல்லாம் வெளியெல்லாம் இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க இப்பைக்கு, மத்தவங்க வெளியே இருக்கிறாங்க. இதுக்கு மேலதான் மக பசாருக்கு போய் ஜாமாயிட்டு வந்து சமைப்பாங்க.
1: நிச்சயமா நிச்சயமா, மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றிமா.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மின்னல ஃபேமின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்திருக்கேன்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம நேர்களோடு பேசிட்டு இருக்கோம். நீங்க அழைத்து பிடிச்ச உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, அடுத்ததாக பாத்தீங்கன்னா குமரன் நம்மோட அழைப்பு இருக்காங்க, அவரோட பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: சரி சொல்லுங்க. நலமா, சிறப்பா இருக்கும். என்ன பயணத்துல இருக்கீங்களா?
1: ஆமா, பயணத்துலதான் இருக்கும்.
0: அடடா, பத்திரமான பயணத்தை மேற்கொள்ளுங்க. சொல்லுங்க, யாருக்காக பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: இன்று கோமலா என்ற கோமலா அவங்களுக்கு பிறந்த நாள். சோ அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து வாழ்த்து தெரிவிக்கிறதோட ஒரு புதிய பாடல், ஏதாவது ஒரு பாடல் அவங்களுக்காக, தளபதி பாடலாம்.
0: நிச்சயமா நிச்சயமா பாடலை கேட்கலாம். சரி, அவங்களுக்கு எத்தனை வயது இந்த ஆண்டு?
1: 27
0: வயது. என்ன பரிசு கொடுத்தீங்க நீங்க?
1: நேர்ல பார்க்கல, ஏன்னா இன்னைக்கு அவுட் ஸ்டேஷன் வேலையா இருக்கேன், ஒரு 2 weeks தான்.
0: நன்றி.

கார்த்திகா வைத்தியநாதன் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். சரி, சில நிறைவு பாடல்களை நாம கேட்க போறோம். 12 மணிக்கு மேல நீங்க எங்களுக்காக அழைத்து பாட்டு பாட போறீங்க. நீங்க பாடலை பாடிய பிறகு உங்களுக்காக ஒரு பாடலை நாங்க ஒளிபரப்போம். அதனால இப்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, என்னால பேச முடியலையே அப்படின்னு நீங்க வருத்தமே பட வேண்டாம். 12 மணிக்கு மேல எங்களுக்காக ஒரு பாடலை பாடிட்டு தாராளமா நீங்க அழைத்து பேசலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. உலகளாவிய புவிசார் அரசியல் பொருளாதார நிலையற்ற தன்மை சூழலில் மலேசியா தனது சுதந்திரமான ஆக்ககரமான அணிசேரா வெளியுறவுக் கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த அணுகுமுறை மலேசியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்கவும் சுதந்திரமாக முடிவுகளை எடுக்கவும் மிகவும் அவசியம் என அவர் கூறினார். இதனிடையே பல மாதங்களாக நீடித்த மேற்காசிய மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்ட உடன்பாட்டை மலேசியா வரவேற்றுள்ளது. அத்துடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முன்னெடுப்பதில் வளைகுடா நாடுகள், துருக்கி, பாகிஸ்தான் உட்பட இதர நாடுகள் ஆற்றிய பங்கை மலேசியா பாராட்டுவதாக டத்துசரி அன்வார் தெரிவித்துள்ளார். பெல்ஜியத்தின் துணை பிரதமரும் வெளியுறவு ஐரோப்பிய விவகார மேம்பாட்டு ஒத்துழைப்பு அமைச்சருமான மேக்ஸிம் ப்ரவோட் இன்று மலேசியா வந்தடைந்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அவரது பயணம் அமைந்துள்ளது. இந்த பயணத்தின் ஊடே ப்ரவோட் துணை பிரதமரும் ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான டத்துஸ்ரீ ஃபடிலா யூசப்புடன் சந்திப்பு நடத்த அட்டவணையிடப்பட்டுள்ளது. ஈரான் மக்கள் தலைமைத்துவத்திற்கு எதிரான எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் உடனடியான மற்றும் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் அபாஸ் ஆராக்ஷி எச்சரித்துள்ளார். இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் தெளிவாக உள்ளதாக அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று நேர்வுகளின் எண்ணிக்கை 1406 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் 438 பேர் தொற்றால் உயிரிழந்ததாக அது கூறியது. கிழக்கு யுத்துரி, வட தென் கிவு மாவட்டங்களில் அந்நோய் தொற்று பரவ அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி மகளிர் இரண்டாம் சுற்றில் பெலாரூசின் அரினா சபலென்கா அமெரிக்காவின் மெக்கார்ட்னி கேஸ்லரை 6-1, 7-6 என்ற செட்களில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். லாட்வியாவின் எலெனா ஒஸ்டாபென்கோ 6-2, 6-0 என குரோஷியாவின் அந்தோனியா ருசிச்சை வெற்றி கொண்ட வேளை ஆஸ்திரேலியாவின் டாரியா கசாட்கினா 6-7, 6-1, 6-4 என இந்தோனேசியாவின் ஜானிஸ் ஜென்னை வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதனை தொடர்ந்து நீங்க எங்களுக்காக பாட போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க நல்லா பாடுவீங்க, நல்லா பாட தெரியும், எனக்கு பாட பிடிக்குங்க அப்படின்னா தாராளமா இப்போ நீங்க அழைக்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நீங்க தாராளமா அழைத்து பாடலை பாடி உங்களுக்கான வாழ்த்தை நீங்க சொல்லலாம். இப்பவே அழையுங்கள். இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டு வரலாம்.

0: முகுந்தா அப்படின்ற பாடலை கேட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அழைத்து எங்களுக்கு பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாடுது அப்படின்னு சொல்லும் போது நாங்க உங்களுக்காக ஒரு பாடலை ஒளிபரப்பி அந்த பாடலை நீங்க எங்களுக்காக பாடணும்னு சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே எங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்கு விருப்ப பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக விஜய் அழைப்புல இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நன்றி. நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா, சிறப்பா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலையா, வீட்ல இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, இன்னைக்கு லீவ் தான்.
0: ஓ, இன்றைக்கு விடுமுறையில இருக்கீங்க. சரி, சொல்லுங்க, யாருக்காக பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: நண்பர்கள், குடும்பத்தாருக்கும், மற்ற அனைவருக்காகவும், மின்னல நேயர்களுக்காகவும்.
0: சரி, ஆனா நீங்க பாடாம பாடலை கொடுக்க மாட்டோம், பரவாயில்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி, ஒரு பாடலை பாடுங்க.
1: ஓகே. பாதை சுவடு தேடி தேடி கால்கள் ஓய்ந்து போ

0: போனது கையில் வராமலே.
1: ஒரு 80-ஆம் ஆண்டு பாடலை 90-ஆம் ஆண்டு கால இந்த காலத்துக்கு எங்களை கொண்டுட்டு போயிட்டு ரொம்ப நன்றி. சரி, இன்றைக்கு நிகழ்ச்சியில எந்த பாடலை கேட்கலாம் நினைக்கிறீங்க?
0: விஜய் படத்துல கில்லி படத்துல இந்த பாடல் போடுங்க.
1: நிச்சயமா நிச்சயமா அடுத்ததான் பாடலை கேட்கலாம். நன்றி
0: நன்றி, வணக்கம்.

0: உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றுமதி மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
0: உங்களுக்காக
2: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

இளமை உல்லாசத்துல மட்டுமல்லாமல் மின்னலா ஃபேமிலி நிறைய பாடல்கள் நம்ம கேட்டிருப்போம். சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா மனசுக்கு நெருக்கமா இருக்கும், சில பாடல்கள் ரொம்ப பிரபலமான தவிர்க்கவே முடியாத பாடலா இருந்திருக்கும், சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்த்தமுள்ள பாடல் எப்பவாவது கேட்கலாம், ஆனா கேட்கும் பொழுதெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து வரும் பாடல் ஹரிஹரன் குரல்ல வந்து அந்த பாடலை நாம கேட்க போறோம். எப்படி விளையாட்டா நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து நம்ம பெரியவங்களாகணும், வேலையெல்லாம் சரியா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சூழல நமக்கு வாழ்க்கை உணர்த்துது அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு வரும் பாடலுங்க. இந்த பாடலை அதிகமா கேட்டிருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியல, ஆனா இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக உங்களுக்காக ஒளிபரப்பலாம்னு நினைச்சோம். கேட்டு மகிழுங்க.

0: என்ன அஸ்வினி, நல்லா விறுவிறுப்பா பாடல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், திடீர்னு வந்து இப்படி ஒரு பாடல் நடுவில் அப்படின்னா பரபரப்பான வாழ்த்து சூழல்ல. இந்த மாதிரியான பாடல்களை சில சமயங்கள்ல கேட்கறதுல ஒரு தனி சுகம் இருக்குங்க. அந்த ஒரு பரபரப்பிற்கு இடையே உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அப்படியே அமைதியை நிலவை கொடுத்தோம். சரி, இப்போ லிஷாலினி வந்து அழைப்புல இருக்காங்க. இன்றைக்கு பாடினாதான் பாடல் கொடுப்போம் லிஷாலினி அப்படின்னு சொன்னோம். சரி, அப்பாவுக்கு பிடிச்ச பாடலையும் பாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம் லிஷாலினி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம். எங்க சும்மா வாழ்த்து சொல்ல அழைச்ச, என்ன இழுத்து வச்சு பாட்டு பாடு சொல்றீங்க? அப்படிதானே இருக்கு?
1: இல்ல, என்னோட ஹாபி சம்டைம்ஸ் நான் பாடுவேன்.
0: அட்டட்டா, அப்ப நல்லதா போச்சு. சரி, இன்றைக்கு என்ன பாடலை பாட போறீங்க?
1: நானே அப்பாக்கு பிடிச்ச பாட்டே பாடுறேன்.
0: சரி, பாடுங்க.
1: ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி, நானும் வளர்ந்துருச்சு நானும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏ கண்மணி, பச்சை புள்ள பாலூட்டி வளர்த்த பால குடிச்சு போட்டு பாம்பாடுக்குது.
0: அப்ப எவ்வளவு குடும்பப்படுத்திருக்கீங்க அப்பாவை, இந்த பாட்டு பிடிச்ச பாட்டு அவர் அளவுக்கு.
1: அப்பா ரிங்டோன்னே இத வச்சிருப்பாரு.
0: அட்டட்டா, இங்க பாருங்க. சரி, பரவாயில்லையே. இன்றைக்கு அப்பாவுக்காக என்ன பாட்டுல விரும்பி கேட்க போறீங்க?
1: எங்க அப்பா பேரு தனபாலன், அவர பாலாஜின்னு சொல்லுவாங்க. சோ அவருக்கு இன்னைக்கு 49வது பிறந்த நாள், 50 தொடராரு. சோ அவருக்காக நானு கண்டா வர சொல்லுங்க, கண்ணன கையோட குட்டி வரங்க, அந்த பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: அடுத்தது அப்பாவுக்கு கேட்கலாம். நன்றி,
1: தேங்க்யூ.

0: நம்மை சுற்றி
1: மக்கள் தலைவர் தான் ஸ்ரீ தத்தோ ஸ்ரீ சுப்பிரமணியம் 4ஆம் ஆண்டு நினைவு பிரார்த்தனை. முன்னாள் துணை அமைச்சர் மா இகா முன்னாள் தேசிய துணை தலைவர் தான் ஸ்ரீ தத்தோ சி சுப்பிரமணியத்தின் சமுதாய சேவைகளையும் அரசியல் பணிகளையும் நினைவு கூறும் விதமாக ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5ஆம் நாள் மாலை 6:30 மணிக்கு பங்சார் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டு குழுவினர் அழைக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு ரா முத்தரசன் 012-232-6967 012-232-6967
0: நம்மை சுற்றி

0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20. கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20.
3: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: ஜாவத் அலி, விஜய் பிரகாஷ் மற்றும் சுனிதி சௌஹான் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு நிறைவா நமக்காக ஒரு நேர் பாட போறாங்க. யார் அந்த நேர் அப்படின்னு திரும்பி பார்த்தா காயத்ரி அழைப்புல இருக்காங்க. காயத்ரி, எப்படி இருக்கீங்க? காயத்ரி, பயந்துட்டீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? என்ன பாடல எங்களுக்காக பாட போறீங்க?
1: நெஞ்சோடு
0: கலந்திட அட்டா. சரி, பாடுங்க பார்ப்போம்.
1: ஆமாக்கா,
0: தாராளமா நீங்க பாடலாம். இப்போ
1: பாடட்டுமா?
0: தாராளமா. சொன்னாதான் வந்து
1: கலந்திடு உறவாளி காயங்கள் மறந்திடு அன்பே, இரவோடு தின்றலும் வரும் வேலை காயங்கள் மறந்திடு அன்பே.
0: அட்டட்ட, அருமை. இனிமையா பாடி இருந்தீங்க. சரி, இன்றைக்கு யாருக்காக பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: எங்க அம்மாக்காக. எங்க அம்மா இறந்து 2 மாசம் ஆச்சு.
0: நிச்சயமா அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில அம்மாவுக்காக அந்த பாடலை கேட்கலாம்.

நேர்கேட்ட பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு இளமை உல்லாசத்துல எல்லாரையும் பாட சொன்னதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குங்க. கலப்படம் நிகழ்ச்சி மீண்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக 4ஆம் தேதி ஜூலை 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா D1 The Commune Lifestyle Mall கூலாய் ஜோஹோர்ல வந்து இந்த நிகழ்வு நடைபெற போகுது. அதனால உங்களை எல்லாம் சந்திக்க நாங்க ரொம்ப அங்க ஆவலோடு காத்திருப்போம். அங்கு வந்து கலப்படம் நிகழ்ச்சியில் கலந்துக்க வரந்துராதீங்க. நம்முடைய உள்ளூர் கலைஞர்கள் பலரும் வந்து அங்கு வந்து பாடி அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த போறாங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக அஜீஸ் அசோக் மற்றும் அனிருத் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

0: இன்றைய இளமை உல்லாசத்தில் நீங்கள் அழைச்சி எங்களுக்காக பாடியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றியும். வித்திரமையெல்லாம் கேட்கும் போது அப்படியே எங்களுக்கும் இந்த பக்கமா பாடணும் போல ஆசையாயிருச்சு. ஆனா நாங்க பாடி காதுகளை ஏன் காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடுக்கல. சரி, இன்றைக்கு இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோட பேச பொன் கோகிலும் ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. அதனால உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நிறைவு பாடல். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பாடலை கானா வினோத் கொண்டு வராங்க. கேட்டு மகிழ்ந்த
1: அடினா இருப்பேன்.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மினல ஃபேமிலி கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால்ல வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக

0: கணிக்க இயலாத உலகளாவிய தன்மைகள் ஆக்ககர நடுநிலை வெளியுறவுக் கொள்கையில் மலேசியா உறுதி. நிதி உத்தரவாதம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் இயங்குவதற்கும் மூலதனத்தை பெறுவதற்கும் உதவுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கணிக்க இயலாத உலகளாவிய புவியியல் அரசியலையும் பொருளாதாரத்தையும் எதிர்கொள்வதில் மலேசியா எந்தவொரு வல்லரசின் பக்கமும் சாராத சுதந்திரமான ஆக்ககர நடுநிலையான வெளியுறவுக் கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்கும். நாடு தனது நலன்களை தொடர்ந்து பேணுவதையும் முடிவுகளை தன்னிச்சையாக மேற்கொள்வதையும் உறுதி செய்வதில் இந்த அணுகுமுறை கவனமாக வகுக்கப்பட்ட வியூகம் என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். மேலும் பன்னாட்டு சட்டத்தின் அடிப்படையில் மோதல்களை அமைதியான முறையில் கையாளும் மலேசியாவின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. அதேவேளை ராணுவ நடவடிக்கைகள், பொருளாதார அழுத்தம் என வன்முறை அல்லது கட்டாயப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளையும் அது நிராகரிக்கும் என்றும் பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். அவர் தலைநகரில் நடைபெறும் 39வது ஆசிய பசிபிக் வட்டமேசை மாநாட்டில் உரையாற்றினார். தொடர்ந்து பேசிய டத்தோஸ்ரீ அன்வார், பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் உலகின் பல பகுதிகளில் நிகழும் வன்முறைகளும் மோதல்களும் போர் நிறுத்தம் மூலம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். குறிப்பாக யூத ஆட்சியின் மீது செல்வாக்கு செலுத்தும் நாடுகள் நடவடிக்கை எடுக்க தவறுவது நீண்டகால மோதலுக்கு வித்திட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே ஏறக்குறைய முழு கட்டணமும் செலுத்தப்பட்டிருந்த போதிலும் நார்வேயிடமிருந்து பெறப்படவிருந்த கடல்வழி தாக்குதல் ஏவுகணைகளின் விநியோகம் ஒரு தலை சார்பாக ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து மலேசியாவும் பின்னடைவை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்தார். தொடர்புடைய நிறுவனம் நார்வே மீதான மலேசியாவின் நிலைப்பாடு தெளிவாகவும் பிளவுபடாமலும் இருந்தது என்று நிதியமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். இனி மக்களவைச் செய்திகள். 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் 866 கீழ் உள்ள 10 துணை விதிகளுள் இதுவரை 9 உருவாக்கப்பட்டுள்ளன. இணைய பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளிட்ட கட்டணம், உறுதிமொழி ஆகியவற்றை உள்ளடக்கிய செயலாக்க கூறுகளை விரிவாக வரையறுக்கும் வகையில் 6 துணை விதிகள் கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். அதேவேளை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தற்போது பொதுமக்களின் கருத்துக்களை கோரும் ஆலோசனையை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். உலக பொருளாதார அழுத்தங்கள் காரணமாக குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட உடனடி உறுதியான நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதில் பகன்ற 2 நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான், அவர்கள் தேவையான நடைமுறை மூலதனத்தை பெறுவதற்கு உதவும் வகையில் வங்கிகள், அரசு நிறுவனங்கள் மூலம் மொத்தம் 15 பில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான கடன் வசதிகளும் நிதி உத்தரவாதங்களும் வழங்கப்படுகின்றன என்றார். மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அதிகரித்து வரும் சரக்கு போக்குவரத்து செலவுகள், உள்ளீட்டு விலைகளால் ஏற்படும் அழுத்தத்தை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று சிராஸில் உள்ள ஓர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் சீனாவைச் சேர்ந்த 32 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் உலக கிண்ணத்தை ஒட்டி இயங்கலை சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. 29 ஆண்கள், 3 பெண்கள் அடங்கிய குழுவினர் 6288.com என்ற இணையதளம் வழியாக அந்த குற்றத்தை செய்ததாக குவாலலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ஃபாடில் மர்சூஸ் தெரிவித்தார். அந்த மையம் கடந்த 3 வாரங்களாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விசாரணைக்கு உதவும் வகையில் அந்த சந்தேக நபர்கள் அனைவரும் இம்மாதம் 4 நாள் வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலக கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: மியான்மர் பொதுத் தலைவர் ஆங் சாங் சூச்சி தலைநகர் ஞாபிடாவ் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தரப்பு கூறியது. எனினும் அவர் இருக்கும் இடத்தை துல்லியமாக கூறுவது கடினம் என நிபுணர்கள் விவரித்துள்ளனர். இதனிடையே 81 வயது சூச்சி விடுதலை செய்யப்பட்டாலும் இல்லை என்றாலும் இனி அவர் எவ்வித பங்கையும் வகிக்கப் போவதில்லை, அவரது சகாப்தம் முடிந்துவிட்டதாக USDP ஆளுங்கட்சி உறுப்பினர் ஆயேச்சான் குறிப்பிட்டுள்ளார். எனினும் சுச்சியின் தற்போதைய இருப்பிடம் குறித்த கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை. ஈரான், அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் தங்களின் மறைமுக பேச்சை நிறைவு செய்துள்ளன. எனினும் அவ்வட்டாரத்தில் நிரந்தர அமைதியை எட்டுவதற்கான எவ்வித உடன்பாட்டுக்கான அறிகுறிகளும் தென்படவில்லை. இருநாட்டு பேராளர்களும் தொடக்க உடன்பாட்டின் கீழ் உள்ள இரு முதன்மை விவகாரங்களான ஹோமஸ் நீரிணையில் கடல்சார் போக்குவரத்து பாதுகாப்பும் ஈரானின் முடக்கப்பட்ட நிதியை விடுவிப்பது குறித்து மட்டுமே விவாதித்துள்ளனர். இதனிடையே ஈரானின் அணுசக்தி விவகாரம் பின்னர் கையாளப்படும் என அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் கூறியுள்ளார். பெரு அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த ரொபர்டோ சான்சேஸ் எதிர்க்கட்சி வேட்பாளர் கெய்கோ ஃபுஜிமோரியின் வெற்றியை எதிர்த்து மனித உரிமை ஆணையத்தில் முறையீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வாழும் பெரு நாட்டு மக்கள் அளித்த வாக்குகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக சான்சேஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஜூன் 7 நாள் நடைபெற்ற இறுதி சுற்று தேர்தலில் ஃபுஜிமோரி 50.13 விழுக்காட்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் சான்சேஸுக்கு 49.86 விழுக்காட்டு வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து சிலே உருகுவே அதிபர்கள் கலந்தாய்வு செய்துள்ளனர். லத்தீன் அமெரிக்கா முழுவதும் வலதுசாரி மக்கள் ஆதரவு அரசியல்வாதிகள் அதிகாரத்தை கைப்பற்றிய தேர்தல் அலைக்கு பின்னணியில் இந்த விவகாரம் முக்கிய சிக்கலாக உருவெடுத்துள்ளது. தென் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு பெருமளவிலான கொக்கெயின் போதைப்பொருளை கடத்தும் கும்பல்களை ஒடுக்க சிலே குற்றத்தடுப்பு உடன்பாட்டை கொண்டு வந்துள்ளது. இதில் உருகுவேயும் பராகுவேயும் விரைவில் இணைந்து கையெழுத்திடும் என்று சிலே அதிபர் ஹோசே அந்தோனியோ காஸ்ட் நம்பிக்கை தெரிவித்தார். 2026 ஃபீஃபா உலகக்கிண்ணம். சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் போஸ்னியா ஹெர்சகோவினாவை 2-0 என தோற்கடித்த தனது அணியின் போராட்ட குணத்தை அமெரிக்க தலைமை பயிற்றுநர் மொரிஷோ போச்செட்டினோ பாராட்டினார். இருப்பினும் ஃபொலரின் பலகோனுக்கு வழங்கப்பட்ட சிவப்பு அட்டையை அவர் கேள்விக்குள்ளாக்கினார். இந்த வெற்றியின் மூலம் 2002 பிறகு முதல் முறையாக அமெரிக்கா 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இதனிடையே கூடுதல் நேரத்தின்போது செனகல் 2-3 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்திடம் தோற்றதையடுத்து கார்பந்து கொடூரமானது என்று அதன் பயிற்றுநர் பாபேத்யாவ் விவரித்துள்ளார். 85 நிமிடம் வரை 2-0 என முன்னணியில் இருந்த செனகல் 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை கொண்டிருந்தது. ஆனால் அடுத்த 3 நிமிடங்களில் அளிக்கப்பட்ட கோல் மூலம் பெல்ஜியம் எழுச்சி பெற்றது. கூடுதல் நேரம் வரை சென்ற ஆட்டத்தில் யூரி டெலமன்ஸ் அடித்த பெனால்டி அதன் வெற்றியை உறுதி செய்தது. 2010 உலகக்கிண்ணத்தின் போது வுவுசெலா, 2018 ரஷ்யாவில் பாரம்பரிய தொப்பி கோகோ ஷ்னெங்க் கார்பந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தன. அதேபோல் இந்த தொடரில் இலவசமாக வழங்கப்படும் வளையம் தற்போது ரசிகர்களிடையே அதிகம் தேடப்படும் நினைவு சின்னமாக உள்ளது. போஃபா ஃபேன் பேன்ஸ் என்று அறியப்படும் அந்த வளையம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இதுவரை 700,000 மேற்பட்ட பட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அதிக விலைக்கு விற்கப்படும் வழக்கமான நினைவுப் பொருட்களிலிருந்து இந்த வளையம் தனித்துவமானதாகவும் வேறுபட்டதாகவும் இருப்பதாக கார்பந்த ரசிகர்கள் கருதுகின்றனர். கணிக்க இயலாத உலகளாவிய தன்மைகள், ஆக்ககர நடுநிலை வெளியுறவு கொள்கையில் மலேசியா உறுதி. நிதி உத்தரவாதம், குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் இயங்குவதற்கும் மூலதனத்தை பெறுவதற்கும் உதவுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வியாழக்கிழமை இந்த கடையில கீரைகறி இருக்கும், அப்புறம் இந்த கடையில ஏதாவது சிறப்பா ஏதாவது ஸ்பெஷலா சிறப்பா ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி சிலர் ஆசைப்பட்டு இந்த உணவுகளுக்காக தேடி போற பழக்கமும் இருக்கு. இருந்தாலும் முக்கியம் அதுதானே, சுவையான சாப்பாடு தான் நமக்கு தேவை, கடுமையா உழைக்கிறோம் இல்லையா. சரி, இன்றைக்கு நம்ம பேச போறோம் இசையும் இசையும் நிகழ்ச்சியில என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கான தலைப்பு இதுதான். பெரும்பாலும் ஒரு திரைப்படத்தை இயக்கணும், திரைப்படத்தை பார்க்கும் போது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா இப்பொழுது நீங்க ஒரு திரைப்படத்தை இயக்க போறீங்க, கற்பனை தலைப்பு தான், நீங்க ஒரு திரைப்படத்தை இயக்க போறீங்க. இயக்குறீங்க அப்படின்னா அதோட உங்களை விட முடியாது இல்லையா. அந்த படத்துல நீங்க என்ன கதாபாத்திரத்தை தேர்வு செய்வீங்க? நான் இந்த படத்துல இந்த கதையில இப்படியான கதாபாத்திரத்துல நடிக்கணும்னு எனக்கு ஆசை. கற்பனை தான், அதனால கவலைப்படாதீங்க. அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. ஒரு திரைப்படம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய கதாபாத்திரம் என்னவாக இருக்கும், நீங்க என்னவாக அந்த கதாபாத்திரம் நடிப்பீங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. இதுதான் இன்றைக்கான கற்பனை கேள்வி. அழைச்சு சொல்லுங்க.

0: இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டேவன் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னலோட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க, மறக்காம ஜேபிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: ஆஹா, நம்ம கலைஞர்கள் எல்லாம் ஆர்வமாக காத்திருக்காங்க. அதே வேளையில் நம்ம அறிவிப்பாளர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க, காலையிலே கிளம்பிட்டாங்க, உற்சாகமாக கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் நாங்கள் தான் இருக்கோம். இருந்தாலும் எங்கள் அன்பை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எங்கள் அன்பு எல்லாத்தையும் கொண்டு வராங்க. சரி, மறந்துடாதீங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி சனிக்கிழமை நீங்கள் அவசியம் நம்முடைய கலப்பட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். ஜோஹர் மக்களே, உங்களுடைய ஊரில் தான் முதலாக தொடக்க நிகழ்ச்சியாக நடைபெறுகின்றது. அதனால் ஓடோடி வாங்க, சரியா? Thank you.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வினிதா ராஜ்.
0: வினிதா, எங்க இருந்து வினிதா பேசுறீங்க?
1: என்ன
0: சொல்றீங்க
1: நீங்க? வித்தியாசமா இருக்கும் அந்த கதாபாத்திரம், அதனால கொஞ்சம் வில்லியா நம்ம நம்மள காட்டலாமா அப்படின்னு.
0: எங்க கொஞ்சம் ஒரு வில்லி மாதிரி கொஞ்சம் பேசி பாருங்க ஒரு
1: வசனத்தை.
0: நீங்க பேசும்போதே இவ்வளவு பவ்யமா பேசுறீங்களே, நான் யோசிக்கிறேன் எப்படியே நீங்க வில்லி மாதிரி பேசுவீங்க அப்படின்னு. சரி, இருந்தாலும் ஒரு நாள் அந்த கனவு மேய்ப்படு. ஆனா ஆசை இருக்கா உங்களுக்கு நடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம்?
1: ரொம்ப இருக்கு சிஸ், ஏன்னா எனக்கு இப்ப நான் கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கேன் ஆக்டிங்க்கு, அதனால எனக்கு ஆக்டிங் பண்ண ரொம்ப ஆசை.
0: வாழ்த்துக்கள் வினிதா.

விக்ரம் வேதாத்திரைக்காக அந்த பாடலை நாம கேட்டோம். சரிங்க, இன்று நம்ம நிகழ்ச்சியில நீங்க ஒரு இயக்குனரா இருந்த அந்த கற்பனையான தலைப்பு தான், நீங்க ஒரு இயக்குனரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி திரைப்படத்தை எடுப்பீங்க, அப்புறம் நீங்க அதுல எந்த கதாபாத்திரத்தை தேர்வு செய்வீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அதனால நீங்களும் அழைக்கலாம் 0-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. சரி, இப்போ திரைப்படங்கள்லாம் சொல்லிட்டோம், அப்ப மலேசிய திரைப்படத்தை பத்தியும் பேசணும் இல்லையா. இரும்பு தோட்டம் அப்படிங்கிற திரைப்படம் July 23 திரையரங்குகளை நாடவிருக்கின்றது. ஆக இந்த திரைப்பட குழுவினர் கூலாயில் நடைபெறும் நம்முடைய கலப்படம் நிகழ்ச்சிக்கும் வர்றாங்க. யார் யார் வராங்கன்னு பார்ப்போம். லோகவர்மன் வராரு, சமேஷன் மணிமாறன் வராரு, ஜெகன் ஜான் பீட்டர் இவங்க எல்லாம் வராங்க. கூலாயில த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில சனிக்கிழமை 4 பிற்பகலில் உங்களை சந்திக்க இவங்க வராங்க. ஆக மின்னல எப்போதுமே மலேசிய கலைஞர்களுக்கு நல்ல ஆதரவினை வழங்கிக் கொண்டே இருக்கின்றது. நீங்களும் நேரடியா அங்க நம்மளுடைய கலைஞர்களை வந்து பார்க்கலாம். குறிப்பா ஒரு திரைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒன்று இல்லை இல்லையா. சரி, அதே வேளையில இப்போ உங்களுடைய கற்பனையில நீங்கள் எந்த கதாபாத்திரம் அது மறக்காதீங்க, மறக்காம அழைச்சு பேசலாம். மலேசிய திரைப்படம் பேசிட்டோம், அதனால மலேசிய பாடல் ஒன்றை கேட்டுருவோமா. காதல் நிலவு அப்படிங்கிற புத்தம் புதிய பாடல், காயத்ரி தண்டபாணி பாடலை பாடியிருக்காங்க. இசை தீபன் காதல் நிலவு அப்படிங்கிற தனிப்பாடல் இருந்து வருகின்றது. இதற்கு இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்கின்றார் மகேந்திரன் நவமணி.

காயத்ரி தண்டபாணி தீபனி இசையில மகேந்திர நவமணி இந்த பாடலை கொண்டு வந்தாங்க. நேரம் இப்பொழுது 1:43. சரி, எந்த கதாபாத்திரத்தை நீங்க நடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்கள் ஒரு திரைப்படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கற்பனை கேள்வியாக நேர்களும் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வித்தியாசமா தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த பாடலுக்கு நாம செல்வோம். பாடலுக்கு பிறகு நேர் ஒருத்தவங்க அழைச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம்.

0: வணக்கம், மாதவி பேசுகிறேன். எனக்கு பார்த்தேன் ரசித்தேன் படத்துல, அதுல வில்லியா சிம்ரன் செய்த கேரக்டர் பெட்டிய பிடிக்கும். ஸ்வீட் வில்லி, வில்லி ஒரு ரகசிய வில்லியா வரணும்.
1: எப்படி சொன்னீங்க பாருங்க, ரகசிய வில்லி.
0: அதேதான் சிம்ரன் கடைசியா கேட்பாங்க, என் கூடயே இருந்துகிட்டு என் கூடயே பழகிக்கிட்டு நீ இன்னொருத்திய ரசிப்ப, அவளை வந்து உனக்கு நான் பொண்ணு பார்க்க போனோம், அவ்வளோ நல்லவேன்னு நீ என்ன நினைச்சியாடான்னு கேட்பாங்க.
1: நீங்க சொல்லும் போதே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. சரி மாதவி, ரொம்ப ரொம்ப நன்றி அழைச்சு பேசுறதுக்கு. அப்படி ஒவ்வொருவரும் அழைச்சு பேசும்போது உங்களுக்குள்ள இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே எவ்வளவுலாம் ரசிச்சு நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு தெரிய வருது. சரி, ஒவ்வொரு திரைப்படமும் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கொள்கின்றோம், அல்லது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தும் வகையில் இருக்கும். ஆக சில கதைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நெருக்கமாகவே இருக்கும். ஒரு திரைப்படத்தை நிறைய தடவை பார்த்தவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா, அல்லது சில நேரத்தில் பார்க்கவே கூடாது அப்படின்னு மாதிரி கூட இருக்கலாம். சரி, ஒவ்வொரு படங்களும் கலை அப்படிங்கிறதே அதானே, மனசுக்குள்ள ஏதோ ஆழமாக ஒரு விஷயத்த நமக்கு வந்து ஏற்படுத்தி செல்லும். சரி, அடுத்து பாடலுக்கு போலாமா? ஏ ஆர் ரஹ்மான் வருகின்றார்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மின்னல ஃபேமிலி கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்திருக்க.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியாவின் தற்போதைய நிலையான அரசியல் சூழலும் கொள்கைகளும் அதிக அளவிலான உயர் தாக்கமிக்க வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இதற்கு சான்றாக துன்ராசா எக்ஸ்சேஞ்ச் நிதி மையத்தில் அமையவுள்ள உலகின் முன்னணி நிதி தொழில்நுட்ப நிறுவனத்தின் மையத்தை தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இத்தகைய பாணியில் அமையவுள்ள முதலாவது மையம் இதுவென அவர் கூறியுள்ளார். சுகாதார அமைச்சர் மீது விதிக்கப்பட்ட 500 மில்லியன் ரிங்கிட் நிர்வாக நிதி ஒதுக்கீட்டு தடை பொதுமக்களுக்கான சுகாதார சேவையை எவ்வகையிலும் பாதிக்காது என அமைச்சர் டாத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெளிவுபடுத்தியுள்ளார். அமைச்சின் நிரப்ப முடியா காலி பணியிடங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கூடுதல் நிதியை மட்டுமே இந்த சீரமைப்பு உள்ளடக்கியுள்ளதாக அவர் கூறினார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை பிளஸின் சில பகுதிகளில் விவேக தடம் ஸ்மார்ட் லேன் திட்டம் ஆக்ககர பலனை தந்துள்ளது. அந்த திட்டம் 2023 முதல் போக்குவரத்து நெரிசலை 30 முதல் 50 விழுக்காடு குறைத்துள்ளதாக பொதுப்பணி அமைச்சர் டாத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நாந்தாலிங்கி தெரிவித்தார். அதேவேளை பண்டிகை காலங்களிலும் பேர் உதவியாக இருந்ததாக அவர் கூறினார். உலகளாவிய எரிசக்தி விலைகள் குறைந்த போதிலும் உணவுப் பொருள்களின் விலையில் நீடிக்கும் அழுத்தங்கள் காரணமாக வரும் மாதங்களில் இந்தோனேசியாவின் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. உணவு பணவீக்கமே விலை அழுத்தங்களுக்கு முதன்மை காரணமாக நீடிப்பதாக RHB முதலீட்டு வங்கி தெரிவித்துள்ளது. ஈரான் தனக்கு தேவையான இன்றியமையாத பொருள்களை கொள்முதல் செய்வதற்கு கத்தாரில் முடக்கப்பட்டுள்ள தனது சொத்துக்களில் ஒரு பகுதியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. அந்த வளைகுடா நாட்டின் மத்திய வங்கி உள்ளிட்ட கத்தார் அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட கலந்தாய்வுகளை தொடர்ந்து இதுகுறித்து உடன்பாடு எட்டப்பட்டது என்று வெளியுறவு துணையமைச்சர் காசிம் காரிபாபாடி கூறினார். விளையாட்டு கார்பந்து. காசா முனையில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீன கோல் காவலர் சலீம் அல் அஷ்கார் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு கார்பந்து கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. 2023 அந்த மோதல் தொடங்கியது முதல் இதுவரை கொல்லப்பட்ட 1000-க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன விளையாட்டாளர்களுள் அவரும் ஒருவர் என்று அது மேலும் கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி, இப்பொழுது என்ன நேரம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? பழம் பாடல்களை கேட்க போகின்றோம். அந்த வகையில் எதிர் நீச்சல் திரைக்காக தொடக்க பாடல் இதோ வருகின்றது.

0: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
1: அது என்னுடைய கடமை, நீ கவலைப்பட.
0: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடு ஊழி வாழணும் சாலை.

பழம்பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். 2:17 நேரம் இப்பொழுது. சரி, டிக்டாக் வழியாக நம்ம நேயர்களோடையும் பேசிக் கொண்டே இருக்கின்றோம். அவர்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கிருஷ்ணா அவர் கேட்ட பாடல் அடுத்து வருகின்றது. பாடலை கேட்கலாமா?

0: ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா
1: ஏ
0: ஏயண்ணா
1: ஏய்
0: ஐயண்ணா
1: ஹை
0: ஆனா
1: ஆனா
0: ஆவண்ணா
1: ஆவண்ணா
0: ஈனா
1: ஈனா
0: ஈயண்ணா
1: ஈயண்ணா
0: ஊனா
1: ஊனா
0: ஊவண்ணா
1: ஊவண்ணா
0: ஏனா
1: ஏனா
0: ஏயண்ணா
1: ஏயண்ணா
0: ஐயண்ணா
1: ஐயண்ணா
0: ஓனா
1: ஊனா
0: ஓவண்ணா
1: ஓவண்ணா
0: அவ்வண்ணா
1: அவ்வண்ணா
0: அக்கண்ணா
1: அக்கண்ணா
0: மெல்லினமாம்
1: இடையினமாம்
0: இடையினமாம்

எல் ராகவன் பிசுசிலா அந்த பாடலை கொண்டு வந்தார்கள். இந்த பக்கம் டிக்டாக்ல நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்குமா, எல்லாருமே சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவின்னு அநேகமா சிட்டுக்குருவியை தேடிக்கிட்டே இருக்கிறதுனால நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, சிட்டுக்குருவி பாடலை ஒலிபரப்புகின்றோம். ராஜா வணக்கம் பொன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகேஷ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே நிறைய பேசிட்டே இருக்கோம், சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. மதிய வேலை அப்படின்னால பெரும்பாலும் இந்த பக்கம் டிக்டாக் வந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே பாசமா கேட்கறது, இதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். லோகேஷ் சிவா அடுத்த பாடல கேட்டிருக்காங்க. எஸ் கே வீரா இப்படி நிறைய பேரு. அந்த வகையில அடுத்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த எனும் பாடலை நம்ம கேட்போமா?

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலில்.

ஒரு ஐயா அழைச்சிருந்தாங்க, அழைச்சிருந்து சொன்னாங்க பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, அமைதியா அப்படியே தனியா வீட்டில இருந்து கேட்கும் போது அப்படியே பாடல்கள் ஒவ்வொன்றும் எனக்காகவே ஒலிபரப்பானது போலவே இருக்கு, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா ஒவ்வொரு பாடல்களுமே உங்களுக்காக தான் ஒலிபரப்பப்படுகின்றன. இதை நீங்க ரசிக்கின்றீர்கள் என்றால் அதை விட வேற மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்?

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. உருமாற்றம், முழுமையான புத்தாக்கம் உட்பட சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைதல் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் நிர்வாக திறனை வலுப்படுத்துவதே மலேசியாவின் முதன்மை இலக்காகும். இவ்வாறு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இதில் நிர்வாக முறையை மேம்படுத்துதல், ஊழலை துடைத்தொழித்தல், பலவீனங்களை மேம்படுத்துதல் ஆகிய கூறுகளும் அடங்கும் என அவர் கூறினார். தலைநகரில் இன்று 39வது ஆசிய பசிபிக் வட்டமேசை கலந்துரையாடலில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். பஹாங்கில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை மேற்கொள்வதற்காக கூட்டரசு அரசாங்கம் வழங்கிய ஒதுக்கீடுகள் போற்றுதலுக்குரியது என மாநில ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாத்துடின் அல் முஸ்தபா பில்லஷா தெரிவித்தார். குறிப்பாக அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெள்ள தடுப்பு திட்டம் மிக முக்கியமானதாகும். அடிக்கடி வெள்ளம் ஏற்படும் சுங்காய் லம்பிங் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இத்திட்டம் வரவேற்கத்தக்கது என சுல்தான் கூறினார். வங்கிகளுக்கு இடையிலான ஏடிஎம் பண பரிவர்த்தனையின் போது இன்னமும் 1 ரிங்கிட் சேவை கட்டணத்தை எதிர்நோக்கும் பயனர்கள் பேங்க் நகாராவிடம் புகார் அளிக்கலாம். அரசாங்கத்தின் அறிவிப்புக்கு பிறகும் 1 ரிங்கிட் கட்டண விலக்களிப்பை செயல்படுத்த தவறும் வங்கிகளை அடையாளம் காண இது உதவும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். இந்திய அரசின் வெளிநாட்டு குடியுரிமை OCI அட்டை உடையவர் கடப்பிதழை புதுப்பித்த 90 நாட்களுக்குள் தங்களது விவரங்களை இற்றைப்படுத்த கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். OCI-யின் அதிகாரப்படி அகப்பக்கத்தில் மிசலேனியஸ் சர்வீசஸ் எனும் பிரிவின் கீழ் விவரங்களை இற்றைப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை இணையம் வாயிலாக மேற்கொள்ளலாம், கட்டணம் கிடையாது. 90 நாட்களுக்கு பிந்திய இற்றைப்படுத்தலுக்கு 113 ரிங்கிட் 12 சென்ட் கட்டணம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண கார்பந்து. ஐரோப்பிய கிண்ண வெற்றியாளர்கள் ஸ்பெயினும் போர்ச்சுகலும் 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேற இலக்கிட்டுள்ளனர். இவ்வேளை அல்ஜீரியா ஆப்பிரிக்க கார்பந்துக்கு பெருமை சேர்க்க கங்கணம் கட்டியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் ஆஸ்திரியாவுடன் பொருதும் ஸ்பெயின் இதில் வெற்றி பெற்றால் அடுத்த சுற்றில் போர்ச்சுகலை சந்திக்கக்கூடும். டொரண்டோவில் குரோஷியாவுக்கு எதிராக போர்ச்சுகலில் களமிறங்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கும் லூகா மோட்ரிச்சுக்கும் இதுவே இறுதி உலகக் கிண்ணமாக இருக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

மின்னலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கீங்களா? அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்பொழுதுதான் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படி என்றால் அடுத்து விறுவிறுப்பான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சரி, இதே வேளையில் இன்று ஜூலை மாதம் இரண்டாவது நாள், அதாவது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி, மாதத்தில் ஆறு மாதங்களை கடந்து ஏழாவது மாதத்தில் காலடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஆறு மாதங்களை திரும்பி பார்க்கும்போது அடேங்கப்பா, எத்தனை சவால்கள், எத்தனை மகிழ்ச்சியான தருணங்கள், இப்படி எல்லாமே கலந்துதானே வாழ்க்கை. ஆமா, ஆனா இந்த ரெண்டாம் தேதிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் தானே கேக்குறீங்க? எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தம் இல்லாம ஏதாவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. என்ன சொல்ல வரோம்னா, இரண்டாம் தேதி ஜூலை மாதம் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் அப்படின்றத எப்போதும் சொல்றோம். அதனால இப்படி சுத்தி வளைச்சு சொல்றேன், யார் யாருக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னா தாராளமா நீங்க வாழ்த்து சொல்லலாம். நேரடியா நீங்க சொன்னீங்கன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். நேரடியா அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருந்தாங்கன்னா சொல்லலாம், அல்லது வாய்ப்பு இல்லாதவங்க நீங்க குறுஞ்செய்தி வழியாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. ஒரு நிமிடம் அழைத்து பேசி வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க, அது இன்னும் அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? அதே வேளையில வானொலியில சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா சொல்லலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: ஐரிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லீஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
0: கலைனி பேசுறேன். இன்னைக்கு என்னோட தோழிக்கு பிறந்த நாள்.
1: தோழியோட பேர் சொல்லிடுங்க.
0: சிப்பாங் தமிழ்பள்ளி முன்னாள் ஆசிரியை கண்மணிக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துபவர்கள், 64 ஆண்டில் பிறந்த மெத்தடிஸ்ட் பள்ளி மாணவர்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம்.
1: நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். நன்றிங்க.
2: சாந்தி பேசுறேன். இன்னைக்கு வந்து என் மகனுக்கு வந்து திருமண நாள். அவர் பேர் வந்து திவாகர், மனைவி பேர் வந்து பரணிதா தேவி, மகன் பேர் வந்து இலக்கியன், இன்னொரு மகன் பேர் வந்து குலநதியன்.
3: ஒன்னு பல வாரத்துல சத்து நேரம் அடியுதாரம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
2: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: ஆஹா, உங்களை சந்திக்க நம்ம அறிவிப்பாளர்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. காலையிலே உங்களை நோக்கி, ஜோஹர் பாருவை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். சரி, நாளைக்கு நாளை மறுநாள் 4ஆம் தேதி நம்முடைய கலப்படம் நிகழ்ச்சி இருக்கின்றது. அதனால மறக்காம வந்துருங்க. கோலை மக்களே, நீங்களும் சரி அல்லது சிங்கப்பூர்லேருந்து வரணும் அப்படின்னு நினைச்சாலும் போலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நிச்சயமாக நீங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதே எங்களுடைய ஆர்வம்.

0: நான் லட்சுமி பேசுறேன். நாங்க செராக்ல இருக்கிறோம். இன்னைக்கு எங்க அக்காவுக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல போறேன்.
1: அக்கா பேரை சொல்லணுமே.
0: அக்கா பேரு அஞ்சலி தேவி. அவங்க சுபாங்கஜெயில இருக்காங்க. நீண்ட ஆயுளோட அவங்களும் உடம்ப ஆரோக்கியத்தோட இருக்கணும். அவங்க குடும்ப சார்பாகவும் எங்க சார்பாகவும் எங்க மாமா வீட்டு பிள்ளைங்க சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி தெரிவிச்சுக்கிறோம்.

0: நண்பர் வந்து கூலியம்ல இருக்காரு, அவர் பேரு குமாரு, அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னொருத்தரும் ஏறக்குறைய அங்கதான் இருக்காரு, அவரு பேரு வந்து ரமேஷ். ரெண்டு பேருக்கு பிறந்த நாள் தான் சொல்றேன். நண்பர்கள் நாலு பேரு, அவங்க தான் சொல்றோம். நான் நாதன், அடுத்தது கணபதி, மூன்றாவது காந்தி. நாங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் சொல்லி வாழ்த்துறோம்.
1: இன்னைக்கு வந்து சுகைப்புழு பண்டாபரில இருந்து பேசுறேன். அக்கா மகனுக்கு பிறந்த நாள் என்று இளங்கோ அவர் பேரு, அவர் சுங்கையில இருக்காரு. அவரோட பேரனுக்கும் பிறந்த நாள் திறன் அவர் பேரு. வாழ்த்துறது சின்னம்மா, சித்தப்பா, முனியாண்டி, சகுந்தலை, நகரத்னம், சுகநாதன்.

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறின் ஆரம்ப கட்டங்களான உலக படைப்பு, மனிதனுடைய தோற்றம், ஜின் வர்க்கத்தினுடைய தோற்றம், இது மாதிரியான செய்திகளை வரிசையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நபி ஆதம் அவர்களை படைத்த அந்த சம்பவத்தை தான் ஏறத்தாழ ஒரு சில வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்பான நேயர் பெருமக்களே, நபி அவர்களினுடைய உருவத்திலே ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய உயிர் ஊதப்பட்டு தலையிலிருந்து ஒவ்வொரு இடமாக முழு உடம்புலையும் ரூஹ் புகுந்து முழு உடலும் இரத்தமும் சதையும் நரம்புமாக எலும்புமாக ஒரு மனித உருவாக உருவெடுக்கிறாங்க. மண்ணாக ஒரு உருவமாக இருந்த அந்த இடத்துல அல்லாஹ் ரூஹை உள் செலுத்துவதன் மூலமாக இரத்தம் சதை நரம்பு போன்ற நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு மனித உருவமாக நபி ஆதம் அவர்கள் உருவாகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த மனித உடல்ல மண்ணிலிருந்து அல்லாஹ் படைச்சிருக்கான். மண் காற்று நீர் நெருப்பு என்று அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த அனைத்து படைப்புகளினுடைய ஒன்று சேர்த்த கலவையாகத்தான் இந்த மனித உடலை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த உடலிலே தசை எலும்பு இரத்தம் தோல் நரம்பு இரத்த குழாய் இவைகளையெல்லாம் அல்லாஹ் படைத்து இந்த நரம்புகளை அது செல்லும் இடங்களிலெல்லாம் உணர்வுகளையும் ரூஹ் என்ற அந்த ஆன்மாவை இதயத்திலையும் உணர்ச்சியை உடல் முழுக்கவும் உணர்வுகளையும் அறிவையும் அந்த மனிதனுடைய மூளையிலையும் அல்லாஹ் அமைத்து இந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அந்த ரூஹையும் முழு தசை எலும்பு இரத்தம் தோல் நரம்பு இரத்த குழாய் இவைகள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அறிவுக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த அறிவை மூளையில வைக்கிறான். அதனாலதான் நம்ம உடம்பினுடைய எல்லா பகுதிகளும் அதனுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் அதனுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் எல்லாம் அந்த மூளையிலிருந்து தான் அதுக்கு ஒவ்வொரு கட்டளைகளும் வருது. கையில தீ சுற்றுச்சு, தீ பட்டதோட டக்குன்னு கையை நம்ம எடுக்கிறோம், உடனே நம்ம கைய பின்னால எடுத்துக்கிறோம். எப்படி? மூளையிலே அறிவு சொல்கிறது இது சுடுகிறது உன் விரலை எடுத்துக்கொள் என்பதாக. உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியது அறிவு. சிந்தனைகள் ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில் மட்டுமல்ல அவனுடைய உடம்புலையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அவனுடைய எலும்பு, அவனுடைய இரத்தம், அவனுடைய தோல் நரம்பு இரத்த குழாய் இது எல்லாமே நம்முடைய அறிவு நிர்வகிக்கின்றது. நம்முடைய உடம்பினுடைய ஒவ்வொரு அவயங்களையும் இந்த மூளை தான் நிர்வகிக்கின்றது. மூளை அறிவால் இயங்குகின்றது என்ற இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த உடம்பை படைச்சான். அறிவை மூளையில வச்சான், உணர்வுகளையும் மூளையில வச்சான், உணர்ச்சிகளை உடலினுடைய எல்லா இடத்திலையும் வச்சான், ஆன்மா என்று சொல்லப்படக்கூடிய ரூஹ இதயத்துல வச்சான். இதை எல்லாத்தையும் அதிகாரம் செலுத்தக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை அறிவுக்கு கொடுத்திருக்கிறார். உடலும் மனதும் செயலும் ஆரோக்கியமும் சரியாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு மனிதனுடைய அறிவு சரியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அழகான படைப்பை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான் மனுஷன். அன்பான நேயர் பெருமக்களே, ஆதம் நபி படைக்கப்படுறாங்க, இந்த முறையில படைக்கப்படுறாங்க. மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்வதென்றால் நிறைய சொல்லலாம். மனிதனுடைய படைப்பு ஒரு சிறந்த படைப்பு, மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய முறை மிக சிறந்த முறை என்பதையெல்லாம் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய இடங்களிலே பார்க்கலாம். நாமும் நம்முடைய படைப்பை பார்த்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கை கால் நம்முடைய செயல்பாடுகள் ஆரோக்கியங்களை பார்த்து அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்ப ஆதம் நபி படைக்கப்படுறாங்க. படைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் ஆதம் நபி அவர்களுடைய முதுகுல அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா படைப்புகளையும் ஆதம் நபிக்கு பிறகு பிறக்கப் போகின்ற இறுதி நாளினுடைய கடைசி குழந்தை வரை இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் ஆதம் நபியோட முதுகுல வைக்கிறான். அப்போ நடந்த நிகழ்ச்சி என்ன? அவர்களுடைய முதுக அல்லாஹ் வருடுகிறான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆதம் நபிட்ட கேட்கிறான், ஆதமே இரண்டு விஷயங்களை காமிச்சு அல்லாஹ் கேட்கிறான், இந்த ரெண்டுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க என்பதாக. முதல்ல எதை நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்க என்பதாக. ஆதம் நபி அதுல வெள்ளி போல பல பலண்டு இருக்கக்கூடிய அத வலதுகரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதிலிருந்து ஒரு எறும்பை விட சின்ன அளவுல ஒரு படைப்பாக அவர்களுக்கு நபி ஆதம் அவர்களுக்கு பிறகு பிறக்கப் போகின்ற எல்லா நல்லடியார்களுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் அங்க காமிக்கிறான். ஆதம் நபிக்கு பின்னால மறுமை நாள் வரைக்கும் வரப்போற எல்லா நல்ல மக்கள், நபிமார்கள், நல்லோர்கள், முத்தகீன்கள், இறைபக்தியாளர்கள் எல்லாருடைய ரூஹையும் ஒரு எறும்பை விட ஒரு சின்ன அளவுலான உயிரினமாக அல்லாஹ் உங்களுக்கு காமிக்கிறான். பிறகு இடது பக்கத்துள்ள உள்ளதை அல்லாஹ் காமிக்கிறான் கருமையாக, அதே போல சிறிய உருவமாக அல்லாஹ் காமிக்கிறான். அவை ஆதம் நபிக்கு பிறகு இறுதி நாள் வரை வரப்போகக்கூடிய அனைத்து இறை மறுப்பாளர்கள், பாவிகள், இறைவனுடைய கட்டளைகளை மீறி இறை மறுத்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்களையும் காமிக்கிறான், கருத்து காணப்படுகிறார்கள். இந்த பிரகாசம் கொண்ட படைப்பினங்களும் நிறைய இருக்கு. நபி அவர்களுக்கு அல்லாஹ் காமிக்கும் பொழுது அதிகப்படியான கோடானு கோடி அளவு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இந்த பக்கமும் இருக்கிறாங்க, இந்த பக்கமும் இருக்கிறாங்க. நபி அவர்கள் இதை பார்க்கறாங்க. அல்லாஹ் சொல்றான், இவர்கள் இந்த வலது பக்கம் இருக்கக்கூடியவங்க நல்லவங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போவாங்கன்னா சொர்க்கத்துக்கு போற மாதிரி உள்ள செயலை மட்டும்தான் இவங்க செய்வாங்க. நரகத்துக்கு போற மாதிரி உள்ள செயல் செஞ்சாலும் அதுல இருந்து திரும்பி சொர்க்கத்துக்கு போற மாதிரி உள்ள செயல்களை செய்வாங்க இவங்க. இடப்பக்கம் இருக்கக்கூடிய இவர்கள் நரகத்துக்கு போகக்கூடிய செயல்களை செய்வாங்க. அப்படி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய செயல்களை செஞ்சிட்டாலும் பிறகும் அவர்கள் நரகத்திற்கு செய்யக்கூடிய செயல்களிலேயே அவர்கள் வாழ்க்கை முடித்துக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரையும் காமிக்கிறான். ஆதம் நபி கேட்கிறாங்க, இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்தா உலகமே பத்தாதே இரட்சகனே. ஏன்னா ஆதம் நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்பத்திலேயே அனைத்து செய்திகளையும் கொடுத்தறான். அவர்கள் படைக்கப்பட்டதுக்கு பின்னாடி எல்லா விதமான தகவல்களையும் நபி ஆதம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துறான். இப்ப அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அல்லாஹ் காண்பிக்கக்கூடிய வலது பக்கம் இருக்கக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தையும் பாக்குறாங்க, கோடானு கோடி மக்கள். இடது பக்கம் இருக்கக்கூடிய கெட்டவர்களுடைய கூட்டத்தையும் பாக்குறாங்க, கோடானு கோடி மக்கள். இவர்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்க முடியாதே அப்படின்ற அந்த சிந்தனை வந்ததோட அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், இவங்க எல்லாரும் எப்படி ஒரே நேரத்துல பூமியில இருப்பாங்க? ஏன்னா அல்லாஹ் அவங்கள்ட்ட காமிச்சது அவங்கள இருந்து ஆரம்பிச்சு இறுதி நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களையும், கோடானு கோடி மக்கள். இப்ப நாம் வாழக்கூடிய இந்த நேரத்துல நம்மை சுற்றி வாழக்கூடிய உசுரோட இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிட்டோம் சொன்னா 7 பில்லியன்ல இருந்து, அதாவது 700 கோடியிலிருந்து 800 கோடி மக்கள் தான் இருப்பாங்க. ஆனா இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கோடி மக்கள் இறந்திருப்பாங்க, அதுக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கோடி மக்கள் இறந்திருப்பாங்க, இதையெல்லாம் கணக்கு போட்டு போனா பல 1000 கோடி மக்கள். இவர்கள் எல்லாத்தையும் நபி ஆதத்திட்ட அல்லாஹ் காமிக்கிறான், நல்லவர்களையும் தீவர்களையும் பிரிச்சு காமிக்கிறான். இதை பார்த்துட்டு கேட்கறாங்க, இவங்க எல்லாரும் எப்படி ஒரே நேரத்துல பூமியில இருப்பாங்கண்டே? அப்ப அல்லாஹ் சொல்றான், இவர்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல பூமியில இருக்க மாட்டாங்க. இவர்களில் சிலரை அவர்களின் தந்தையரின் முதுகந்தண்டிலும், மேலும் சிலரை அவர்களுடைய அன்னையரனுடைய கருப்பையிலும், மேலும் சிலரை பூமியின் மீதும், மேலும் சிலரை பூமிக்கு அடியிலும் வைத்திருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது இந்த உசுர் எல்லாம் ஒரே நேரத்துல இப்ப இருக்காது, ஒவ்வொரு நேரத்துக்கும் சில இது பூமியிலிருந்து வெளியாகும், சில இது தந்தையினுடைய முதுகந்தண்டிலிருந்து வெளியாகும், சில நேரத்துல தாயினுடைய கருப்பு பையில இருக்கும் என்பதாக ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு உயிரினத்திற்கும், ஒவ்வொரு இந்த மனிதனுக்கும் ஒரு நேரம் இருக்கு. அவங்க பிறப்பாங்க, ஒரு நேரம் இருக்கு அவங்க இறந்து போயிருவாங்க. ஆக இவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல இருக்க மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த நேரத்துல மலாயக்கத்துமார்கள் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், இவங்க எல்லாத்துக்கும் ஆரம்பமும் வச்சிருக்க அது சரி, ஆனா இறப்புண்டு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறையே, இறந்து போயிருவாங்களே. ஒரு தந்தையினுடைய கண் முன்னாலேயே பிள்ளை இறப்பதும், அல்லது ஒரு பிள்ளையினுடைய கண் முன்னாலேயே ஒரு தந்தை இறப்பதும் இவங்களுக்கு ஒரு கவலையை கொடுக்குமா இல்லையா? இவர்களுக்கு இறப்பு என்ற ஒரு வித ஏற்படுத்தி இருக்கியே, இவர்களுக்கு இந்த நிலைமையை நீ கொடுத்தீனா மகிழ்ச்சி என்ற ஒரு மனோநிலை அவர்களுக்கு வாழ்க்கை முழுக்க இருக்காதே என்பதாக மலாயக்கத்துமார்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இறப்புன்னு நீ வச்சிருந்தீன்னு சொன்னா அப்ப இவங்க சந்தோஷமா எப்ப இருப்பாங்க? இறப்புண்டு நடக்க போகுதுன்னு நினைச்சு பார்த்து கவலையால இருப்பாங்க என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், நான் அவர்களுக்கு மேலெண்ணத்தை ஏற்படுத்தி விடுவேன். மேலெண்ணம்டா என்ன? நாளைக்கு நடக்கிறது, அந்த ஆசை, இந்த ஆசை, இப்படி வாழணும், அப்படி வாழணும் என்பது போல ஒரு மனிதனுடைய ஆசைகள், பேராசைகள், மேலெண்ணங்கள், அப்படியே இதை நினைச்சுக்கிட்டே ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருப்பான். அதனால உண்மையான இறப்பு என்ற சிந்தனை அவன் அதிகமான நேரத்துல மறந்து போயிருவான் என்பதாக அல்லாஹ் மலாயக்கத்துமார்களுக்கு பதில் சொல்றான். மலாயக்கத்துமார்கள் கேக்குறாங்க, இறப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கனால இவன் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு அல்லாஹ் பதில் சொல்றான். இறப்பு என்பதை இவன் மறந்துடுவான். மறக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், மற்ற விஷயத்த நினைச்சுக்கிட்டு இறப்பு என்ற உண்மையை மறந்து விடுவான் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கூறுகின்றான். பிறகு ஆதம் நபி ஒரு கேள்வி கேக்குறாங்க, யா அல்லாஹ், நீ படைச்சிருக்க இந்த படைப்புல சில பேர் வெள்ளையா இருக்கிறாங்க, சில பேர் கருப்பா இருக்கிறாங்க, சில பேர் உயரமாக இருக்கிறாங்க, சில பேர் குள்ளமா இருக்கிறாங்க, சில பேர் தடிமனுடன் இருக்கிறார்கள், சிலர் ஒல்லியாக இருக்கிறார்கள், சிலர் அழகாக இருக்கின்றார்கள், சிலர் அருவறுப்பாக இருக்கிறார்கள். சிலருக்கு ஆரோக்கியமா நீ காமிச்சிருக்க, சிலருக்கு நோயா காமிச்சிருக்க. அப்போ இவங்க எல்லாரையும் என்னை போலவே ஒரே மாதிரியாக படைத்திருக்கின்றாமே, ஒரே மாதிரியை போல எல்லோரையும் உருவாக்கி இருக்கலாமே என்பதாக அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இவர்களை இப்படி சிவப்பு கருப்பாக, தடிமண் ஒல்லியாக, ஆரோக்கியம் நோயாக பல நிலைமைகள்ல படைச்சதுக்கு காரணமே ஒருவர் மற்றவரை பார்த்து அவரிடம் இருக்கக்கூடிய குறைகள் தன்னிடம் இல்லையே என்ற சிந்தனை ஏற்பட்டு எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை படைச்சிருக்கேன். எல்லாவற்றையும் எல்லோருக்கும் கொடுத்திருந்தால் அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்று பிறரிடம் இல்லையே, இறைவன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், என்னுடைய எதிர் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நோயாளி சிரமப்படுகிறாரே, எனக்கு அல்லாஹ் ஆரோக்கியம் கொடுத்திருக்கின்றான் என்று ஆரோக்கியமானவன் நன்றி செலுத்த வேண்டும். செல்வந்தன் ஏழைகளை பார்த்து அவன் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும். வாலிபன் வயோதிகனை பார்த்து தன் வாலிபத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் நன்மைகளை வைத்திருக்கின்றான், அந்த நன்மைகளுக்கு இறைவனிடக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி வித்தியாசமாக நான் படைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ஆதம் அவர்களுக்கு பதில் கூறுகிறான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அனைத்து படைப்புகளையும், அதாவது நபி ஆதம் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து படைப்பினங்கள், அப்படின்னா யாரு, நீங்க, நான், நம்ம எல்லாருமே, இந்த உலகத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய 700 கோடி மக்கள், இதற்கு முன்னால் இருந்த பல 1000 கோடி மக்கள் எல்லோருடைய ரூஹுகளும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு முன்னால காமிச்சு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிச்சு காமிச்ச பின்னால இவர்கள் அனைவரையும் அணி அணியாக நிற்க சொல்கிறான். அந்த அனைத்து படைப்புகளும் வரிசையா நிக்கிறாங்க. வலது பக்கமாக நிற்க வைக்கப்பட்டவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள். அந்த வலது பக்கத்தினுடைய முதல் வரிசையில நின்றுக்கின்றவங்க ரொம்ப பிரகாசமா ஒளிமயம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்கள்தான் பிறகு நபிமார்களாக தோன்ற இருக்கக்கூடிய 124,000 நபி பெருமக்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு நட்சத்திரங்களை போல மின்மிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைநேச செல்வர்கள், மார்க்க அறிஞர்கள், நல்லடியார்கள். இப்படி அல்லாஹ் தாலா வலபுறம் அவர்களை வரிசையாக நிக்க வச்சான். இடதுபுறத்திலே இருள் நிறத்திலே, இருள் உருவிலே பலர் நிற்க வைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது அவர்கள் பெருமைக்காரர்களாகவும் அநியாயக்காரர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக இறைவன் கூறுகின்றான். அப்படி என்றால் என்ன, இங்கு நிற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு என்ன செய்வாங்கண்டா, நாளைக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவங்களுடைய இஷ்டம்தான். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அநியாயமும் பொறுமையும் படுவார்கள். ஒரு மனிதன் அநியாயம் செய்ய நினைக்கும் பொழுது பெரும் குழப்பம் ஏற்படுகிறது. இல்லாம அநியாயம் செய்யல, நியாயமா தான் நடக்கிறான், ரொம்ப நியாயமானவருங்க, ஆனா அவர் நியாயமா எதுக்கு நடக்கிறாரு, தன் பெருமையை எல்லோரும் பேச வேண்டும் என்பதற்காக நடக்கிறார். அதனால இந்த இரண்டு பண்புகளும் தவறு. நியாயமாக நடக்கக்கூடிய பெருமை கொண்டவனும் பூமியிலே குழப்பத்தை உருவாக்குவான். அவனிடத்திலே பெருமை இல்லை ஆனால் அநியாயம் செய்கின்றான். ஒரு மனிதனிடத்திலே பெருமை இல்லை ஆனால் அநியாயம் செய்கின்றான். அந்த அநியாயத்தின் காரணத்தினாலும் பூமியிலே பெருங்குழப்பம் ஏற்படும். ரெண்டு விஷயம், பெருமைக்காண்டி எதை செஞ்சாலும் சரி, அதே போல அநியாயம் செஞ்சாலும் சரி, இந்த இரண்டு விஷயங்கள் தான் முழு உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒன்னு பெருமை, இன்னொன்னு அநியாயம். ஆக வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் அநியாயம் செய்வதை விட்டும், பெருமையுடன் நடந்து கொள்வதை விட்டும், இந்த இரண்டு கெட்ட குணங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. வஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
0: இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுப்போமா? இந்த அளவுல அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம் அடுத்து தீரா இசையில ரொம்ப அழகா துடிப்போட, துள்ளலோட, இனிய பாடல்களோட உங்களை சந்திக்கிறாங்க த்ரேசா லசாரு. மீண்டும் நாம சனிக்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில சந்திப்போம்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மினல ஃபேமிலி கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால்ல வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்திருக்க.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. புடி மடானி டீசல் உதவித்தொகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள தானியங்கி முறை நாட்டின் எல்லைகளில், குறிப்பாக சபா சரவாக்கில் இலக்கிடப்பட்ட டீசல் கசிவை தவிர்க்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் அந்த இரு மாநிலங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். டீசல் பெருமளவில் விநியோகிக்கப்பட்டதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணையமைச்சர் டத்து டாக்டர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். சமூக ஊடகத்தில் வயது வரம்பை கடப்பதற்காக பயன்படுத்தப்படும் மெய்நிகர் தனியார் வலையமைப்பு VPN, மூன்றாம் தரப்பு அடையாளம் போன்ற இணைய கருவிகள் முடக்கப்படும். இதற்காக அரசாங்கம் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யுடன் அணுக்கமாக ஒத்துழைப்பதாக உள்துறை துணையமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சோல் அன்வார் நசாரா தெரிவித்துள்ளார். மாணவரிடையே பகடிவதையை கட்டுப்படுத்துவதற்காகவும் குண்டர் கும்பல் ஆதிக்கத்தை தவிர்ப்பதற்காகவும் எடுக்கப்படும் முயற்சிகள் தொடக்கப்பள்ளியிலேயே தொடங்க வேண்டும் என கொலலம்பூர் காவல்துறை தலைவர் டத்து ஃபடில் மர்சூஸ் வலியுறுத்தியுள்ளார். பண்பு நலன், ஒழுக்கம் அடிப்படையிலான முனைப்புகளின் வழி அது எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்றார் அவர். ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி இலான் மாஸ்கின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு 1 டிரில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளது. இலான் மாஸ்கின் சொத்து மதிப்பை எட்ட புதிய டாலர் டிரில்லியனர் உருவாக நீண்ட காலம் எடுக்கும் என புளோரிடா பல்கலைக்கழக வாஷிங்டன் வணிக கல்லூரி பேராசிரியர் ஜெய் ரிட்டர் கூறியுள்ளார். June 12 ஸ்பேஸ் எக்ஸ் ஏவுகணை செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் செயல்பட தொடங்கியதை தொடர்ந்து உலகின் முதல் டிரில்லியனராக மஸ்க் வரலாறு படைத்துள்ளார். யுக்ரைன் தலைநகர் கியேவில் ரஷ்ய படைகள் ஏவுகணைகளையும் திருகுருதிகளையும் கொண்டு தாக்குதல் நடத்தியதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து மேலும் அதிகமான வான் தற்காப்பு முறைகளை அனுப்பி உதவுமாறு யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இதில் காலதாமதம் ஏற்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டு. 2027 சி போட்டியை தாயகத்தில் நடத்துகையில் ஒட்டுமொத்த வெற்றியாளர் பட்டத்தை வெல்லும் முயற்சியின் ஒரு பகுதியாக இவ்வாண்டு இறுதிக்குள் நாட்டின் 70 விழுக்காட்டு விளையாட்டு வீரர்களை ஆசிய அளவில் பதக்க மேடையேற்ற தேசிய விளையாட்டு மன்றம் MSN இலக்கிட்டுள்ளது. அவ்வகையில் மாதந்தோறும் தேசிய விளையாட்டாளர்களின் திறன் கண்காணிக்கப்பட்டு வருவதாக MSN தலைமை இயக்குநர் ஜெஃப்ரி நடிரின் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மனதை தழுவ மெல்லிசை நெஞ்சத்தை வருட சோர்வை மறக்க செய்யும் நேரம் இதுங்க. சுகமான இசையோடும் இனிய நினைவுகளை மீட்டெடுக்க வந்துவிட்டது தீரா இசை. இணைகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் த்ரீசா லசாரு. எப்போதுமே சில நினைவுகளை நினைத்து பார்க்க சில பாடல்கள் நமக்கு பலமாக துணையாக இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் தொடக்க பாடலாக உங்களுக்காக வருகின்றது.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.

தண்ணி பக்கத்துல தான் நம்ம கொடுத்துருக்கலாம். அப்படி உடல் சுகம் இல்லாம பாடிருக்காங்க பாத்தீங்களா. எப்படி இருந்த பின்னணி பாடகர்கள்லாம் பாடும் போது உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம தலைவாணுங்க அதுதான் ஆற்றலும் கூட. சரி, திரு ஐசையில் தொடர்ந்து நீங்க கூட பாடலாம். உங்களுக்கு ஏதோ தண்ணீர் வேணுமா, பக்கத்துல இருந்து நாங்க கொடுக்கணும்னு ஆசைதான் இருந்தாலும் முடியாது. எந்த இடத்துல இந்த பாடல இடம்பெற்ற ஒரு பகுதி இருக்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து நீங்க பாடணும் அவ்வளவுதாங்க. அழைக்கலாம் சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற இயன்களுக்கு.

0: காத்திருப்பாங்க. நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: உங்களுக்காக மீண்டும் கலப்படம் ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம்
2: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
3: இந்த சோஷியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
4: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
5: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
3: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
6: அப்படின்னா அது என்ன?

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079 7219

0: சொல்றது கரெக்ட். ஆனா நீங்க கஷ்டமா பாட்டு போட்டீங்கன்னா கஷ்டமா பதில் படிக்க முடியாது.
1: அமுதா தொடக்கத்திலேயே இப்படி சொன்ன எப்படி அமுதா?
0: நான் முயற்சி பண்றேன். என்ன ஒண்ணு தவறா போயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது வேற.
1: அதெல்லாம் கிடையாது, முயற்சி தானே. சரியோ தவறோ முயற்சி பண்ற ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கல, அது போதும் உங்களுக்கு.
0: சரி சத்தியமா தெரியாது, இது என்ன பாட்டு மொதரி கூட வர மாட்டேங்குது.
1: அப்ப கட்டாயம் நீங்க நிகழ்ச்சியை முடியற வரைக்கும் கேக்கணும் என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கணும், சரியா?
0: சரி,
1: நன்றி பார்வதி. உங்களுக்கான பாடல் இதுதான். அமுதா அழைத்தாங்க, முயற்சி பண்ணாங்க, முடியலன்ட்டாங்க. நீங்க?
0: நான் ட்ரை பண்றேன்.
1: சரி பார்வதி, உங்களுக்கான பாடல்
0: இந்த நேரத்துல வரமாட்டேன்.
1: ஆனா நீங்களாவது என்ன பாடல்னு கண்டுபிடிச்சீங்களா?
0: சரி, மத்தவங்களை வாய்ப்பு கொடுப்போமே.
1: யமுனா ஏதோ ஏன் ஏதோ காத்துக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு.
0: சரி இருங்க.
1: ஆமா பேசுங்க.
0: ஓ ஆமா, ஃபேன் பக்கத்துல இருக்கு.
1: தெய்வமே தெய்வமே. என்னங்க இதெல்லாம் நியாயமா? நீங்க தீரா இசையோட ரசிகை விசிறின்னு தெரியும், அதுக்குன்னு இப்படியா விசிறி பக்கத்துல இருந்து அழைக்கிறது? இதுல வேற கேள்வி கேக்குறப்ப இல்லன்னு சொல்றது, அதான் எங்களுக்கு தான் தெரியுது பக்கத்துல காற்று வீசுகின்றது. சரி, என்ன பேர் சொன்னீங்க?
0: எனக்கு தெரியல.
1: யாருமா நீங்கள்லாம் என்ன

0: அதுக்கு பிறகு என்ன வரும்?
1: அது வந்து ஒரு ஹம்மிங் மாதிரி நான் போடுவேன், பட் அது தெரியல என்ன பாட்டுன்னு.
0: அந்த வரிய மிக சரியா முடிச்சிருக்காங்க. ஏன் சொல்லுங்க, என் மனசுல இப்ப அதுதான் இருக்கு, ஆதங்கம். அதோட முடிச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா பாடல் மூன்று பேருமே மூவருமே கண்டுபிடிக்கல.
1: ஐயோ, தெரிஞ்ச பாட்டா போட்டா கண்டுபிடிச்சிருக்கலாமே.
0: ஓ, இது தெரியாத பாடல்னு வேற நீங்க நினைக்கிறீங்களா?
1: அழைத்த
0: மூவருக்குமே முதல்ல வந்து ஒரு குட்டி வாழ்த்து சொல்லிடலாம். முயற்சி தானே இது, எதுவும் நீங்க வந்து ஜோ பாட முடியல அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா ஒரு சின்ன வருத்தம் என்ன தெரியுங்களா, பக்கத்துலயே விசிறிய வைத்து அழைத்தால் எப்படிங்க நீங்க பேசுற உங்க அழகான இனிமையான குரல் எங்களுக்கு கேட்க சொல்லுங்க. அதனால அழைக்கும் போது நீங்க இந்த மாதிரி சத்தமா இருக்கிற இடத்துல, குறிப்பா பக்கத்துலயே விசிறிய வச்சு அழைச்சிட்டு பேசுறப்போ இந்த பக்கம் நாங்க ஒலிபெருக்கிலேருந்து கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுங்களா? அவ்வளவு நல்லா இருக்கு. சரி, என்ன பாடல்னு மூவருக்குமே கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு கடினமான பாடலையா கொடுத்துட்டோம் நாங்க.

பாடவா உன் பாடலே, அவ்வளவுதான் இந்த பாடல். தெரியுது தெரியுது, அப்படியோ ஐயோ இந்த பாடலாம் நினைக்கிறீங்க தானே, அந்த பாடல் தான். எவ்வளவு சுலபமான ஒரு பாடல், பாட முடியல இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து நீங்களும் அழைத்து கூட பாடலாம். கலப்படம் இந்த சனிக்கிழமை உங்களுக்காக ஜோஹூர் பார்வில் நடைபெற போகின்றது. அது குறித்த நிலவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இணைந்திருங்கள், இது தீரா இசை.

0: இன்றைய வணக்கம்
1: என்ன சொல்றாரு
2: எனக்கு
3: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது.

இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி July 3 மணி அளவில் Day 1 the commune lifestyle mall கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் FM ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

மீண்டும் வந்து விட்டது கலப்படம். ஆமாங்க, வருகின்ற சனிக்கிழமை உங்களுக்காக நம்ம மின்னல் குடும்பத்தெல்லாம் இந்நேரம் ஜோஹர் பாரு சென்றடைந்து இருப்பாங்க. காலையிலேயே பயணம் செய்தாங்க, பாதுகாப்பான பயணம். உங்களுடைய அன்போட ஆசையோட இனிதே அங்க வந்து சேர்ந்திருப்பாங்க இல்லையா. சரி, ஜோஹர் குலாயில் ஜூலை 4 சனிக்கிழமை நடைபெறுகிறது கலப்படம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்க நினைவுபடுத்திருக்கோம். நீங்க எதிர்பார்த்த தருணம் தாங்க இது. நேர்களே திரளாக வந்து நீங்க கலந்து கொள்ளணும். அதேவேளை மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக அங்கே வருகின்றன. மக்களோடு மக்களாக, மக்களுக்காக மடானி அரசாங்கத்தின் உதவிகளுக்கான அணுகுமுறைகளும் சேவை விவரங்களையும் நீங்கள் நேரடியாக அங்கு பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் மடானி திட்டங்கள், அந்த மானியங்கள் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தெளிவா புரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கான சரியான வாய்ப்பு, நேரடியாக அங்க முகப்பிடங்களுக்கு சென்று அதிகாரிகள்லாம் அங்க பணியில இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன புரியல, என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க கேட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு பதில் கிடைச்சிருங்க. குறிப்பாக நாடி மடானி தேசிய தகவல் பரவலாக்க மையம் சமூகத்துக்கு வலுவூட்டுகிறது. அரசு தகவல்களை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டும் சேர்க்கிறது. ஒரு சட்டமன்றம் ஒரு நாடி என்ற இயக்கத்தில் நீங்களுமே தாராளமாக பங்கு பெறலாம். மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவு மித்ரா, ஆமா மித்ரா முகப்பும் உங்களுக்காக அங்கே இருக்கின்றன. உயர்வு மடானி, கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இப்படியாக மித்ராவின் பல திட்டங்கள் குறித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக அதிகாரிகளிடமிருந்து விளக்கமும் பெறலாம். பொழுதுபோக்கு ஒரு புறம், மடானி அரசின் சேவை விவரங்கள் மறுபுறம். வேற என்ன உங்களுக்கு வேணுங்க? அதனால மறந்துடாதீங்க, வாங்க வாங்க வாங்க கலப்படத்துக்கு.

0: ஆரம்பிக்கலாமா?
1: சிங்கப்பூர்
0: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
2: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
3: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
3: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 முதல் 8 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுதன்யா. மினல ஃபேமிலி கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால்ல வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்துருங்க.
1: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் செந்தல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
2: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

கோயில் புறா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடதும்

தீரா இசை யாரை தேடும்னு சொல்லுங்க. உங்களுடைய இதயங்களை மட்டும்தான் தேடிக்கொண்டே இருக்கின்றது. சரி, தீரா இசையில் நாம் இணைந்து இருக்கின்றோம். எங்க இருந்தாலும் உங்களுடைய அன்பிற்கு நன்றிங்க. உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி இப்போ வந்து அதாவது கலாமத்தி இந்த சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெற்றியா தோல்வியா? வெற்றி பெற்ற குழு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். தோல்வி அடைந்து விட்டால் அவங்க சொந்த நாடுகளுக்கு திரும்பிடுவாங்க. ஒரு கவலையான ஒரு ஆட்டமாக இருந்தாலும் என்ன செய்யுது, நமக்குன்னு ஒரு அணி ஒரு ஆதரவு இது இருக்கிறதுனாலதான். யாரெல்லாம் ஸ்பெயின், ஆஸ்திரியா, போர்ச்சுகல், குரோஷியா, சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா இந்த அணிக்கான ஆதரவாளர்கள் உங்களுக்கான நாள் தான் இன்று விடிய காலை. ஆமா, ஸ்பெயின் அணி அதிகாலை 3 மணிக்கு ஆஸ்திரியா அணியை சந்தித்து விளையாடுகின்றது. போர்ச்சுகல் 7 மணிக்கு, நாளை காலை 7 மணிக்கு குரோஷியா அணியை சந்தித்து விளையாடுகின்றது. சுவிட்சர்லாந்து அல்ஜீரியா அணியை காலை 11 மணிக்கு சந்தித்து விளையாடவிருக்கின்றது. இந்த ஆண் அதாவது 2026 உலக கிண்ணத்தை அதிகாரப்படியாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது RTM.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: தமைத்து பார் பார் பார் எங்கள் இங்கம், துவைத்து பார் பார் பார் அதன் தரம்,
3: சமையல் பேசும் அதுவே எங்கள் பெருமை.
1: லிங்கம்ஸ்
4: நல்லாட்சியை வலுப்படுத்துவதே மலேசியாவின் முதன்மை பொறுப்பு, பிரதமர் வலியுறுத்தல். டிவெட் பெரும் வெற்றி, வேலையின்மை விகிதம் குறைந்துள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் நிர்வாக முறையை வலுப்படுத்துவதே மலேசியாவின் முதன்மையான கடமை என பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு விவகாரங்களில் மலேசியா அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றால் அது முதலில் உள்நாட்டு சீரமைப்பில் இருந்து தொடங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாட்டின் நிர்வாக முறையை மேம்படுத்துவது, ஊழலை ஒழிப்பது, சமூக பொருளாதார இடைவெளியை குறைப்பது உள்ளிட்ட தரமான கல்வியும் சுகாதார வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்வதுமே அரசாங்கத்தின் முன்னுரிமை என அவர் விவரித்தார். கடந்த ஆண்டு நாட்டில் வேலையில்லாதோரின் எண்ணிக்கை 2.3% குறைந்துள்ளது. இது 2024 3.2% காட்டிலும் குறைவாகும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயத் ஹமிடி தெரிவித்துள்ளார். நுட்பத்திறன் பயிற்சி டிவெட் கல்வி மூலம் மாணவர்களின் திறனை மேம்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார். நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பெரும் சவாலாக இருந்த சூழல் மாறி தற்போது தொழில்நுட்பத்துறையில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உள்ளதோடு அதற்கான பயிற்சிகள் அனைத்தும் டிவெட் நிறுவனங்களால் வழங்கப்படுவதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் கூறினார். இணைய மோசடி தொடர்பான குற்றங்களை கையாள சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் இணைய குற்றங்கள் குறித்து நடத்தப்பட்ட அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். பல்வேறு அமைச்சுகள், அரசு நிறுவனங்கள், துறைகள் பங்கேற்கும் இக்குழுவின் முதலாவது கூட்டம் விரைவில் நடைபெறவுள்ளதாக அரசாங்க பேச்சாளருமான அவர் கூறினார். இதனிடையே இணைய பாதுகாப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட செயலாக்க நடவடிக்கைகளையும் முறையான விசாரணைகளையும் வலுப்படுத்துவது இந்த அணுகுமுறையின் முதன்மை நோக்கம் என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில், வங்கிக்கு சொந்தமான பணப்புரி ATMகளில் மேற்கொள்ளப்படும் வங்கிகளுக்கிடையிலான பரிவர்த்தனையில் இன்னமும் 1 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படும் பயனர்கள் பேங்க் நகாராவிடம் புகார் அளிக்கலாம். நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள கட்டண விலக்களிப்பை ஏதேனும் வங்கி செயல்படுத்த தவறுமாயின் அது குறித்து தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். இந்த சலுகை நாடு முழுவதும் உள்ள வங்கிகளுக்கு சொந்தமான ATMகளுக்கு மட்டுமே பொருந்தும். இது சுமார் 16,000 இயந்திரங்களை உள்ளடக்கியது. புடி மடானி டீசல் உதவித்தொகை திட்டம் தானியங்கி முறையில் செயல்படுத்தப்படுவது நாட்டின் எல்லைப் பகுதிகளில் டீசல் கசிவை தடுக்க உதவும். இப்புதிய அணுகுமுறையின் கீழ் புடி டீசல் அமைப்பில் பதிவு பெற்ற வாகன உரிமையாளர்கள் மட்டுமே உதவித்தொகை டீசலை 1 லிட்டர் 2 ரிங்கிட் 10 சென் விலையில் வாங்க தகுதி பெறுவர் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணையமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபூசியா சாலி தெரிவித்துள்ளார். இது டீசல் கசிவை தடுப்பதோடு தகுதி பெற்ற இலக்கிடப்பட்ட பிரிவினருக்கு உதவித்தொகை சென்றடைவதை உறுதி செய்யும் என டாக்டர் ஃபூசியா விவரித்தார். இத்திட்டத்தின் மூலம் தீபகற்ப மலேசியா முழுவதும் சுமார் 400,000 டீசல் வாகன உரிமையாளர்களும் சபா சரவா லபுவானில் உள்ள 300,000 வாகன உரிமையாளர்களும் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியர்கள் வீட்டு வேலைகள், ஊதியமற்ற பராமரிப்பு பணிகளுக்காக தங்களது நேரத்தின் 21.7% அல்லது சராசரியாக நாள் ஒன்றுக்கு 5:12 செலவிடுகின்றனர் என்று தலைமை புள்ளியியலாளர் டாத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் தெரிவித்துள்ளார். 2025 தேசிய குடும்ப குறியீட்டு ஆய்வின் முடிவுகளின்படி 45 to 54 வயதுக்குட்பட்டவர்கள் ஊதியமில்லா பணிகளுக்காக அன்றாடம் அதிகபட்சமாக 5:43 செலவிடுகின்றனர். 25 to 44 வயதினர் 5:35 55 to 64 வயதினர் 5:31 செலவிடுவதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் 15 to 24 வயதுக்குட்பட்டோர் ஊதியமற்ற பணிகளுக்காக ஒவ்வொரு நாளும் மிக குறைவாக 3:53 மட்டுமே ஒதுக்குகின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் நம்பிக்கை கூட்டணி PH மக்களின் உண்மையான தேவைகள் குறித்த ஆய்வை மையமாக கொண்ட முழுமையான ஏற்புடைய மேம்பாட்டு திட்டங்களை உள்ளடக்கிய தனது தேர்தல் அறிக்கையை நாளை வெளியிடவுள்ளது. அந்த தேர்தல் அறிக்கையில் மாவட்டங்களுக்கு இடையிலான வளர்ச்சி இடைவெளியை குறைப்பதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கும் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில PKR தலைவர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜலேஹா முஸ்தபா தெரிவித்தார். மாநிலத்தின் எல்லா பகுதிகளிலும் உள்ள மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் என்ற இலக்கை அடைவதற்கான தெளிவான வழிகாட்டுதலையும் அது உள்ளடக்கியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
5: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
6: 5 எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
5: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
4: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே டோஹாவில் நடைபெற்ற நேரடியற்ற முதல் சுற்று பேச்சு நிறைவடைந்துள்ளது. இருந்தும் நிலையான அமைதி தொடர்பில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட்டதாக அறிகுறியில்லை. மாறாக இரு நாடுகளும் 2 முன் அறிவிக்கப்பட்ட இடைக்கால உடன்பாட்டில் உள்ள விவரங்களையே மீண்டும் கலந்தாய்வு செய்ததாக சொல்லப்படுகிறது. அவற்றுள் ஹோமஸ் நீரிணையில் கடல்வழி போக்குவரத்தும் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் நிதியை விடுவிப்பதும் அடங்கும். இம்மாதம் 1 திட்டமிடப்பட்டுள்ள உச்சத்தலைவர் அயதொல்லா அலி கமினியின் இறுதி ஊர்வலங்களுக்கு பிறகு அடுத்த கூட்டம் நடைபெறும் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சர் கூறியது. ஜப்பானின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் மழைக்கு வாய்ப்புள்ளது என்று அந்நாட்டு வானிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேவேளை நிலச்சரிவு, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் ஏற்படும் இடர் குறித்தும் அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள முதன்மை தீவான வட கியூஷுவில் நிலச்சரிவு ஏற்படும் என்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வெள்ளமும் ஆறுகளில் நீரளவு உயரும் இடர் உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியது. ஜப்பானின் மேற்கு பகுதியில் கனமழை தீவிரமாக இருக்கும் என்றும் அது கணித்துள்ளது. ஸ்வீடன் காப்புரிமை சந்தை நீதிமன்றம் போட்டி எதிர்ப்பு சட்டத்தை மீறியதற்காக ஸ்வீடனைச் சேர்ந்த விலை ஒப்பீட்டு சேவை நிறுவனத்திற்கு சுமார் 1.46 billion இழப்பீடு வழங்குமாறு அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான கூகுளுக்கு உத்தரவிட்டுள்ளது. கூகுள் தனது சொந்த விலை ஒப்பீட்டு சேவைக்கு தேடல் முடிவுகளில் முன்னுரிமை வழங்கியதாகவும் இதன் மூலம் சந்தையில் நியாயமான போட்டியை பாதித்ததாகவும் அந்த ஸ்வீடன் நிறுவனம் 2022 கூகுளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. விளையாட்டு 2027 மலேசியா ஏற்று நடத்தும் இதில் ஒட்டுமொத்த வெற்றியாளர்களாக திகழும் வாய்ப்புகளை மதிப்பிடும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டின் இறுதிக்குள் 70 தேசிய விளையாட்டாளர்கள் ஆசிய நிலையிலான போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்று தேசிய விளையாட்டு மன்றம் MSN இலக்கு வைத்துள்ளது. சி போட்டியை ஏற்று நடத்தும் நாடாக மலேசியாவின் ஆற்றலை மதிப்பிடும் வகையில் தேசிய விளையாட்டாளர்களின் அடைவு நிலை மீது மாதந்தோறும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று MSN தலைமை இயக்குநர் ஜெஃப்ரி நடிரின் தெரிவித்தார். 2026 ஃபீஃபா உலக கிண்ணம் நாளை ஐரோப்பிய வாகையாளர் ஸ்பெயினும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர்ட்டுகளும் 32 அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் களமிறங்குகின்றன. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவுடன் பொருதுகிறது. டொரண்டோவில் போர்ட்டுகளுக்கும் குரோஷியாவுக்கும் இடையிலான ஆட்டம் ரொனால்டோ அல்லது ரியால் மேட்ரிட் முன்னாள் சகா லூகா மோட்ரிச் ஆகிய இருவரில் ஒருவருக்கு இறுதி உலகக்கிண்ண ஆட்டமாக அமையக்கூடும். மற்றொரு ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்தும் அல்ஜீரியாவும் பொருதும். நல்லாட்சியை வலுப்படுத்துவதே மலேசியாவின் முதன்மை பொறுப்பு, பிரதமர் வலியுறுத்தல். டிவெட் பெரும் வெற்றி, வேலையின்மை விகிதம் குறைந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

வந்துச்சா அப்படின்னு நீங்க அழைத்து அல்லது மின்னல் எஃப்எம்மோட சமூக வலைத்தளங்களில் சொன்னா மட்டும்தான் தெரியும். இன்றைய தீரா இசை பாடல்கள் வாயிலாக உங்களுக்கு அனுப்பிய தூது வந்து சேர்ந்ததா இல்லையா அப்படின்னு. இதயம் பிரிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் ஒரு பாடல் ஒலிக்குதுங்க, நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு இனிய கானம், உற்சாகத்தை ஊட்டும் ஒரு தாளம், காதலை பேசும் ஒரு வரி, இது எல்லாம் வாழ்க்கையை மாற்றும் இசையாக மலர்கின்றது. அதுதான் தீரா இசை.

0: வழக்குரைஞர் எம் பார்த்திபன்.
1: ஹீட் அண்ட் ரன் நாடு தழுவு நிலையில வந்து எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு மோதிட்டு காரோ இல்ல மோட்டார் சைக்கிளோ வந்து ஓடிடுவாங்க. ஹிட் அண்ட் ரன் சொல்லக்கூடியது. அப்ப இந்த ஹிட் அண்ட் ரன்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் நம்ம செய்யலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு உரிய நடவடிக்கை வந்து அவங்க வந்து நீதிமன்றம் மூலியமா வந்து மேற்கொள்ளலாம். ஆனா பார்வையாளர், அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த அந்த நிகழ்வை பார்த்தவங்க, கண்ணால பார்த்தவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட சாட்சி இல்ல அவங்களோட உதவி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். காரணம், பார்வையாளர் இவங்க என்னத்தை பார்த்தாங்களோ அதை வந்து அவங்க முறையா வந்து போலீஸ் அதிகாரிகிட்டயோ அல்லது சக்சி மாத்தவன்னு சொல்லுவோம், இந்த சக்சி மாத்தல் ஆய் விட்னஸ் வந்து ஒருவேளை இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போகுதுன்னா நீதிமன்றத்தில் வந்து இவங்க எல்லாம் முக்கியமான சாட்சி. எப்படி டேஷ் கேம் வந்து இன்னைக்கு வைரல் ஆகுது, ஒவ்வொரு டேஷ் கேம்ல பார்த்து அதுல என்ன பதிவு பட்டிருக்கு, அந்த பதிவை வந்து வைத்து தான் வந்து ஒருத்தரை வந்து குற்றம் சாட்டுவாங்க. அது மாதிரி இந்த சக்சி மாத்தன்னு சொல்லக்கூடிய இவங்களை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாட்சி. இவங்க வந்து ஒரு நிகழ்வை பார்த்தது, அந்த நிகழ்வு என்ன பார்த்தாங்கன்றது அப்படியே நீதிமன்றத்தில் வந்து அவங்க சொல்லணும், ஒரு சாட்சியாக கொடுக்கணும். பெரும்பாலும் பேர் வந்து பயப்படுறாங்க, இந்த இது வந்து ஐயோ நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா. சாட்சி என்றைக்குமே பிடிக்க மாட்டாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா, இல்லை நமக்கு எதுக்கு, நம்ம வீட்டில் நடக்காத வரைக்கும் பரவாயில்ல அப்படின்ற மெத்தனை போக்கை வந்து உடனடியாக வந்து நம்ம கைவிட வேண்டும். காரணம், இவங்களோட சாட்சி தான் வந்து நாளைக்கு அந்த குற்றவாளிக்கு முறையான தண்டனையை வழங்கும். நீதிமன்றத்தில் இந்த மாதிரியான சாட்சி, டேஷ் கேம்ன்றது ஒரு தனி சாட்சியாக இருந்தாலும் கூட பார்வையாளர்கள், அந்த நிகழ்வை பார்த்தவங்களோட சாட்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக நாங்கள் வந்து பார்க்குறோம். ஆகவே சில இடங்களில் பார்த்தா சிசிடிவி அந்த கேமரா இருக்காது. அப்ப பார்வையாளர் பார்த்து வந்து யார் பார்த்துருக்கா, சக்சி மாத்து இருக்காங்களா, ஐ விட்னஸ் இருக்கிறாங்களா, அதுதான் ஒரு முக்கிய சாட்சியாக விளங்கும். அப்ப அந்த முக்கிய சாட்சி வந்து நீதிமன்றத்துக்கு முன் வரலன்னா என்ன ஆகும்னா அந்த கேஸ் வந்து தோல்வி அடைஞ்சிடும். அந்த கேஸ் தோல்வி அடையும் போது அந்த குற்றவாளி விடுவிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். அப்படி அந்த குற்றவாளி விடுவிக்கப்பட்டாங்கன்னா திருப்பியும் மீண்டும் அதே குற்றத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆகவே குற்றவாளிக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்க ஒரு வேலை ஒன்று வெறும் போலீஸ் அதிகாரிகளுக்கோ வழக்கறிஞர்களுக்கோ அல்லது அதை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாரும் பொதுமக்களுக்குமே அந்த பங்கு இருக்குது.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. திராயசியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உங்களுக்காகவே சிறு தொழில் வியாபாரம் செய்து வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கும் அடுத்த கட்டம் போக நினைக்குபவர்களின் ஒரு நேர்காணலும் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக எப்போதும் வந்து தனி ஒருவராக வியாபாரம் செய்வாங்க, நண்பர்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்வாங்க, அல்லது யார் குடும்ப உறுப்பினர் யாராக வேணா இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வியாபாரம் பார்க்கறதுக்கே மிக அழகாக இருந்தது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அம்மாவும் பொண்ணும் இணைந்து இந்த வியாபாரத்தை செய்கிறாங்க. எப்படியாவது வாழ்க்கையில் சாதிக்கணும், பெண்கள் இணைந்தால் அதுல வெற்றி படிகள் நிச்சயம் அப்படின்றதுக்கான முதல் படியில ஏறி இருக்கிறாங்க. மகளிர் அறுசுவை உணவகத்தை சேர்ந்த ஸ்ரீநிதி மோகன் அவங்க அம்மாவோடு மக என்ன சொல்றாங்க இந்த வியாபாரத்தை பற்றி கேட்கலாம்.
1: வணக்கம், என் பேர் ஸ்ரீநிதி மோகன், என் அம்மா பேர் லட்சுமி சுப்பிரமணியம். நானும் என் அம்மா சேர்ந்து அந்த மகளிர் அரிசி உணவகத்தை வச்சு நடத்திட்டு இருக்கோம். இது 2019 ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கிறப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். இருந்தாலும் எங்ககிட்ட வாங்கின கஸ்டமர் அவங்களால நீங்க இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அவங்களால முடியும், நீங்க பண்ணுங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்ட வந்து சப்போர்ட் பண்ணாங்க. மகளிர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோழி வறுவல் ரொம்ப ஸ்பெஷல். எதுக்கு மகளிர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் அப்படின்னா, பெண்கள் வேலை செய்யறாங்க மகளிர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். அப்போதைக்கு எங்ககிட்ட நிறைய பேர் வேலை செய்யறாங்க, நான் இப்போ பிரியாணி மின்னல் FM ரொம்ப பிடிக்கும். எங்க கண்ணில் எப்பவுமே மின்னல் FM ஓடிக்கிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ.

இப்படி ஒரு வேலையெல்லாம் கிடைத்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் கிடைக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காது கிடைக்காமலே போயிடும். சரி விடுங்க. சரி, கலப்படம் இந்த சனிக்கிழமை வருது, உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் உங்களுக்காக பொழுதுபோக்குக்காக ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்காகவே பயனுள்ள அங்கங்களும் இருக்கின்றன. இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி, இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நீங்க வரணும். பாதுகாப்பான இணைய பயன்பாடு இயக்கம் KIS, இணைய அறிவாற்றலை மேம்படுத்தும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யின் முயற்சி தாங்க இது. KIS பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் எங்க, நம்முடைய கலப்படம் அதுல இருக்க முகப்பிடங்கள்ல. குலாயில் நடைபெறும் கலப்படம் நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் நகைச்சுவை என்ற குதூகலத்துடனே MCMC அதிகாரிகளோடும் நீங்கள் பேசலாம்.

0: குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
2: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர்டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
4: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: திரையில் தொடர்வது விளம்பர இடைவேளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு பெருமையுடன் வழங்குகின்றனர் MyNabs eTuition நிறுவனம். நிறுவனத்தின் உரிமையாளர்கள் தினேஷ் கவ்யா நம்மோடு இணைந்திருக்கின்றனர். வணக்கம்.
2: வணக்கம் திரேசா, எப்படி இருக்கீங்க?
1: நலம் நல்ல மரியாவல். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும் திரேசா.
1: சரி, இரட்டையர்கள் மாதிரி இருக்கீங்க இருவருமே. ஆனா இப்ப ஒருவர் மட்டும்தான் பேசணும். எப்போதுமே நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கும் போது நற்செய்தியோடு தான் தொடங்குவோம். கவ்யா சொல்லுங்க, கைவசம் என்ன நற்செய்தி வைத்திருக்கீங்க?
3: அதாவது இந்த ஒரு ஸ்டூடெண்ட் தேசா எஸ்டிகேட்டிலேருந்து ஃபார்ம் ஒன் போயிருக்காங்க. ஸோ ஃபார்ம் ஒனுக்கு போகும்போது ஒரு எஸ்டிகேட்டி ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பிஎம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பிஎம்ல ஸ்ட்ரகிள் பண்ணனால மித்த சப்ஜெக்ட் இப்போ சஜாராவா சரி ஜியோகிராஃபி மித்தெல்லாம் வந்து பிஎம்ல தானே படிக்கணும், அதுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அது புரியல. ஸோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இதெல்லாம் எனக்கு புரியல, எனக்கு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, ஓகே இந்த மாதிரி வந்து நீ வந்து இ டியூஷன்ல வந்து முதல்ல பிஎம் வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் செய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிஎம் நம்மளோட இ டியூஷன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எல்லாமே தாத்தா பாஸ்தில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ அதை செய்ய செய்ய செய்ய அவங்களுக்கு புரியாத வார்த்தை எல்லாமே குரு ஏஐல வந்து கேட்டு என்ன ஹைலைட் பண்ணால் குரு ஏஐ வந்து அது காமிச்சிடும் என்ன மார்க்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு. அதில் படிச்சு படிச்சு படிச்சு இந்த மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு சிஜாரால 92 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க.
1: பாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
3: அவங்க அவங்க அம்மா வந்து கேட்டாங்களா, எப்படிமா எப்படி நீ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிருந்தா எப்படிமா? இல்லம்மா எனக்கு வந்து இடியூஷன்ல ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணி எனக்கு அந்த பிஎம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அந்த மக்ஸோ எல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, சோ எனக்கு சிஜாரா வந்து கொஞ்சம் ஈஸியா போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரூஃப், ஓகே நம்ம இடியூஷன் வந்து எஃபெக்டிவா இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த லாங்குவேஜை வந்து உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய ப்ரூஃப் நம்மளுக்கு.
1: அதாவது இடைநிலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு மொழி சில நேரங்களில் வந்து சவாலாக அமையும் போது அவங்க தாராளமாக வந்து இந்த இடியூஷன் கல்வி திட்டத்தில் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாணவி ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறாங்க. பாருங்க, மொழி தெரியல ஆனால் மொழியை புரிந்து ஆளுமையோட 92 புள்ளிகள் பெற்றிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒருவேளை நேயர்களே, உங்கள் வீட்டில் கூட உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி மொழி ரீதியாக ஏதாவது சவாலை எதிர்நோக்கிறாங்க, அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நீங்க நினைத்தால் 03-09-7219 என்ற எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தீங்கன்னா நம்முடைய இடியூஷன் கன்சல்டன்ட் நிச்சயமாக உங்களுக்கான தகவல்களை அங்கே கொடுப்பாங்க. வேற என்ன செய்தி வச்சிருக்கீங்க காவ்யா?
3: வேற என்ன, நம்ம குரு ஏஐ தான்.
1: குரு ஏஐன்னு சொல்லும் போது முகத்துல ஒரு மலர்ச்சி தெரியுது. என்ன சொல்றாரு குரு ஏஐ?
3: குரு ஏஐ வந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப எக்ஸாம் வருதா, ஸ்டாண்டர்ட் 4 வந்து மெட்ரிக்ஸ் எக்ஸாம் இந்த வருஷம் வருது. ஓகே, சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, சோலா ரமலான் வந்து நாங்க வந்து செய்யறோம். ஓகே, சோலா ரமலான்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு குவஸ்டின் பேங்க் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சோ அது வந்து எப்படி இருக்க போது பாத்தீங்கன்னா, வந்து சப்ஜெக்டிவ் பேஸா தான் இருக்க போது. இந்த சப்ஜெக்டிவ் குவஸ்டின்ஸ் வந்து குரு ஏஐ தான் மார்க் பண்ண போறாங்க. ஓகே, சோ அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, நிறைய பேர் வந்து என்னன்னா சப்ஜெக்டிவ் குவஸ்டின்ஸ் வந்து ஈஸியா இருக்கும், நம்ம வந்து அந்த உண்மையான எக்ஸாம் வந்து நாங்கள் போய் உட்கார போது எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபார்மேட்ல வந்து வரப்போகுது. ஸோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து யார் மார்க் பண்ணுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம குரு ஏஐ தான் மார்க் பண்ணுவா.
1: இது ஒரு புதுமையான ஒரு முயற்சி அல்லவா? எல்லாருமே வந்து கற்றலுக்காக பயன்படுத்துவாங்க, இப்ப திருத்துவதற்கு குரு ஏஐ வந்திருக்கிறாங்க. அதுதான் மைனஸ் இடியூஷன். சொல்லுங்க தினேஷ், இந்த பரீட்சை அப்படின்னு தேர்வு காலம் அப்படின்னு சொல்லும் போது மாணவர்களை வந்து தயார்படுத்துறதுக்கு அவங்க இந்த பக்கமா வந்தாங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, லைஃப் கிளாஸஸ் இருக்கு அவங்களுக்காக, குரு ஏஐ இருக்கிறாங்க. இந்த தேர்வு காலத்துல அவங்களுடைய ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு?
2: கண்டிப்பா திரேசா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஃபீவர் வந்து உலகம் முழுவதும் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு.
1: நீங்க பிரேசில் பக்கம் தானே?
2: என்ன ஃபீவர்னு யாரும் பயந்துடாதீங்க, வேர்ல்ட் கப் ஃபீவர் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, சோ இந்த இந்த ஃபீவர் வந்து இந்த மாசம் முடிஞ்சிரும்ல, இந்த மாசம்
1: இருக்கு.
2: ஆமா, இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு புது ஃபீவர் ஆரம்பிக்கும்.
1: ஆமா, பரீட்சை
2: என்னன்னா எக்ஸாம் ஃபீவர் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, சோ இது வந்து எங்க தொடங்கும் அப்படின்னா, எஸ்பிஎம் ட்ரையல் எக்ஸாமினேஷன் வந்து இந்த மாசம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து
1: இன்னொரு
2: பல எக்ஸாம் ஃபீவர் வந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, பட் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கவலையே வேண்டாம். ஓகேவா, என்னன்னா இதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, ஆனா அதுக்காக வந்து நீங்க நேரத்தை வந்து நீங்க வீணாக்க கூடாது. ஓகே, இப்ப இந்த இருக்கிற டைம் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா ஏர்லி ப்ரிப்பரேஷன் வந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து இ டியூஷன்ல மாணவர்களுக்கு வந்து எல்லா அம்சங்களும் நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்ப ஒரு கிளாஸ்க்கு போறாங்க, இப்ப இ டியூஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கு, குரு குரு பக்கர் கூட. ஓகே, அப்ப அந்த லைவ் கிளாஸஸ் முடிச்ச கையோட அவங்க என்ன பண்ணனாக்கா ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும், புரியுதுங்களா? ஒன்ஸ் அந்த இன்னைக்கு என்ன லெசனை படிக்கிறாங்க, இந்த படிச்ச லெசனை ஒட்டி கிளாஸ் முடிஞ்ச கையோட உடனே அவங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை. இ டியூஷன் தளத்திலே வந்து பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது டாபிக்கல் பிராக்டிஸும் இருக்கு, மாடல் எக்ஸாமும் இருக்கு. அப்ப அந்த டாபிக்கல் பிராக்டிஸ் அவங்க என்ன படிச்சாங்களோ அதை அதுக்கு ஏற்ற அந்த டாபிக்கை வந்து அவங்க உடனே பிராக்டிஸ் பண்ணாங்கனாக்கா அவங்க சீக்கிரமா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 30 minutes ஆஃப்டர் த கிளாஸ், இன்னொரு ஒரு 30 minutes என்ன கேட்டீங்கன்னா மேபி அடுத்த நாள் அவங்க வந்து பள்ளிக்கு போறதுக்கு முன்னையோ இல்ல பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு 30 minutes அந்த டாபிக் அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அதை அவங்க மாஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்ப அடுத்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்ன இந்த டாபிக் அவங்க கன்கர் பண்ணிடுவாங்க. இதே விஷயத்த டெய்லி கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கான்பிடன்ஸ் லெவல் அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணிடும்.
1: அதுதானே ஒவ்வொரு மாணவருக்கும் தேவை.
2: நிச்சயமா தெரியுது, இப்படிதானே ஒவ்வொரு சாம்பியனும், இப்ப வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இருக்காங்களே பாத்தீங்கன்னா, ரொனால்டோ இருக்காரு, மெஸ்ஸி இருக்காரு, ஒரு காலத்துல அவங்களுமே வந்து பிகினரா இருந்தவங்க தான்.
1: அது சொல்லுங்க, தொடர்ந்து முயற்சி தான்,
2: முயற்சி தான்,
1: முயற்சியும் பயிற்சியும் இல்லைன்னா இப்ப யாரும் இல்ல இல்லையா?
2: இல்ல, எக்ஸாக்ட்லி. அப்ப அந்த பயிற்சியை வந்து அவங்க பண்றதுக்கு எல்லா வசதிகளும் இன்னைக்கு இ டியூஷன் தளத்துல நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்.
1: ஆமா, அதை பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய குழந்தைகளும் இது போன்று வெற்றி பெறும் நீங்க நினைத்தீங்கன்னா தாராளமாக 3909 7291 என்ற எண்களுக்கு உடனடியாக வாட்ஸ்அப் செய்யலாம். ஒரு பாடல் பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அண்ட் இன் இதே மாதிரி இது வந்து நான் சொல்றது சரவா த்ரேசா, ஓகேங்களா? சோ மலேசியா முழுவதும் 5 மில்லியன் மாணவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க அத்தனை பேருக்கும் இட்யூஷனை கொண்டு போய் அவங்கள எப்படியாவது அவங்கள வந்து படிப்புல நல்லா சிறப்பா வர வைக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளா நாங்க வச்சுட்டு இருக்கிறோம்.
1: ஆமா, நிச்சயமாக. ஒருவேளை உங்க வீட்லயும் வந்து சிறப்பு குழந்தைகள் கூட இருக்கலாம், அவங்களுடைய கல்வியை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்க தொடர்பு கொள்ளலாங்க. 3 0 9 0 7 2 9 1 9 என்ற எண்களுக்கு நீங்க உடனடியாக வாட்ஸ்அப் செய்யலாம். சரி காவியா, அதாவது நீங்க சற்று முன்பதாக சொன்னீங்க இல்லையா, பயிற்சி செய்யணும், பயிற்சி செய்ய செய்ய செய்யதான் அவங்களுக்கு வந்து அந்த ஆளுமை கிடைக்கும்னு. இப்ப மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மீள் பார்வை செய்யக்கூடிய காலகட்டமும் வந்து விட்டது அல்லவா, அதை பற்றி சொல்லுங்க.
2: திரும்பி சொன்ன மாதிரி எக்ஸாம் சீசன் வந்துட்டோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா ஒரு காஃபி பாட்டில் வாங்கி வச்சுக்குவாங்க, ஹைலைட்டர் வாங்கி வச்சுக்குவாங்க, புக் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி ரிவிஷன் பண்ணுவாங்க. இது சரியான மெத்தடா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒர்க் பண்ணும். ஆனா ரைட்டான வே எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் லேர்னிங் தான். இங்க இப்ப திரும்பி சொன்னாரு, இப்ப டைம் டேபிள் போட்டுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இப்ப ப்ராக்டிஸ் பண்ண போது நீங்க உங்களுக்கு அந்த விஷயம் புரியல, உங்களுக்கு அது வந்து செய்ய தெரியல, அப்ப எங்க போய் பாப்பீங்க? அப்பதான் நம்மளோட ரெக்கார்டிங் வந்து அங்க வேலை செய்யும். சரி, இந்த ரெக்கார்டிங் எப்படிப்பா அந்த ரிவிஷன் வந்து எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டு கேட்டுட்டோன்னு அந்த பாட்டு வந்து மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஒரு 10 வாட்டி கேட்டு பாருங்களேன், நமக்கு மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அதே மெத்தட் தான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து திருப்பி அந்த ரெக்கார்டிங்கை பார்க்க பார்க்க பார்க்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மெத்தட் புரியும். அந்த மெத்தட் புரிஞ்சிட்டோன்னே அதே மெத்தட் எடுத்துட்டு போய் அந்த திருப்பி அந்த ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த அந்த அந்த க்வெஸ்சனுக்கு அவங்க கரெக்டான மார்க் வாங்கிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஒரே இமேஜினேஷன் என்ன அப்படின்னு சொன்னா டீச்சர் என் பக்கத்திலே இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு
1: சொல்லிட்டு
2: டவுட் இருந்தா கேட்கலாமே அப்படின்னு
1: சொல்லி
2: அங்கதான் நம்ம குரு AI வந்து வேலை செய்யறாரு. இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 மணிக்கு விடிய
0: என்ன ரிக்குவயர்மெண்ட் இதுல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்னுதான் த்ரேசா, அவங்க சாதிக்கணும்ன்ற அந்த ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, சம்பாதிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம், சாதிக்கணுன்ற ஒரு வெறி இருந்துச்சுன்னா நிச்சயமா மைனப்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உகந்த ஒரு ஒரு இடமா அவங்களுக்கு இருக்கும். அண்ட் நிறைய பேர் நம்ம கூட இணைஞ்சு இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பயங்கரமாக உயர்த்திருக்காங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஸ்பவுஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இன்னைக்கு 3000 வெள்ளியிலேருந்து 5000 வெள்ளி வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இது எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள், மாணவர்களுக்கு இந்த இ டியூஷன் கல்வி வாய்ப்பை அறிமுகப்படுத்துறதன் மூலமா, ஓகே, பெற்றோர்களுடைய கல்வி சுமைய குறைக்கிறது மூலமா இந்த ஒரு வருமானத்தை அவங்க வீட்டில இருந்துகிட்டே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க.
1: அதாவது வாழ்க்கையில சாதிக்கணும், அதுக்கு கல்விதான் பெறணும் அப்படின்னா குழந்தைகளுக்காக நம்ம இந்த கல்வி திட்டத்தை கொடுக்கலாம். அவங்க வந்துட்டு இரண்டாம் வருமானம் பெறணும் அப்படின்னு நினைச்சாங்க, தாராளமாக இந்த வர்த்தக வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க சொன்ன மாதிரி சாதிக்கணும்ன்ற வெறி மட்டும் இருந்தா போதும், இலவசம் அப்படின்னு சொல்லும் போது அதுல பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. உடனடியாக நீங்க வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண்கள் இதுதாங்க, 01 09 07 2 99 என்ற எண்களுக்கு உடனடியாக நீங்க வாட்ஸ்அப் செய்தால் உங்களுக்கான விளக்கங்கள் அங்கே வழங்கப்படும். சரி, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறலாம். நன்றி தினேஷ் கவ்யா.
0: நன்றி திரேஷா. நன்றி மக்கள்.
1: நன்றி.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். சீன ஆளுங்கட்சியின் 105வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சீன அரசாங்கத்துக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மலேசிய அரசாங்கம் மக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் சீன அதிபர் ஸீ ஜின்பிங்கிற்கு வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளதாக அவர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மைலேசன் B2 திட்டத்தின் மூலம் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உரிமத்தை இலவசமாக பெறும் இளையோர் சாலைகளில் பந்தயத்தில் ஈடுபட தங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பாக கருத வேண்டாம் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் எச்சரித்துள்ளார். மாறாக அவர்கள் பொறுப்புணர்வுடனும் சாலை விதிகளை மதித்து விவேகத்துடனும் மோட்டார் சைக்கிளை செலுத்துமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டில் கூட்டுச்சதி ஒரு தரப்பினர் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் நடவடிக்கையில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதை தொடர்ந்து 2026 திருத்தம் செய்யப்பட்ட போட்டித்தன்மை சட்ட வரைவில் கடுமையான செயலாக்க நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். இந்த சட்ட வரைவு மலேசிய போட்டித்தன்மை ஆணையம் மைசிசியின் விசாரணை செயலாக்க அதிகாரங்களையும் நடைமுறைகளையும் வலுப்படுத்தும் என அமைச்சர் குறிப்பிட்டார். தாய்லாந்தில் 11 வயது சிறுவன் தனது பெற்றோரின் லாரியை ஓட்டிச் சென்று சமய ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதில் புத்த பிக்குகள் எண்மர் உயிரிழந்ததுடன் 10 பேர் காயமடைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு தாய்லாந்தின் முக்டஹான் வட்டாரத்தில் 35 புத்த பிக்குகள் உட்பட பொதுமக்கள் 5 அடங்கிய குழு புனித தலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. பசிபிக் வெப்பமண்டல பகுதியில் உருவாகும் அல்னினோ அடுத்த சில மாதங்களில் நியூசிலாந்தின் சில பகுதிகளில் வறண்ட வானிலையை ஏற்படுத்தவும் காட்டு தீ இடரை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது உருவாகியுள்ள அல்னினோ இதுவரை பதிவானவற்றில் மிக வலுவானதாக விரிவடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதன் விளைவாக 2027 வரை வானிலை பாதிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைவாக 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். அமெரிக்காவிடம் தோற்ற போதிலும் தங்கள் பயணம் குறித்து தனது ஆட்டக்காரர்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று போஸ்னியா ஹெசகோவினா தலைமை பயிற்றுநர் செர்கே பெபரஸ் வலியுறுத்தினார். போஸ்னியா பிளே ஆஃப் ஆட்டத்தின் மூலம் முன்னாள் வாகையாளர் இத்தாலியை வீழ்த்தி முதல் முறையாக உலக கிண்ணத்துக்கு தகுதி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

சில பெயர்கள் வெறும் பெயராக இருக்காது. அவை ஒரு கதை, ஒரு போராட்டம், ஒரு வெற்றி, ஒரு வாழ்க்கை பயணம். ஒரு சாதாரண மனிதராக தொடங்கி சூழ்நிலைகள் சோதித்தாலும் சாயாமல் விழுந்த இடத்திலேயே மீண்டும் எழுந்து தன்னுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக மாற்றிய ஒரு மனிதர் தான் இவர். அவரின் பயணம் எளிதானது அல்ல, ஆனால் அவர் எடுத்த ஒவ்வொரு அடியும் இன்று பலருக்கு வழிகாட்டும் மொழியாக மாறியிருக்குங்க. இன்று நாம் பார்க்க போவது ஒரு மனிதரின் கதை மட்டும் கிடையாது, தன்னம்பிக்கையின் கதை, தியாகத்தின் கதை, மாற்றத்திற்கான கதை. அதைதான் இன்றைய அன்சங் ஹீரோவில் நாம் கேட்க போகின்றோம். அந்த கதையின் நாயகன் ரிஷி. இன்று உலகம் வெறும் தொழில் முனைவர்களை மட்டும் பேசவில்லை, அதில் மனித நேயத்தை பற்றியும் பேசுகின்றது. வணிகத்தில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல சாதனை, அந்த வெற்றியை மற்றவர்களின் வாழ்க்கையை உயர்த்த பயன்படுத்துவதுதான் உண்மையான அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு புதிய மாற்றத்தின் நாயகன் தான் ஆன்மீக தேடலில் வாழ்க்கையை தேடி எதிர்காலத்தை வடிவமைத்து இன்று இந்த சமுதாயத்திற்கு மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்.

0: ரிஷி, மனித வாழ்க்கை என்பது ஓட்டமும் வெற்றியும் மட்டும் கிடையாது, அது ஒரு தேடல். உங்களுக்குள்ள அமைதியை கண்டுபிடிக்கும் ஒரு பயணம். அந்த அமைதியான பயணத்துலதான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அந்த பயணத்துல சிலர் வெளிச்சத்தை தேடி செல்வார்கள், சிலர் அந்த வெளிச்சமாகவே மாறுறாங்க. ரிஷி பெயருக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கையை ஒரு ஆன்மீக பாதையில அமைதியை பேசாமல் அதை வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கீங்க. சத்தம் இல்லாமல் ஆனால் ஆழமாக மனங்களை தொட்ட பயணம் தான் உங்களுடைய பயணம். அந்த பயணத்தின் மௌனத்தை உடைக்க போகின்றது இன்றைய தீரா இசை. சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டம், அந்த உலகம் எங்கிருந்து எப்படி ஆரம்பமானது?
1: திரிசா, நம்ம பார்த்தோமா, என்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தது வந்து தஞ்சுமலையில. எல்லா அனுபவமும் கொடுத்த ஒரு வாழ்க்கை. 10 வருட காலம் நான் அந்த தஞ்சுமலையில வாழ்ந்தது. எங்க அப்பா வந்து லேனடோ எஸ்டேட், அங்க வந்து ஒரு கங்காணியா இருந்தார். எங்க அம்மா வந்து ரொம்ப பிசினஸ் மைண்டட். அவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையுமே வியாபாரமா பார்த்து வீடு வீடா போயிட்டு வலையில் விற்பாங்க. எஸ்டேட் எல்லாம் போயிட்டு திருவிழா காலத்துல எல்லாம் வலையில் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரிலாம் விற்று ரொம்ப என்டர்பிரைசிங்லாம் இருப்பாங்க. எந்த அளவுக்கு என்டர்பிரைசிங்னா, வீட்டுல மாடு வளர்த்து அந்த பாலை கூட வீடு வீடா போய் நாங்க விற்போம். அதுக்கப்புறம் எஸ்டேட் காலகட்டத்தில் ஐஸ்கிரீம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. மைலோ இந்த போக்கன வியாபாரத்திலும் ரொம்ப நஷ்டத்துல போயிருச்சு. நாங்க கட்டின ஒரு பெரிய பங்களூர்ல வாழ்ந்தோம், அதுவுமே டிவால் ஆகி அதுக்குமே காசு கட்ட முடியாது. ரொம்ப ஒரு பெரிய சிரமத்துக்கு தள்ளப்பட்டோம் நாங்க. அதுதான் எங்க வாழ்க்கையில பெரிய சவாலான ஒரு நேரம். ஆனா அந்த வாழ்க்கையில அது தள்ளப்பட்டதுனாலதான் நாங்க ஒரு எதிர்காலத்தை நோக்கி எங்க அம்மா எடுத்த முடிவுல நாங்க வந்து கோலாலம்பூருக்கு மைக்ரேட் ஆகி வந்தோம். இந்த தஞ்சமலை வாழ்க்கை வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத வாழ்க்கை. நாங்க எங்க அண்ணன் தம்பிங்க தங்கச்சி நாங்கெல்லாம் வந்து எங்க அம்மா எங்க கோலாலம்பூர்ல இருந்து போன பிறகு சாப்பிடறது கூட கஷ்டப்பட்டோம். நாங்களே சொந்தமா சமைச்சு சாப்பிடற அளவுக்கு அந்த நாட்கள் இருந்தது. இந்த அனுபவம் கொடுத்ததுனாலதான் என்னால வாழ்க்கையில மேலும் மேலும் வளர முடியுது அப்படின்னு நான் நம்புறேன்.
0: ரிஷி, நம்முடைய வாழ்க்கையில அனுபவத்தை விட மிகப்பெரிய ஆசான் கிடைக்கவே மாட்டாங்க. அதுவும் அந்த பசி கற்றுக் கொடுக்கற பாடம் மாதிரி வேற யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது இல்லையா? தஞ்சம் மாலிம், அங்கிருந்து நீங்க தலைநகர் வந்துவிட்ட பிறகு எப்படி உங்க வாழ்க்கையை மாற்றியது?
1: இப்ப நம்ம கோலாலம்பூருக்கு வந்த பிறகு ஒரு பட்டணத்துக்கு வந்திருக்கோம். இதான் முதல் தடவை நான் இவ்வளவு பெரிய கட்டடத்தை பாக்குறேன், பஸ் ஏறுறேன், இதெல்லாம் பாக்குறேன். எல்லாமே எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது. எனக்கு அப்பதான் 10 வயசு, புது பள்ளிக்கூடம், இவ்வளவு வறுமையான ஒரு சூழல். அம்மா காலையில 4 மணிக்கு எழுந்து பசாபுரவங்களை தோசை சுட போயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல எப்படியாவது நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி மீட்டு எடுக்கணும், அந்த பங்களோ வீட்டுக்கு திருப்பி போகணும்ன்றதான் எங்க அம்மா ஒவ்வொரு ராத்திரியுமே எங்கிட்ட சொல்லுவாங்க. அந்த கடன் அடைக்கணும்யா, எப்படியாவது நம்ம திருப்பி அந்த பழைய வாழ்க்கைக்கு போகணும்னு சொல்றது தான். அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்ப நிச்சயமா அம்மா நம்ம அதெல்லாம் சேர்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அவங்க கூட 4 மணிக்கு எழுந்து அவங்களோட சேர்ந்து இந்த வியாபாரத்துக்கு போறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கடை வைத்தோம் குச்சாலமால. அந்த உணவு கடை வந்து ஒவ்வொரு நாளுமே அதை கடை திறக்கணும், கேஸ் ஸ்டவ் எடுக்கணும், ரொட்டி போடணும், தண்ணி கலக்கணும். இவ்வளவு வேலையும் செய்துட்டு தான் என்னால பள்ளிக்கே போக முடியும். எனக்கு பள்ளிக்கு போன பிறகு கூட அம்மா உண்டியா கஷ்டப்படுவாங்களே, அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கூட இல்லாம மணி அடிச்சோன்னா நேரம் கடைக்கு ஓடியாந்து ஸ்கூல் சட்டையோட அந்த கடையில வந்துட்டு மங்கு கழுவுற வேலை, எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்யக்கூட ஒரே காலகட்டம். அதோட அது ஏன் செஞ்சேன், ஏன் இவ்வளவு உழைச்சோம் அப்படின்றத வந்து ஒரே காரணம், எங்களோட அந்த வாழ்க்கைக்கு திருப்பி நாங்க திரும்பணும்.

0: நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சக்தி கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு திருப்பு முனை ஏற்படும் போது அந்த சக்திய நம்முள் நம்மால் உணர முடிகின்றது. அந்த மாதிரி ரிஷி, உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருப்பு முனை எங்கே எப்போ நடந்தது, எந்த சக்தியை நீங்க உணர்ந்தீங்க?
1: ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா, நான் ஒரு ஃபோம்ஃபோ படிச்சுட்டு இருக்கும் போது என்னோட பள்ளியில ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஒரு சமய முகாம் நடக்குது, நீங்க வந்து இந்த சமய முகாம்ல கலந்துக்கணும். நான் போய் எங்க அம்மா அப்பாட்ட கேட்டேன், என்னோட நண்பர்கள் மூணு பேர் வராங்க என் கூட அதுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். எந்த அளவுக்கு சிரமம்னா, ஸ்கூல்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு டூருக்கெல்லாம் போக முடியாது. வெளி உலகத்துக்கே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒவ்வொரு நாளுமே நான் அந்த கடையில இருக்கணும்ன்ற ஒரு பட்சத்துல நான் இருப்பேன். அந்த நேரத்துல எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா கிட்ட பையன் தான் எங்கேயுமே போறது இல்லை, இது ஒரு ஹாலிடேவா இருக்கட்டுமே, உனக்கு ஒரு சுற்றுப்பயணமா இருக்கட்டுமே. இந்த பேரை சந்திச்சேன், நிறைய பேர் சைவ உணவு கொடுத்தாங்க, இந்த தர்மத்தை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நம்மளோட முன்னோர்களை பத்தி எல்லாம் பேசினாங்க, பாரதியார பத்தி பேசினாங்க, வேலுநாச்சியார பத்தி பேசினாங்க. இவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க, இவ்வளவு இந்த தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு பேர் பாடுபட்டிருக்காங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு. நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஒரு சாமி கும்பிட்றது மட்டும் தான் இந்த தர்மம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். அதுக்கும் மேல இந்த தர்மத்தோட அடிப்படை இவ்வளவு தூரம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பா இருந்தது. அப்புறம் தேவாரம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு மேல எனக்கு ஒரு பற்றுதல் வந்துச்சு. காலையில் எழுந்தோடனே எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் உணவு சாப்பிடும் போது ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு, ஆனா ஏன் நம்மளுக்கு தெரியல அப்படின்றது எனக்குள்ளுக்குள்ள இருந்தது. இதை மூணு நாள் இருந்து முடிச்சிட்ட பிறகு நான் ரொம்ப ஒரு பக்திமான எங்க வீட்டுல நான் வேஸ்தி கட்டலாம் ஆரம்பிச்சேன். அந்த வேஸ்தி எல்லாம் கட்டிட்டு இருக்கும் போது எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க கூட வெடிப்பாங்க, இவன் பெரிய சமய பெரியாரா, இவர் வந்து இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல அந்த வட்டாரத்துல அந்த சூழல்ல வந்து யாருமே அதை வேஸ்தி எல்லாம் கட்ட மாட்டாங்க. நான் திருநீர் எடுத்து மூணு விரல்ல பூசுவேன், அந்த மாதிரிலாம் செய்யும் போது தேவரம் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த முகாம் தான் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு நான் நம்புறேன். அப்ப எனக்குள்ள ஒரு ஒழுக்கத்தையும் உருவாக்கி கொடுத்த இந்த முகாமுக்கு வந்து அன்னைக்கு தெரியல எனக்கு அந்த அளவுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னு. ஏன்னா அதுக்கப்புறம் எங்க வீட்லயுமே பெரிய பக்தி எல்லாம் இருக்கு. எங்க அம்மா வந்து சாமி எல்லாம் கும்பிடுவாங்க காலை, இன்னைக்கு வரைக்கும் காலையில் நாலு மணிக்கு நினைச்சு பூஜை செய்யறதுலாம் அவங்களோட வழக்கமா ஆதி காலத்துல இருந்தது. விரதம் இதெல்லாம் எடுப்போம், ஆனா இதுக்குள்ள உள்ள அந்த தர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் இது உள்ளுக்கு இவ்வளவு சயின்ஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத எனக்குள்ள நான் உணர ஆரம்பிச்சுதான். எனக்கு அந்த வயசுலயே கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் அப்படின்னு சொன்னாக்கா சமய வகுப்பு நடத்தணும், நீ போனோம். அப்ப எனக்கு 16 வயசு தான், அங்கிருந்து பஸ் ஏறி இங்க நாகேஸ்வரி அம்மன் கோயில் பங்சா இருக்கு, நான் வருவேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பஜனை சொல்லி எனக்கு பஜன் மேலாம் ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் இந்த சமய கல்வியை கொண்டுட்டு வரணும், சமய முகாமை கொண்டு வரணும், இந்த மாணவர்கள் என்ன போலயே வந்திருக்கணும்.
0: ரிஷி, எப்படி சமையல சமைப்பதற்கு முன்னதாக நம்ம பக்குவப்படுத்தி அதற்கு பிறகு நம்ம சாப்பிடுகின்றோமோ அதே மாதிரிதான் சமயம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகின்றது. பக்குவப்பட்டு விட்டால் இந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழலை சந்தித்தாலும் சவாலை சந்தித்தாலும் அதுல இருந்து மீண்டு வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு உங்களை போன்ற அன்சாங் ஹீரோக்கள் தான் நல்ல ஒரு முன் மாதிரியாக இருக்கீங்க. அதுவும் உங்களுடைய ஆன்மீக சமய வாழ்க்கை உங்களை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. இதோட நின்று விடாம என்னை போன்று என்னுடைய சமுதாயம் குறிப்பாக இளைஞர்களும் மாணவர்களும் மாற வேண்டும் என்பதற்காக தான் இது நாள் வரையிலும் அவர்களுக்காக நிறைய நல்ல நல்ல அற்புதமான திட்டங்களை உங்களுடைய இந்து தர்ம மாமன்றத்தின் வாயிலாக நடத்தி கொண்டு வரீங்க. பலரும் நன்மை அடைந்தும் வருகின்றனர்.

மாட்டம் போடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.

பாட்டு பாடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அர அர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே.

0: பயணத்துல உங்களையே நீங்க எப்படி ஒரு தொழில் முனைவராக இப்போ வரைக்கும் சந்திக்க கொண்டிருக்கீங்க?
1: வியாபாரத்துறை ஏற்கனவே எங்க அம்மா வந்து எங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்து இந்த பால் மரம், கித்தா பால் மரம் எல்லாம் வச்சிருக்கிறோம், ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறோம். எனக்கு இன்ன வரைக்கும் நீங்க ஒரு பசு கொடுத்தீங்கன்னா என்னால் பால் கறக்க முடியும். எனக்கு இந்த அனுபவங்களும் இருந்து கித்தா மரமும் வெட்டிருக்கோம், பசு மாட்டையும் வளர்த்திருக்கிறோம், அதே நேரத்தில் ரொட்டிச்சனையும் போட தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த ட்ரைனிங்காக தான் நான் பாக்குறேன் என்னை வளர்த்துக்கிட்டு. இப்போ இந்த வியாபாரத்துறையில எனக்கு அதிகமான நாற்றம் இருந்தது. ஏன்னா நான் பார்க்கக்கூடிய சீனர்கள் அத்தனை பேருமே அவ்வளோ பெரிய காடி பாய்ப்பாங்க. அப்ப நான் அம்மா கிட்ட கேட்பேன், நம்மளும் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறோம், நம்மளும் ராத்திரி தான் வீட்டுக்கு போறோம், அவங்களும் 5 மணிக்கே வீட்டுக்கு போயிறாங்க, ஆனா அவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே எப்படி, எனக்கு புரியலையே, உழைப்பு தான் போடுறமே அப்படின்லாம் எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த சீனரோட கம்பெனியில வேலைக்கு செய்றேன், நிறைய பேர் வந்து என்னை வேலைக்கு கூப்பிட்டு இருக்கும் போது அந்த சீனரோட கம்பெனியில வேலைக்கு செய்றேன் அப்படின்ட்டு அந்த கம்பெனியில லோரி கிளீனர் தான் நானே போயிருந்தேன். லோரி கிளீனர்னா அந்த லோரி இருப்பாரு, பக்கத்துல நம்ம உட்காந்துட்டு வரணும், அவ்வளவுதான். அது ஒரு பார்ட் டைம் மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். படிக்கலாம் அனுப்பினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. எனக்கு அதுல அவ்வளவு பெரிய நாட்டம் இல்ல. எனக்கு தெரியும் என்னோட குறிக்கோள் வந்து இந்த வியாபாரத்துல எப்படியாவது நம்ம வரணும்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு தெரியவுக்கும் தெரியாது இந்த என்ன கம்பெனியில வேலை செய்யணும் கூட எனக்கு தெரியாது. அப்படி இருந்த பட்சத்துல ஆண்டவனோட ஆசீர்வாதமா என்னன்னு தெரியல. அந்த கம்பெனியில ஒரு சின்ன சலசலப்பு நடந்து எனக்கு அந்த பிரச்சனையை வந்து தீர்வுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. எனக்கு அப்பதான் 17 வயசு, நான் ஒரு தீர்வு கொடுத்திருந்தேன் அந்த கம்பெனியில. அந்த முதலாளிக்கு என்னை ரொம்ப பிடிச்சி உடனடியாக ப்ரொமோட் பண்ணி அடுத்த கட்டமா ஸ்டாக்கீப்பரா என்னை அந்த கம்பெனியில் ஆக்கியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய நடந்து நிறைய இன்சூரன்ஸ் நடந்துச்சு, நிறைய கத்துக்கிட்டேன். அந்த கம்பெனியிலுமே நான் வந்து முழுமையா என்னை கொடுத்தேன். அந்த கம்பெனியுமே எனக்கு சம்பளம் வந்து அவ்வளவு பெரிய சம்பளம் கிடையாது, ஒரு 450 தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் ராத்திரி 1 மணிக்கெல்லாம் நான் வேலை செய்வேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட முதலாளிக்கு. அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் படிப்படியா ஒரு 2-3 வருஷத்துல அந்த கம்பெனியோட ஒரு ஜிஎம் மாதிரி ஆகி, சேல்ஸ் கோஆர்டினேட்டர் ஆகி, எல்லா பொறுப்புகளையுமே நான் செய்ய ஆரம்பிச்சேன். அவர் வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நாங்கள் பாய்க்கிற காடியெல்லாம் 7 சீரிஸ் போர்ஷே, இந்த மாதிரியான அவரோட காடி என்கிட்ட கொடுத்துருவார். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை மேலே. ஸோ அந்த காடியில் தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். சொந்தக்காரங்களாம் போய் என்ன திருப்பி பண்ணக்கானேன் அப்படிலாம் இல்லை, அது கம்பெனி காடி அப்படின்னு சொல்லுவேன். நான் 20 வயசுலேயே நான் வந்து ஹெட்ஃபோன்லாம் பாய்ச்சேன். ஸோ எங்கள் வட்டாரத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே என்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணேன். ஆனால் 21 வயசுல நான் அங்கே ரிசைன் பண்ணிட்டு என்னோட முதலாளி வந்து நான் குருவாக தான் பார்க்குறேன். இன்றைய வரைக்கும் அவர் என்னோட தொடர்பில் இருக்காரு. அவருக்கு போட்டியாவோ எதிர்ப்பாவோ எதுவுமே செய்யலை நானே. ஆனால் ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களோட வியாபாரத்தை, எங்கள் பெற்றோர்களோட வியாபாரத்தை சரியாக செய்யணும்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். அதே நேரத்தில் நான் வந்து என்னோட சமய தொண்டுகளை நான் விடவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் அந்த வெள்ளிக்கிழமை அந்த சனிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இதில் அப்போ ஒரு பெரிய பஜன் குரூப்லாம் வச்சிருந்தேன் நான், ஜெயசூர்யா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பஜன் குரூப். நிறைய டியூஷன், கம்ப்யூட்டர் சென்டர், கம்ப்யூட்டர் மேலாம் எனக்கு பெரிய ஆர்வம். நான் தனியாக போய் கற்றுக்கிட்டு என்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டேன். அங்கங்கே கோர்சஸ்லாம் எடுத்து இதெல்லாம் என்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் பண்ணேன் இந்த கம்பெனி வந்து ஒரு அச்சகம் துறையாக, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு தெரியும். அவர் வந்து குறிப்பாக செக்யூரிட்டி பிரிண்டிங் செஞ்சிருந்தாங்க, கம்ப்யூட்டர் ஃபார்ம்ஸில் ஸ்பெசிஃபைடாக இருந்தாங்க. எனக்கு ஒரு இந்த 4 வருஷத்தில் அவர் கொடுத்த ட்ரைனிங் வந்து ஒரு மாஸ்டர் PhD செஞ்சிருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடைச்சிருக்காது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த அந்த அந்த துறைக்குள்ள வந்து அனுபவம் கிடைச்சிது. எனக்கு ஒரு எப்படி இந்த இங்க் வேலை செய்யும், எப்படி இந்த பிரஸ் வேலை செய்யும்ன்ற அளவுக்கு என்னை தயார்படுத்தினார். ஏன் தயார்படுத்துறாரு, அந்த கம்பெனி ரன் பண்ணணும்னா அதை தயார்படுத்தி தான் ஆகணும்னு சொல்லி அவர் தயார்படுத்தினாரு. எனக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமா நான் வெளியே வந்துடுவேன், எல்லாருக்கும் வேலை செய்யறது கஷ்டம்னு சொல்லிட்டு 21 வயசுல நான் என்னோட கம்பெனி இந்த ஆர்கே ரடின் கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம். இன்றைக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு அந்த கம்பெனி. இதுக்கடையில் நிறைய சர்ச்சைகள், நிறைய பிரச்சனைகள் நடந்தது. ஆனால் ஆண்டவனோட ஆசீர்வாதத்தில் நானும் இந்த துறையில் ஒரு அளவு பேசப்படுற அளவில் இல்லைனாலும் ஒரு அளவு நான் வந்திருக்கிறோம். நீங்க 30 வருஷம் ஆயிடுச்சு.
0: தஞ்சோ மாலிம் வாழ்க்கை, தலைநகருக்கு வந்த இன்னொரு வாழ்க்கை, அங்கிருந்து ஆன்மீக வாழ்க்கை, அதிலிருந்து வர்த்தக உலகம் சொல்லி இந்த வாழ்க்கை பயணத்தை பார்க்கும் போது ரிஷி, நீங்க இவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்த மாதிரி எல்லாம் தெரியல, இந்த வாழ்க்கை தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்குன்னு நாங்க நினைக்கிறோம்.

0: ஆன்மீகம் என்பது ஆழ்கடல் போன்று போய்கிட்டே இருக்கும். அந்த ஆன்மீக பயணம், இந்த ஒரு ஆழ்கடலில் இருந்து நீங்க வர்த்தகம் அப்படின்ற இன்னொரு உலகத்துல மிளிரணும் அப்படின்னு சொன்னா, இந்த நேர நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆன்மீகத்தையும் பாத்துக்கணும், சமய வாழ்க்கையும் பார்த்துக்கொள்ளணும், குடும்பத்தையும் பாத்துக்கணும், வர்த்தகத்தையும் பாத்துக்கணும், இதற்கிடையில உங்களையும் நீங்க பார்த்துக்கொள்ளணும், அப்பதான் நீங்க அடுத்த கட்டு போக முடியும். இதெல்லாம் எப்படி நீங்க சமாளிச்சீங்க? எதற்காவது எதையாவது விட்டு கொடுத்திருக்கீங்களா?
1: என்னோட சமய பணி விட்டு கொடுத்ததே கிடையாது, எந்த காலகட்டத்திலுமே விட்டு கொடுத்ததே இல்லை. நான் வந்து என்னோட திருமணமும் என்னோட பிள்ளைகளும் சரி என்னோட மனைவியும் சரி இந்த சமய சார்ந்ததுல தான் இன்னை வரைக்கும் என் கூட வந்துட்டு இருக்காங்க. யாரையுமே எங்கேயுமே விட்டதில்லை. எல்லாமே எனக்கு என்ன பாக்குறேன்னா, வெளியில் உள்ள பிள்ளைகளுமே இந்த மாதிரி சமயத்துல வந்துட்டாங்கன்னா, இந்த தர்மத்தோட வந்தாங்கன்னா, அவங்களுமே இந்த வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொண்டுட்டு போலான்றது தான் என்னோட. நம்மளும் கஷ்டத்துல தான் வந்தோம், நம்மளும் ஒரு தொழில மின்னுக்கு வந்திருக்கோம், ஆனா இது எப்படி வந்தாங்கன்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா தப்பான கூற்று வெளியில இருக்கு, தப்பான ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. எப்படி இருக்குன்னா, நானே வியாபாரம் ஆரம்பிக்கும் போது நீ சைவமா இருக்க, உன்னால வியாபாரம் செய்ய முடியாது, பிசினஸ்ல நிறைய பேர் கூட்டிட்டு போனோம், அவங்க எப்படி சைவமா சாப்பிடுவாங்கன்னு. ஆனா என்னோட எனக்கு கிடைச்ச வாடிக்கையாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க சைவம் கிடைக்குதான் என்னை கூட்டிட்டு போறாங்க, அவங்களுக்கு தெரியும் நான் ஆல்கோஹால் எடுக்க மாட்டேன் அப்படின்றது. அதே மாதிரி எங்க பாட்டினா இருந்தாலும் என்ஷுவர் எனக்கு தனியா எல்லாம் இருக்கணும். என்னோட கிளைண்ட்ஸே அப்படிதான் செய்வாங்க, எல்லாத்துலயுமே அவங்க வந்து என்னை பார்த்திருப்பாங்க. நம்மளோட ட்ரெடிஷனை கிவ் அப் பண்ணி தான் வியாபாரத்துக்கு வரணும்ன்றது இல்லை, இதுலயும் வரலாம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ செய்யற வியாபாரத்துக்கு நீங்க மன்றத்தில் இவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க, அதை விட்டுட்டு நீ ஒரு கோல்ஃப் கிளப்லயோ இதுலயே செலவு பண்ணா 10 மடங்கு அதிகமா வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அது சரியா தான் இருக்கலாம், ஆனா நம்மளோட நிலைப்பாட்டுல இருந்து நம்மளுக்கு திருப்தி எது, நம்மளோட சக்சஸ்னா என்னன்ற ஒரு டெபினேஷன் நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா நமக்கு தெரியும். அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல் நான் நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் எல்லாரும் கேட்டாங்க, என் ஃபியூச்சர் வந்து என்னோட எதிர்காலம் வந்து என் பிள்ளைங்க தான் என் ஃபியூச்சர். என் பிள்ளைங்க இந்த சமயத்தோட என்னோட வந்துட்டாங்க, நிச்சயமா அவங்களுக்கு நல்ல சர்க்கிள் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க நல்ல வழிக்கு போறாங்க. என் பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்படி செய்யக்கூடாது, நாட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே இந்த சூழல் உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் மாமன்றத்தில் இறங்கி இவ்வளவு தீவிரமான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்குது. நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு வந்து மாமன்றத்தில் நல்ல படிப்பு, இவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதே கிடையாது, அன்பால அவங்க பாக்குறாங்க இதுதான் லைஃப் அப்படின்றது. அதே மாதிரி பெற்றோர்களும் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் வந்திருக்காங்க, இந்த தர்மம் அதுதான் சொல்லிக் கொடுக்குது, எல்லாத்துக்கும் குடும்பத்தோட கோயிலுக்கு போங்க, குடும்பத்தோட இருங்க. தி அண்டர்ஸ்டாண்ட் தர்மம்னா வெறும் சாமி கும்பிட்றது மட்டும்தான் இந்த தர்மம் கிடையாது, நல்ல நெறியில வாழ்றது, எப்படி பெற்றோர்களை மதிக்கிறது, எப்படி பெரியவங்களுக்கு மதிக்கிறது. கீழே நடந்து போகும்போது ஒரு குப்பை இருந்துச்சா, இந்த நாட்டுக்கு நம்ம இந்த தேசம் தான் நம்மளோட முக்கியம் அப்படின்ற சுத்தமா இருக்கிறது. இந்த மாதிரி பழக்க வழக்கத்தை கொண்டுட்டு வர்றது தான் இந்த தர்மத்தோட நெறி கூட. ஆனா அது நல்ல நெறிகள், நல்ல பழக்க வழக்கங்கள் கொடுக்கறது தான் இந்த தர்மத்தின் பெரிய காரியம். அதுதான் எங்களோட இந்து தர்ம மாமன்றத்துல சமய கல்வின்னு சொல்லி கொடுக்குறோம். வெறும் மனனும் மட்டும் கிடையாது, இதுல எப்படி நம்மளோட புராண கதைகள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி செய்தார்கள், எப்படி அந்த காலத்துல இருந்தாங்க, சோழர்களோட காலகட்டத்துல கரண்டே இல்லாத ஒரு காலகட்டத்துல எப்படி அவங்க அதை வடிவமைச்சிருக்க முடியும், இன்னி வரைக்குமே அது வியப்பா இருக்கு. இது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் சொல்லணும், நம்மளோட தமிழர்கள் நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படியாப்பட்ட சிவிலைசேஷன்ல இருந்தோம், இதை சொல்லி நம்மளுக்கும் நம்மளோட சமயத்தையும் நம்மளோட தர்மத்தையும் மலேசிய ஹிந்துக்களா வாழ்றதுக்கான வழிகள் தான் மாமன்றம். ஒன்றேக்களும் ஒருவனே தேவன் சொல்லி ஒரு வாசகம் இருக்குது மன்றத்துல, எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், எல்லாத்துக்குமே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. 20 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு சாதாரண மெம்பரா தான் இருந்தேன், அதுக்கப்புறம் படிப்படியா வந்து நான் செக்ரட்டரி ஜெனரலா இருந்திருக்கிறேன், வைஸ் பிரசிடென்டா இருந்தேன், அதுக்கப்புறம் டெபுட்டி பிரசிடென்ட் இருந்தேன். இப்போதான் இந்த ஒரு வருடமா இதுக்கு தேசிய தலைவரா எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்புமே நான் வந்து பெரியவர்களா பார்த்து கொடுத்தது தான் எனக்கு.
0: தலைவர் பொறுப்பை ஏற்று பல நற்பணிகளை நீங்க செய்து கொண்டு வரீங்க, தொடர்ந்து உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களை சந்தித்து உங்களால் நன்மை அடைந்தவர்கள் சொல்ல கேட்கலாம்.
2: பெயர் வந்து சரீஷ் கந்தன் திலகராஜு, மலேசிய இந்து தர்ம மாமன்றத்துல என்னோட 13 வயசுலதான் நான் மொத அறிமுகமா ஆனது. அது மட்டும் இல்லாம 7 நாள் முகாம் முடித்து இப்ப நான் ஒரு பயிற்றுனரா இருக்கேன். ரிஷி ஐயான்னு சொல்லும் போது, ரிஷி ஐயா வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காரு, சமய சார்ந்த விஷயங்களுக்கு போராடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பல இளைஞர்கள், இந்து இளைஞர்கள் எல்லாம் வந்து அவர் வந்து நாடி போய் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காரு, உதவி பண்ணிருக்காரு. நான் முத ரிஷி ஐயாவை பார்த்த இடம் வந்து என்னோட 3 நாள் முகாம், அப்பதான் அவரை நான் பார்த்தது. ஒரு உரை அப்ப வந்திருந்தாரு, அவரு கொடுத்த அந்த ஒரு உரை வந்து என்னை வந்து வியந்து அவரே உரையை கேட்க வச்சுது. ஏன்னா ஒரு உரைனா மோட்டிவேஷனையும் தவிர்த்து நம்ம வாழ்க்கை நடைமுறையிலையும் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோண வச்சதுதான் அந்த உரை. சோ அதனாலதான் இந்த தருணத்துல நான் அவரை பத்தி பேச வந்து கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம மன்றம், ரிஷி ஐயா, பல உறுப்பினர்கள் இன்ன வரைக்கும் இந்து இளைஞர்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நானும் ஒரு ஆளு. இந்த தருணத்துல நான் வந்து மன்றத்துக்கும் ரிஷி ஐயாக்கும் பல உறுப்பினர்களுக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன்.

0: எல்லா விஷயத்திலுமே பேலன்ஸா வாழக்கூடிய ஒரு கர்ம வீரரா வாழ கத்துக்கிட்டோமா, ஒரு குடும்பத்துக்கு போகும்போது நான் ஒரு தந்தையா தான் இருக்கணும், இந்த மெத்தட கத்துக்கிட்டோமா நிச்சயமா நம்ம வாழணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற பதவி பெருசு இந்த தலகணத்தோட இருந்தோமா சமுதாயம் பணி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தர்மம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நீ தலைவர் கிடையாது, உனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, உன்னோட வேலையே இந்த சமுதாயம் சேவை, மக்கள் சேவை, மகேசன் சேவை தான். அதனால இந்த சமுதாயத்துக்கு நீ கொண்டு போய் சேர்க்கலன்னா நிச்சயமா அந்த பாவம் நீ தான் வந்து சேரும் அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன். இன்றைக்கும் நான் எங்கேயுமே நான் அடையாளம் காட்டிக்கிறதே கிடையாது, எங்கேயுமே எந்த போஸ்டர்லயுமே நான் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றதே கிடையாது. நான் இன்னமும் தொண்டரா இருந்து இந்த சமுதாயத்துக்கு நான் எப்படி இந்த 16 வயசுல என்னோட சமய வகுப்புகளை ஆரம்பிச்சனோ அதே போல நாடு தலைவர்ல இன்னைக்கு 200 சமய வகுப்புகள் நடக்குது, ரொம்ப பெருமையா இருக்கு. இது வளரணும், நிறைய இளைஞர்கள் படிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை இழந்த பிறகு எல்லாமே போயிடும். ஸோ அதனால சமயத்தையும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா, அந்த நெறியில கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும், இந்த சமயத்தையும் பார்க்க முடியும், இந்த மலேசியா திருநாட்டில் இந்த நாட்டிலும் சிறப்பாக வாழ முடியும், இந்த நாடு போல வேற எங்கேயுமே கிடைக்காது. அதனால எதையுமே தாழ்வு மனப்பாடமோட எடுத்துக்காம நம்மளால இந்த நாட்டில் நிச்சயம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா எல்லா லைஃபுமே பேலன்ஸ் பண்ணி.
1: உங்களோட அன்சாங் ஹீரோ யாரு?
0: என் வாழ்க்கையில நேரடியாக என் கூட வாழ்ந்து இன்னை வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருக்கிறேன், எங்கள் அம்மா தான். அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அதாவது அவங்களோட இளமை வாழ்க்கையில நம்மளாம் என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். அவங்களோட 19 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு கோலாலம்பூருக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு 20-23 வயசு தான் இருக்கும். ஒரு இளமையான பெண், ரொம்ப அழகான ஒரு பெண், அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த பட்டணத்துல வந்துட்டு காலையில 4 மணிக்கு எழுந்து ஒரு பசாரில் போயிட்டு வியாபாரம் செய்யணும் அப்படின்னும் போது நான் அவங்க கூட போவேன். ஸோ இவ்வளோ தியாகம் பண்ணது ஒரே காரணம் என்னன்னா நாங்களாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த தியாகம் பண்ணாங்க. ஆனால் அந்த தியாகத்துலையுமே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ சிரமம் இருக்கு ஆனால் அந்த சிரமத்திலையும் பரவாயில்ல, பிள்ளைங்க எங்கேயாவது ஒரு தெருவில் படுத்துக்கணும், ஒரு சின்ன வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது, ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ரிஷி கொஞ்ச நாள் தானே அந்த கஷ்டம்லாம், இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு சரியாயிரும்னு கிட்டத்தட்ட 10 வருஷம் அப்படியே சொல்லிட்டாங்க. நானும் நிறைய தடவை இருப்பேன், எப்பமா எங்களோட கடன்லாம் அடையும், எப்பமா நம்ம பழைய அந்த வீட்டுக்கு போவோம், சந்தோஷமா இருப்போம், ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எப்போ தூங்குவாங்களே எனக்கு தெரியாது. ராத்திரி 12 மணிக்கு தான் வருவாங்க, அதுக்கப்புறம் மாவு அரைக்கணும், எல்லாம் செய்யணும், என்ன வடை சுடணும், எல்லாம் செய்யணும். எத்தனை மணிக்கு தூங்குவாங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? அவங்களோட இளமையே எங்களுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்க தான் என்னோட பெரிய ஹீரோ. அதே நேரத்தில் அவங்க அந்த சமயத்தையும் விடல, காலையில் எழுந்து சாமி கும்பிட்டு தான் இதெல்லாமே செய்வாங்க. அவங்க தான் என்னோட பெரிய பலம். இன்னை வரைக்கும் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நாங்கள்லாம் இருக்கிற வசதிக்கு வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னை வரைக்கும் அவங்க அந்த கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு நான் சொந்தமாக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறவங்க. இன்னை வரைக்குமே அவங்க சமைச்ச சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னை வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி போனாலும் இப்போ கூட நான் வரும்போது சொன்னாங்க, கறி வச்சிருக்கேன், தோசை முருங்கை கீரை கறி வச்சிருக்கேன், நீ வந்து சாப்பிடியான்னு ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க. அதனால எவ்வளோ வேலையாக இருந்தாலும் எத்தனை மணியாக இருந்தாலும் அவங்க கடையில் போய் சாப்பிட்றது தான் எனக்கு ஒரு பெரிய பிரசாதமாகவே நான் பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா வந்து பக்கபலமாக இருந்தார், எது சொன்னாலும் சரின்னு சொல்கிற ஒரு சூழலில் இருந்தாங்க. ஷீஸ் அ போல் அயன் லேடின்னு நான் சொல்லுவேன், ரொம்ப திறமையானவங்க. இன்னை வரைக்கும் அவங்களோட சாப்பாடு தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு
1: இருக்கிறேன். அம்மா சமையல்லாம் உங்களுக்கு மிகவும் பிடித்தது?
0: எங்கள் அம்மா சமையலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த தௌசம் முருங்கை கீரை கறின்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் கீரைக்கறி. இது ரெண்டுமே எனக்காகவே டெய்லி அந்த கடையில் கிடைக்கும், அதுக்காக நான் போவேன். எனக்கு தெரியும் எங்கள் அம்மா வந்து ஊரில் உள்ளவங்களுக்கு செய்யல, எனக்காக தான் செய்யறாங்க, எனக்கு நல்லா தெரியும்.
1: ரிஷி, இது உங்களுடைய அம்மா திருமதி மல்லிகா மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எந்த அம்மாவா இருந்தாலும் அம்மா மாதிரி தான் நடந்தோம். எது எப்படி இருந்தாலும் அதுவும் ஆண் பிள்ளைகள் அப்படின்னா அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு கொள்ளை பிரியம் இருக்கத்தான் செய்கின்றது. என்ன செய்யறது, அவங்களுக்காக எல்லாமே செய்யறாங்க இல்லையா? அந்த அன்பிற்கு பேர் தான் அம்மா.
2: கேளுக்கு வரும்போது ரிஷிக்கு வந்து வயசு வந்து 9 வயசு. அப்ப வந்து அவரு எனக்கு அந்த 9 வயசுலயே கடையில ரொம்ப உதவி செய்வாரு எனக்கு. நான் வந்து அவரை போய் மார்க்கெட்ல எல்லாம் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வையான்னு சொல்லி அனுப்பி விடுவேன், அவரு போய் வாங்கிட்டு வருவாரு. அந்த 9 வயசுலயே கருத்தா எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் எனக்கு கொடுத்து அந்த இடத்துல உதவி செஞ்சிருக்காரு. எல்லா நேரத்திலயுமே அவரு எல்லா வேலையும் செய்வாரு, சொன்ன வேலைங்கள்லாம் செய்வாரு, சொன்ன மாதிரி நடந்துக்குவாரு. நம்ம குடும்ப கஷ்டங்களை பார்த்து அவரு நடந்துக்குவாங்க. படிச்சு எல்லாம் வந்தபோது இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா கேட்டுக்குவாங்க. அதே போலதான் பிள்ளைங்க வந்துட்டு எல்லா பிள்ளையும் அதே மாதிரிதான், எல்லாம் சொன்ன பேச்சு கேட்டு எல்லாம் அதே போல எல்லாரும் நல்லா இருந்து எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ரிஷி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு, எப்ப வரைக்கும் என் கூடயே இருக்கிறாரு. நான் வந்து காலையில பாத்துட்டு என் கூட இருந்துட்டு போவாரு, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் என் பிள்ளைங்க இவ்வளோ வயசாயிட்டும் எனக்கு எனக்கு வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் என் பிள்ளைங்க எல்லாம் வந்து சொன்ன பேச்சு கேட்டு என்கிட்ட எல்லாம் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதே போல என் மகன் எப்பயுமே என் கூட எப்பயுமே என்கிட்ட எதையுமே தவறா பேச மாட்டாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு, என்கிட்ட நல்லா இருப்பாரு. ரிஷிகுமார் வந்து எப்பயுமே நல்லது. என்னோட சாப்பாடு வந்து காலையில என்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு, மத்தியானம் வந்து சாப்பிடுவாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது.

0: பொதுவாகவே ஆண் பிள்ளைகள் வந்து என் அம்மா மாதிரி என்ன நல்லா பாத்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு துணைவி தான் எனக்கு வாழ்க்கை துணையா வேணும்னு நினைப்பாங்க. நீங்க மட்டும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாதுன்னு நாங்க நினைக்கிறோம், அப்படிதானே?
1: சரி, என்னோட சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவே நான் பார்த்து எங்க அம்மாவே ஒரு ஹீரோவா பார்த்து வாழ்ந்ததுனால எங்க அம்மா மாதிரி தான் எனக்கு ஒரு மனைவி அமையணும்னு என்னோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இது மேனிஃபெஸ்ட்னு கூட சொல்லலாம். நீங்க என்னோட மேனிஃபெஸ்டேஷன்ல கடவுளோட கிருபையில எனக்கு அமைஞ்ச மனைவியும் அவங்க மாதிரியே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே கலரு, அதே ஹைட்டு, அதே மாதிரி சமைக்க பிடிக்கும், அதே மாதிரி சமயம் பிடிக்கும் தெரிஞ்ச ஒரு பெண்ணா தான் இருக்கிறாங்க. இன்றைய வரைக்கும் எங்க வீட்டுல எப்பயுமே நான் சொல்லுவேன், எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்காங்க, ஒன்னு எங்க அம்மா, இன்னொன்னு என்னோட மனைவி அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் என்னோட வியாபாரத்திலும் சரி, என்னோட இந்த தர்ம காரியங்களும் சரி, எனக்கு பின்னால நின்று எல்லா உதவிகளுமே அவங்க செய்யறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சமைச்ச சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதுல உண்மையிலே மனைவிக்கு நான் நன்றி சொல்லணும். நான் அவங்களுக்குமே ரொம்ப சமைப்பு பிடிக்கும். அவங்க இதெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் இந்த தர்மம், இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்குது. ரெண்டு பேரையுமே நான் ரெண்டு கண்களா தான் நான் பாக்குறேன். எங்கேயுமே அது சொன்னது கிடையாது. எனக்கு தெரியல மனைவி இதை கேட்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எப்பயுமே நினைப்பாங்க என்னை ரொம்ப புறக்கணிக்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்து பேசுறது கூட எனக்கு சந்தர்ப்பம். உங்களோட குறைய என்னன்னா நீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் போயிட்டு மைக் பிடிச்சி பேசுறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சில சமயம் ராத்திரில பேச தொடங்குவாங்க, நான் தூங்கிடுவேன். சோ ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்குமே நன்றி. பக்க பலம் இருந்து நான் சைவ உணவு தனியா சமைக்கிறதுமே பெரிய விஷயம். எங்க அம்மாவும் சைவம் தான், அதனால எனக்கு தனியா சமைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வீட்லயுமே தனியா எனக்கு இதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்காக எந்த காலகட்டத்திலுமே சலிச்சுக்கிட்டதே இல்லை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில எல்லா இடத்துலயுமே எனக்கு பக்க பலமா நின்று இந்த ரெண்டு பேருமே இருந்தது எனக்கு பெரிய சக்தியா தான் நான் பாக்குறேன்.
0: ரிஷி, அந்த சக்தி உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க.
2: ஆய் கணவரே, நம்ம கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆச்சு. 3 தங்கமான ஆண் குழந்தைகள் இருக்காங்க. நம்ம விரும்பின காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்க மேல உள்ள அன்பு வந்து எப்பவுமே எனக்கு குறைஞ்சதே இல்லை. 1 வருஷம் மகா சிவராத்திரி அப்பதான் நம்ம சந்திச்சோம். நான் வந்து தேவாரம் பஜன் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். நினைக்கிறேன் இந்த தேவாரம் பஜன் படிச்சனாலேயே என்னமோ தெரியல, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சந்திக்கும் போது எனக்கு சிவபுராணம் கத்துக்கூடு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சந்திக்கிறப்ப சிவபுராணம் படிச்சுட்டு இருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? முதல்ல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் தான் முதல்ல சொன்னேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது அப்படின்ட்டுன்னு. நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க என்னை யோசிச்சு பார்க்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. நீங்க வந்து ரொம்ப ஃபியூச்சரை பத்தி ரொம்ப யோசிச்சிருக்கிறீங்க. அப்ப நான் சொன்னேன் சரி 10 நாள் நம்ம சந்திப்போம். நீங்களும் சரி சொன்னீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த 10 நாள் நம்ம சந்திக்கிறப்ப நீங்க அதிகமா உங்களோட பேரண்ட்ஸ் பத்தி தான் நிறைய சொல்லுவீங்க, குறிப்பா அம்மா பத்தி நீங்க சொல்லுவீங்க. இந்த விஷயம் நீங்க சொல்லும் போது அம்மா

0: இவ்வளோ பாசமா இருக்கீங்க, அதுவும் சொல்லும் போது உங்க கண்ணில இருந்து தண்ணி வந்துச்சு. அப்ப நான் அது கொஞ்ச நேரம் யோசிச்சேன், இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க அம்மா மேல, கண்டிப்பா என்னையும் நல்லா பாத்துக்குவீங்க, கண்டிப்பா எனக்கும் அந்த ஒரு அன்பு கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு நான் அப்ப 10 நாள் ஆகுறதுக்காகவே காத்திருந்தேன். 10 நாள் ஆயிட்ட பிறகு நீங்க என்ன கேட்டீங்க, இப்ப என்ன யோசிச்சு வச்சிருக்கிற, இப்ப கரெக்டான முடிவு சொல்லு அப்படின்ட்டுன்னு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு உங்களை இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாரோடையும் நல்லா பழகுவீங்க, நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் ஆலோசனை எல்லாம் கொடுப்பீங்க, அவங்களுக்கு பிடிச்சமான பாணியில நீங்க பேசுவீங்க, ஜோக் பண்ணிட்டு பேசுவீங்க. நீங்க அவங்க கிட்ட பேசும் போது நான் ரொம்ப அட்மயர் பண்ணிருக்கிறேன். உங்களுடைய போட்டோ, நிறைய போட்டோஸ் எடுப்பேன், உங்களோட அந்த கெஸ்டர், நீங்க கை தூக்கி பேசும் போது உங்களோட பார்வை எந்த பக்கம் போகுது இப்படிலாம் போகும்போது அந்த போட்டோல பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதனால நான் நிறைய போட்டோஸ் எடுப்பேன். இது உங்களுக்கு தெரியாது, இப்ப நான் சொல்லிட்டேன். குறிப்பா அம்மாவோட சாப்பாடுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா மாதிரி என்னால சமைக்க முடியாது, பட் இருந்தாலும் வந்து முடிந்தவரை நான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சத்தான சாப்பாடு தான் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன். இவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க, இதுக்கிடையில வந்து உங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம், அதையும் நீங்க கவனம் செலுத்தணும். உங்களுக்கு உடல்நல சரியில்லாம கூட இருந்திருக்குது, அந்த நேரத்துல கூட நான் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டேன், நான் இவங்க சந்திக்கணும்ட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்க. மருந்து சாப்பிட சொன்னா கூட, மருந்து சாப்பிட்டா கூட இங்க மயக்கமாயிரும், அப்புறம் அதுக்கப்புறம் தூங்கிட்டேன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சாப்பிட மாட்டீங்க மருந்து கூட. ஆரோக்கியமா இருந்தாதான் இன்னும் நிறைய சேவைகளும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சமுதாயத்துக்கு நம்மளால செய்ய முடியும். நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாருமே நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். எப்போதும் உங்களோட வளர்ச்சிக்கு நாங்க என்னைக்குமே துணையா இருப்போம்.
1: உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாடல், எப்பவுமே நம்ம சந்திக்கும் போது இந்த பாடல் வந்து என்னை பாட சொல்லி கேட்பீங்க, அந்த பாடல் தான் இப்ப உங்களுக்காக பாட போறேன். இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பாட்டுன்ட்டுன்னு.

0: உங்களுடைய சமூக பணிக்கான ஊக்கம் எங்க தொடங்கியது? உங்க வாழ்க்கையை முழுமையா சமூக சேவைக்கு அர்ப்பணிக்க தூண்டிய விஷயம்னா என்ன?
1: நான் என் காலகட்டத்தில் ரெண்டு மூணு நபர்கள் இருந்தாங்க, அவங்களை முழுமையா அர்ப்பணிச்சு இந்த இளைஞர் படையை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஒரு ஆளு. அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் நான் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இவ்வளோ செய்கிறாங்க, அவங்க நம்மளை வளர்த்துருக்காங்க, நம்மளும் அடுத்த காலகட்டத்தில் உள்ள பயணங்களை வளர்க்குறதுக்கு தானே நம்மளை வளர்த்தாங்க. இவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னா இந்த முகாம் 100,000 பேருக்கு சேரணும், இந்த பணிகள் போய் சேரணும், இந்த சமய கல்வி போய் சேரணும் அப்படின்றது தான் நான் இப்போதைக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன்.
0: உங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் அப்பாவிடமிருந்து நீங்கள் கற்ற மிகப்பெரிய வாழ்க்கை பாடம், அவர் கூறி எந்த வார்த்தை இன்று அப்பா இல்லாவிட்டாலும் உங்கள் நினைவில் பலமாக இருக்கு?
1: அவர் ரொம்ப பொறுமையான ஒரு மனுஷன், எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். என்னோட லைஃப்பில் கோல் செட்டிங் அவர் தான் செய்வார். எனக்கு அடுத்தது இது வேணும், எனக்கு இந்த வீடு வாங்கணும், எனக்கு இந்த காடி வாங்கணும்னு இந்த மெட்டீரியலிஸ்டிக்லாம் அவர் தான் பண்ணுவார். இப்போ அவர் தவறிட்டார், அவர் தவறிட்டிருந்து எனக்கு இந்த மெட்டீரியல் மேலாம் ஆசை போயிடுச்சு.

நான் ஒரு காலத்துல மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சிருந்தேன், அவர் தான் சொன்னார் அவர் போய் ஃப்ளையர்ல எடுத்து வந்து கொடுப்பாரு என்கிட்ட, இந்த காடி நல்லா இருக்கடா அடுத்து இந்த காடி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எனக்காக நான் வாங்கல, அவருக்காக தான் வாங்கினேன். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அது ஓட்டுநராக இருந்தாரு, அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுப்பாருன்னு எனக்கு தெரியும். அவர் சொல்லிடுவாரு, இந்த பிஎன்டபிள்யூ லோகோ ஒரு தடவை ஏசி அந்த சீன ஏசி டானியே நான் டிரைவராக இருக்கும் போது. அப்போ நான் ஒரு காலத்தில் யோசிச்சேன், ஒரு நாளைக்கு உங்களை உட்கார வச்சு நான் கூட்டி வரேன்ப்பா அந்த காடியிலன்னு. அதே மாதிரி அந்த காடி நான் வாங்கும்போது அவரால் அவர் இல்லை, ஆனால் அவரோட ஃபோட்டோ வச்சு நான் ஓட்டிட்டு போனேன். ஸோ எனக்கு அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் இன்னைக்கு இல்லாமல் போனது அவர் தான் காரணம். அவர் தான் அடுத்தடுத்து சொல்லுவார், ஏதாவது கொண்டு வந்து என்னை ப்ரூவ் பண்ணுவார், இதை செய்யணும் அதை பண்ணணும், இந்த ஃபேக்டரி வாங்கணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அவர் அவர் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் லீடராகவே இருந்திருந்தார். அவர் இறந்த பிறகு இன்னி வரைக்குமே நான் மெட்டீரியலிஸ்டிக்காக எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டேன்.

0: அதுதான் தந்தையின் அன்பும் கூட. தந்தையை ஒரு நல்ல நண்பரா நம்ம பார்க்கும் போது வாழ்க்கையில இவ்வளோ உயரலாம் அப்படின்றதுக்கு நீங்களும் மறைந்து இன்றும் உங்க நினைவுகளில் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தந்தை ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கீங்க. இதற்கிடையில உங்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கின்றது, மதம் சார்ந்து பார்க்கின்றதா, வர்த்தகம் சார்ந்து பார்க்கின்றதா, அல்லது மனித நேயத்தின் அடிப்படையில் பார்க்கின்றதா?
1: இந்த மனித நேயம், இந்த தர்மம் வந்து இதுல வெவ்வேறு அவங்களோட பார்வையை பொறுத்து இருக்குது. யாரு இதை எப்படி பாக்குறாங்க? சில பேர் அதை பக்தியா பாப்பாங்க, சில பேர் இது சேவையாவே பாக்குறாங்க. நான் வந்து இது சேவையாவும், வருகின்ற இளைஞர்களுக்கு வந்து இந்த மதம் வெறும் சாமி கும்பிடுறதில்லை, இதை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இங்கதான் அடங்கியிருக்கு. இதை நீங்க புரிஞ்சு
0: பொறுப்புணர்வு, மனித நேயம், நல்ல பண்பு, நெறிகள், இதெல்லாம் அடங்கிய இளைஞர்களை உருவாக்குறதுக்கு எது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
1: பெற்றோர்கள் தான் ரொம்ப முக்கியம். அவங்க இதை எப்படி வழிகாட்டுறாங்க, எப்படி அவங்க கொண்டு வராங்க? ஏன்னா இமீடியட் ஹீரோ வந்து அந்த பெற்றோர்கள். தயவு செய்து சமய வகுப்புக்கும் அனுப்புங்க, சமய வகுப்பு, தேவார வகுப்பும் சமய வகுப்புக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல குடும்பத்தோட கோயிலுக்கு போக முயற்சி பண்ணுங்க.
0: ஒரே ஒரு வார்த்தையில உங்களை விவரிக்கணும்னா,
1: கர்ம வீரர்.
0: உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஹீரோ யாரு?
1: எங்க அம்மா, எங்க அப்பா.
0: உங்களை அதிகம் ஊக்கப்படுத்தும் ஒரு பொன்மொழி?
1: தர்மத்தை பாதுகாக்கிறவனை தர்மம் பாதுகாக்கும்.
0: சேவையா வெற்றியா?
1: சேவை.
0: பசி?
1: இன்னொருத்தருக்கு இந்த பசி ஏற்படக்கூடாது. ஏன்னா நாங்க அதை கோத்ரூ பண்ணிருக்கோம். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம்னா அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றத நான் நினைவுட்டேன்.
0: கடன்?
1: யாரும் எடுக்காம மேல வர முடியாது, ஆனா கடனே வாழ்க்கையா இருக்க கூடாது.
0: ஒரு நாள் முழுவதும் ஓய்வு கிடைத்தா என்ன செய்வீங்க?
1: நான் நேச்சரை தேடி போவேன்.
0: இயற்கையை
1: தேடி.
0: உங்களை அதிக மகிழ்ச்சி அடைய செய்வது என்ன?
1: இயற்கையோட இருக்கிறது.
0: இந்த தலைமுறைக்கு நீங்க சொல்ல விரும்பும் ஒரு வார்த்தை?
1: நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில மேல வரீங்களோ, எந்த அளவுக்கு மேல போறீங்களோ, எவ்வளவு பெரிய படிப்பு வேணாலும் படிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், இந்த தர்மத்தையும் இந்த சமுதாயத்தையும் மறந்துடக்கூடாது, எங்களோட பெற்றோர்களையும் மறந்துடக்கூடாது. திருப்பி வந்து ஏதாவது ஒரு காரியங்களை உங்களால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு மணி நேரம் கூட செலவு பண்ணுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில சிறப்பா வருவீங்க.
0: பணம் முக்கியமா, மனித நேயம் முக்கியமா?
1: பணமும் முக்கியம், மனித நேயம் அதோட முக்கியம்.
0: அம்மா?
1: அம்மா தெய்வம்.
0: மனைவி?
1: குலதெய்வம்.
0: பிள்ளைகள்?
1: எதிர்காலம்.
0: உங்களுடைய இந்த மன்றம்?
1: என்னோட குடும்பம்.
0: உங்க வாழ்க்கைய உங்களை பத்தி மலேசிய மக்கள் நினைவு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா எதை வச்சு உங்களை நினைவு படுத்திக்கணும்?
1: இந்த சமுதாய பணி.
0: அன்சாங் ஹீரோ.
1: இந்த அன்சாங் ஹீரோ வந்து பெரும்பகுதியில இந்த சமுதாய பணியில இருக்கும்போது என்னை பத்தி பேசுறதுக்கு எங்கேயுமே வாய்ப்பும் கிடைச்சதில்லை. ரொம்ப பேருக்கு தெரியும் தெரியாது, ஏன்னா என்ன அது யார் சரி. இப்ப நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள் இருக்கு, எனக்கு ரெண்டு முகங்கள் இருக்கு. வியாபார ரீதியில உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நான் சமுதாயத்தில் இருக்கிறேன், ரொம்ப குறவான ஆளுங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ரெண்டு முகத்தையும் இன்னைக்கு வந்து நீங்க காட்டியிருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சமுதாய பணி செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு அவார்டுக்காகியோ, இல்ல எந்த ஒரு பத்திரிகையில வரணுன்றதுக்காகியோ, இல்ல எதுக்காகியுமே செய்யாம அர்ப்பணிப்புல தான் இன்னைக்கு இந்த நாட்டில் உள்ள இந்தியர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்காக மின்னல் எஃப்எம் எடுத்திருக்கிற முயற்சி வந்து மீண்டும் எனக்கு என்னமோ ஒரு உணர்வு கொடுக்கும், ஒரு புற்றுணர்வு, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். நிச்சயமா அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. மின்னல் எஃப்எம்க்கும் அவரோட தலைவர் ஐயா குமரனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான புதிய சிந்தனையில வாழ்த்திருக்கேன். உண்மையிலேயே தெரேசா அவர்களுக்கும் மகிழ்ச்சி. இவ்வளவு சிறப்பான கேள்விகள்லாம் கேட்பீங்க, நான் எதிர்பார்த்து கூட வரல. இங்க வந்துதான் இவ்வளவு கேள்விகளும் கேட்டு நானும் அதை ஸ்பான்டன்ஸ்லி பதில் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. இதே போன நிறைய அன்சாங் ஹீரோஸ் வெளியில இருக்கிறாங்க, அவங்களை நம்ம கண்டெடுக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கணும், அவங்களும் தொடர்ச்சியா அந்த சமுதாய பணியில ஈடுபடுத்திக்கணும். அவங்களை நன்றி.

0: நேர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-909-7219
1: ஆரம்பிக்கலாமா?
2: ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
1: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
2: எதுக்கு?
1: சிகமாட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
2: மொத மேப் இப்ப ரேப்.
1: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
2: இன்னுமா?
1: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
1: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
2: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
1: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
1: என்னங்க
3: நல்லா பாடுனீங்கன்னு சொல்லுங்க.
1: வாங்க
3: எங்க
1: அட கலப்படத்துக்கு தாங்க.
4: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். ஆசியானை அனைத்தையும் உள்ளடக்கிய ஆக்ககரமான மக்களின் பேரவாவை நிறைவு செய்யும் சமூகமாக வலுப்படுத்துவதில் மலேசியா தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட பங்களிப்பை வழங்கும் என பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இன்று தலைநகரில் நடைபெற்ற 39வது ஆசிய பசிபிக் வட்டமேசை கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வந்த ஆசியான் தலைமைச் செயலாளர் டாக்டர் காவ் கிம் ஹானிடம் பிரதமர் இக்கடப்பாட்டை முன்வைத்தார். உலகளாவிய நிலையில் பயங்கரவாதத்தை கையாள்வது தொடர்பில் ஐநா நடத்தும் 4வது உச்சநிலை கூட்டத்திற்கு பேராளர் குழுவை அனுப்பியுள்ளது மூலம் மலேசியா உலக அரங்கில் அதன் கடப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது. உள்துறை அமைச்சின் தற்காப்பு துணை தலைமைச் செயலாளர் டத்தோ அப்துல் ஹலீம் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான மலேசிய பேராளர் குழு அக்கூட்டத்தின் 3வது அமர்வின் போது பன்னாட்டு பயங்கரவாத அச்சுறுத்தல் வரைபடம் என்ற தலைப்பில் அதிகாரப்படி நிலைப்பாட்டை வெளியிடவுள்ளது. அரசியல் நிலைத்தன்மையை தக்கவைக்கும் அதேவேளை மடானி உருமாற்ற இலக்கு தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் நம்பிக்கை கூட்டணிக்கு ஆதரவளிக்குமாறு இந்திய சமூகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜோஹரில் சிறுபான்மை இனத்தவர்களாக உள்ள போதும் இந்திய சமூகத்தினரின் வாக்குகளால் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என PKR கட்சியின் மத்திய தலைமைத்துவமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். காசாவில் 1000 நாள்களுக்கு நீடித்த போரில் 21,000 சிறார் கொல்லப்பட்டிருக்கலாம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அனடோலு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. 800,000 அதிகமான சிறார் இடம்பெயர்ந்துள்ள வேளை 625,000 பள்ளி பருவ சிறார் 3 ஆண்டு தொடக்க கல்வி இழந்ததாக மேற்காசிய வட ஆப்பிரிக்கா கிழக்கு ஐரோப்பாவுக்கான சேஃப் த சில்ட்ரன் அமைப்பின் வட்டார இயக்குநர் கூறியுள்ளார். விளையாட்டு கார்பந்து. பிரீமியர் லீக்கில் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள வேசாமிலிருந்து போர்த்துகல் மத்திய திடல் ஆட்டக்காரர் மெத்யூஸ் பெர்னாண்டஸ் டொட்டன்ஹாம் ஹாட்ஸ்பரில் இணைந்துள்ளதாக இரு கிளப்புகளும் அறிவித்துள்ளன. 113.4 மில்லியன் டாலர் செலவில் இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டொட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் தலைமை பயிற்றுநர் ரொபேர்டோ டே செபியும் தம்முடைய இந்த முடிவுக்கு காரணம் என 21 வயது பெர்னாண்டஸ் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

0: பாட்டு கடையில நாங்க என்ன சொல்ல போறோம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நாங்க சொல்ல போறதுல, நீங்களும் சொல்ல போறதுல, மோகன் ஜோஹர் கூட இருக்கிறாரு, அவர் என்ன சொல்ல போறாருன்னு தான் நம்ம கேட்க போறோம். வணக்கம் மோகன்.
1: வணக்கம் திரேசா. வணக்கம் நேர்களே.
0: சொல்லுங்க மோகன், நீங்க சொல்ல போறது என்னன்னு கேக்குறதுக்கு நாங்க எல்லாம் ஆவலா இருக்கோம். சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்தது?
1: ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பயணமா இருந்தது. ஒரு நண்பர்கள் 12 மணி வாக்கில தான் நம்ம அங்காசாபுரில இருந்து வணக்கம் மின்னல் முடிச்சிட்டு நம்ம வந்து புறப்பட்டோம். புறப்பட்ட பிறகு நினைக்கிற ஒரு சரியா மாலை ஒரு 4 மணிக்கு மேலதான் அங்க வந்து சேர்ந்தோம். இப்ப சரியா எங்க இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஒரு 2 வார காலகட்டமா இந்த பேருங்காடிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப அதனுடைய ஒத்திகை, அதனுடைய தொடக்க கட்டம், இங்க சில ஏற்பாடுகள் இருக்கிறதுனால அறிவிப்பாளர்கள் முன்னாடி நம்ம வந்துட்டோம். சொன்ன மாதிரி இந்த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேருங்காடி லெவல் 1 இங்கதான் வந்து நம்ம இருக்கோம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்திகை அப்புறம் நிகழ்ச்சிக்கான எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கலப்படம் இசைக்கலைஞர்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் அவங்க வந்து இசைக்கருவிகள் வச்சு வாசிக்க நம்முடைய பாடகர்களை வந்து பாட போறாங்க. அதனால இன்றைக்கே நம்முடைய இசைக்கலைஞர்கள்லாம் வந்துட்டாங்க. குறிப்பா மன்மதா ஃபியூஷன் பேண்ட், அங்க இசைக்கலைஞர்கள்லாம் ஒரு 6 கலைஞர்களுக்கு மேல இங்க வந்து முதற்கட்ட அந்த ஒத்திகையெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. பாட்டு கடை அப்படின்றதுனால நம்ம இசைக்கலைஞர் ஒருத்தர் எல்லாம் மும்மரமா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. வேலை செஞ்சுலாம் போதும், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். அதாவது இந்த தப்லா இசை கலைஞர் குமரன் போட்டு காத்துட்டு இருக்காரு. குமார்ஜி, குமார்ஜி, சரி, அவரு வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. சரி, அவருக்கு என்ன பாட்டு பிடிக்கும் கேட்டிருங்க.
0: சரி
1: சரி, கேக்கலாம்.
0: வணக்கம் குமார்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம், எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம். தொந்தரவு செய்துட்டோமா உங்க வேலைக்கு மத்தியில?
2: இல்ல இல்ல, தொந்தரவு இல்ல, இது ஒரு பெரிய வாய்ப்பு தான் நினைக்கிறேன் நானு.
0: ஆமா, ஏன்னா நீங்க எல்லாமே தான் இந்த கலப்படம், அதாவது வரலாறு படைக்க போகும் கலப்படத்துக்கு வந்து உயிர் கொடுக்க போறீங்க. அந்த விரல்களுக்கு கைகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து உங்க மனசுலயும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு பாடல் கேட்கணும்னு. அதனால முதல் பாடல் உங்களுடைய விருப்ப பாடலாக தான் இன்று பாட்டு கடையிலேயே ஒழிக்க போகுது. நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கு சனிக்கிழமை வரும், அங்க வரணும், கலப்படத்தை பாக்கணும்னு. சரி, நீங்க இசை கருவிகள் எல்லாம் வாசிக்கிறதுனால சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க அந்த கலப்படத்துக்காக?
2: நிறைய 20 பாடல் கிட்ட பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். நம்மளோட பெஸ்ட் நாளைக்கு வந்து, ஐ மீன் சத்தடிய வந்து எல்லாரும் பாக்கலாம் நம்மளோட எப்படி நாங்க இசை வாசிக்கிறேன்னு.
0: ஆமா, அதாவது இந்த லைஃப் பேண்ட் சொல்லும் போது அதை கேக்குறப்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீங்க வழங்க போறீங்க, நீங்க நல்ல மாதிரி வழங்குவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு பாட்டு கடையில என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, நாங்க வழங்குறோம் உங்களுக்காக. நல்ல மாதிரி கலப்படத்தை முடிச்சு கொடுங்க. உங்களுடைய இசை கருவிகள் கிட்ட நாங்க விடுறோம் கலப்படத்தை, சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி நன்றி மோகன். ஆக இசை கலைஞர்களுடைய மோகன் ஒத்துகையில அந்த பக்கமா இருக்கிறாரு. அழைப்புக்கு வராரா இல்லையான்னு தெரியல. மோகன், இருக்கீங்களா அந்த பக்கமா?
1: இசை படைப்பு நமக்காக முதல் சொன்ன மாதிரி நேரலையா நம்ம ஒரு பாடலுக்கு வாசிச்சு இசையமைத்த பாடலை மீண்டும் இசையூட்டும் போது அது ஒரு பெரிய பொறுப்பு. ஏன்னா நம்ம சாதாரணமா பாடல் 4-5 நிமிடங்கள்ல கேட்கறோம் இல்லையா, அது நேரலையா வாசிக்கும் போது சில ஒத்திகைகள் தேவைப்படுது. அதுதான் இப்போ தற்போது நம்முடைய இசை கலைஞர்கள் செய்துகிட்டு இருக்காங்க. ஆக மீண்டும் வலியுறுத்துறோம், வரக்கூடிய சனிக்கிழமை 3 மணிக்கெல்லாம் டான் வந்துருங்க. உங்களுக்காக நம்ம கலப்படம் 2.0 உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம அறிவிப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இசை விருந்த படைக்க காத்துட்டு இருக்கோங்க.
0: கவலையை விடுங்க மோகன், எல்லாரும் காத்திருக்கிறாங்க. 3 மணி என்ன, அவங்க பாருங்க 12:00 வந்து சேர போறாங்க. நீங்க முன்கூட்டியே வந்துருங்க, சரியா? அந்த மண்டபத்துக்கு
1: கண்டிப்பா வந்துருவோம், கண்டிப்பா வந்துருவோம்.
0: சரி, இப்போ அவர் கேட்ட அந்த கேளடி கண்மணி பாடலை பாட்டு கல்வி தொடக்க பாடலாக அனுப்பி வைக்கிறோம். எல்லாரும் மிக நல்ல மாதிரி வெற்றிகரமா முடிச்சுட்டு தலைநகர் வாங்க, அந்த நாளுக்காக காத்திருக்கின்றோம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி, கண்டிப்பா வந்துருங்க.
0: மீண்டும் சந்திக்கலாம் மோகன். நன்றி,
1: மீண்டும் சந்திக்கலாம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
4: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100 9072119.
5: பாட்டுக்கடையில நாம் இணைந்திருக்கின்றோம்.
4: சொல்லுங்க குமரன், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் பாட்டுக்கடையில?
6: செந்தில் வரும் வழி, பூக்கள் அறியாதா.
4: பூக்கள் அறியாதா? நீங்க பூக்கள் அறிந்துகிட்டீங்களா இல்லையா?
6: பூக்கள் நிறைய அறிஞ்சிருக்கிறேன்.
4: என்ன
6: அந்த பாடல் வந்து? என் தங்கைக்காக, கோமா என்றவர்களுக்காக பிறந்த நாள் முன்னிட்டு நான் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்.
4: ஓ, அப்படி, அன்பு தங்கச்சிக்காகவா?
6: ஆமா.
4: சரி, தங்கச்சிக்காக பாசமலர் அண்ணன் கேக்குறீங்க. தங்கச்சி எவ்வளவு பிடிக்கும்?
6: ரொம்ப பிடிக்கும்.
4: தங்கச்சி ஏதோ நீங்க திட்டிருக்கீங்களா?
6: ஒரு அண்ணனா இருந்து எல்லாம் நம்ம கடமை இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா செய்வோம்.
4: அது கடமை கிடையாது, திட்டுறது உங்களுக்கு கடமை பாருங்க.
6: சரியா வழி நடத்தணும்ல.
4: கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஆய்வுகள் செய்யற அண்ணன் இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க. தங்கச்சிக்கு இந்த நன்னால ஏதோ ஒரு விஷயம் இன்று வானொலியில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அண்ணன்?
6: அடுத்த வருஷத்துக்குள்ள திருமணம் செஞ்சிடணும்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். பிளானிங்கும் போய்கிட்டு இருக்கு.
4: அப்படியா?
6: ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும் அவங்களுக்கு.
4: அன்பான அண்ணன் இருக்கும்போது தங்கச்சிக்கு என்ன கவலை? அடுத்த ஆண்டு இந்த நற்செய்தி எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அழைத்து எங்க கிட்ட தகவல் கொடுங்க, சரியா?
6: கண்டிப்பா.
4: சரி, இப்போ நீங்க உங்க அன்பு தங்கச்சிக்கு கேட்ட பாடலை கேட்கலாம், இணைந்திருங்க.

0: சொல்லுங்க ராஜ், என்ன பாடல் உங்களுக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு?
1: எனக்கு கல்யாண மாலையில புது புது அர்த்தங்கள், இது வந்து வைஃப் காண்டி கேக்குறேன். பாட்ட
0: மனைவி எங்க இருக்காங்க இப்போ?
1: போக்குவரத்து
0: நெரிசலா இருக்கா?
1: ஆமா.
0: ஓ சரி, அந்த நெரிசலுக்கு மத்தியில இந்த பாடல் கேட்டா ரொம்ப இனிமையா இருக்கும்ல.
1: கண்டிப்பா.
0: மனைவி கிட்ட ஏதேனும் ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: I love you always.
0: பக்கத்துல சொல்லிட்டீங்களா?
1: ஆமா.
0: அவங்க என்ன சொல்றாங்க?
1: அவங்க கண்ணு மூடிட்டு
0: உட்கார்ந்து. மனைவியின் பெயர் என்ன? பாட்டு கடையில எடுத்துக்கோங்க, பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சரியா?
1: நன்றி.
0: நன்றி.

0: ஆரம்பிக்கலாமா? சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லு.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.
3: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

கலப்படம் உங்களுக்காகவே வருகின்ற சனிக்கிழமை நடைபெற போகின்றது. நீங்க என்ன செய்யணும், ஜோஹோர் கூலாயில் இருக்கும் அந்த மண்டபத்துக்கு த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில் சனிக்கிழமை 4 உங்களுக்காக பிற்பகல் 3 மணிக்கு நேரடியாக நடைபெறவிருக்கின்றது. நம்ம உள்ளூர் கலைஞர்களோட படைப்பு, அரசாங்கத்தோட இந்த மண்ணாடி முகப்பிடங்கள், மீற்ற அவங்களுடைய முகப்பிடம் எல்லாமே உங்களுக்காகவே அங்கே காத்திருக்கின்றன. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சரியா சனிக்கிழமை அங்கே போங்க. உங்களுக்கு விளக்கங்கள் ஒரு பக்கம் வழங்கப்படும், மறுபக்கம் என்னங்க ஆடல் பாடல் கொண்டாட்டம் அனைத்துமே உங்களுக்காக அங்கு ஜோஹார் கூலாயில் காத்திருக்கின்றன. நம்முடைய மின்னல் குடும்பத்தினர் ஜோஹர் சென்றடைந்து விட்டனர். முன்னேற்பாடுகள் ஒத்திகை எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக கடைசி நிலவரங்களையும் அவ்வப்போது உங்களுக்காக அங்கிருந்து நாங்கள் இங்கே வழங்குகின்றோம். இணைந்திருங்கள். இது பாட்டு கடை. ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில சொல்லணும்னு நினைப்போம், சொல்ல மாட்டோம். அப்படியே கடைசி வரைக்கும் சொல்லாமல் கூட பலர் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னு உங்க இதயத்துக்கு தோன்றினால் சொல்லிருங்க.

0: ரகு, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: சிறைக்காலை படத்துல இருந்து சுற்றும் சுடர் விழியினு தொடங்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் வேண்டும்.
0: ஆமா, ஒரு யுத்தம் மாதிரி இருக்கும் அந்த பாடலோட மெட்டு.
1: ஆமா, படமும் நல்லா இருக்கும், பாடல்களும் சூப்பரா இருக்கும்.

0: வணக்கம், நான் சிவஞானவதி பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு?
0: ரொம்ப ஆசையா தான் இருக்கு. நான் டெய்லி ட்ரை பண்ணுவேன். இதான் மாதிரி கிடைச்சிருக்கு.
1: இதான் முதல் முறையா அழைப்பு கிடைத்ததா?
0: ஆமா, நினைக்கிற ஒரு 60 தடவை ட்ரை பண்ணிருப்பேன். இன்னைக்கு
1: அந்த விரல்கள்லாம் எப்படி இருக்கின்றன? இப்படியா கொடுமைப்படுத்துவாங்க அந்த விரல்களை? ஏன் ஏன் இப்படி பண்றீங்க நீங்க?
0: ஒரு ஆர்வம், உங்ககிட்ட பேசணும்ன்றது ஒரு ஆர்வம், பாட்டு கலையில பாட்டு கேட்கணும் ஒரு ஆர்வம்.
1: அந்த அன்பிற்கு நாங்க தலை வணங்குகின்றோம் தெய்வமே. அந்த அன்பு எங்களுக்கு பிடிச்சிருக்குதான். இருந்தாலும் விரல்கள் எல்லாம் பாவம் இல்ல, அப்படியா கொடுமைப்படுத்துவாங்க. சரி, அந்த அன்பிற்காக கேளுங்க. என்ன பாட்டு நீங்க கேட்டாலும் நாங்க கொடுக்கோம். என்ன பாட்டு?
0: ராகங்கள் 16 உருவான வரலாறு.
1: இது உண்மையிலேயே வரலாறு? உங்க விரல்கள்ட்ட கேளுங்க. 60வது முறை கிடைத்தது வரலாறு
0: தானே?
1: சரி, இன்று ஜூலை 2 பாட்டு கடையில் தீரா இசையில் உங்க பேரை பதிச்சிருக்கீங்க. அந்த வரலாறை குறிச்சு வச்சுக்கோங்க.
0: ரொம்ப நன்றி தீதா. ஸ்பெஷல் டெடிகேஷன் என்னோட பேட்ச் 87 விவேகானந்தா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து டெடிகேட் பண்றேன். இன்னொன்னு வந்து இப்ப பேட்மிண்டன் போய்கிட்டு இருக்கேன், PSBC குரூப்புக்கும் இந்த சாங் டெடிகேட் பண்றேன்.
1: நீங்க தான் அந்த புரட்சி பாரதி கண்ட பெண்மணி தானே?
0: அப்படிலாம்
1: இல்ல. அப்படிலாம் இல்ல. ஆனா மகிழ்ச்சியா இருக்கீங்களே?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
1: அதுதான் இதே மகிழ்ச்சியோட நீங்க போய் பாருங்க. பூ பந்தாட்டம் நீங்க விளையாடுங்க. எப்படி விளையாடுறீங்க மட்டும் பாருங்களேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

இன்றைக்கான தீரா இசை நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் ட்ரேசா லசரு. அடுத்த காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கிறாரு கிஷன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். மறந்துடாதீங்க, கலப்படம், மீண்டும் கலப்படம் உங்களுக்காக வருகின்ற சனிக்கிழமை ஜோஹோர் கோலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் மண்டபத்தில் லெவல் 1 நடைபெறுகின்றது. உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி இன்று அதிகாலை 3 ஸ்பெயின் அணி ஆஸ்திரேலியா அணியை சந்தித்து விளையாடுகின்றது. மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகல் குரோஷியா அணியையும் சுவிட்சர்லாந்து அல்ஜீரியா அணியையும் சந்தித்து விளையாட உள்ளன. போர்ச்சுகல் ஸ்பெயின் பலம் பொருந்திய அணிகள். கிறிஸ்டியானோ ரொனால்டோட ரசிகர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நாளை காலை 7 ஆட்டத்தை பார்க்க மறந்துடாதீங்க. 2026 உலக கிண்ணத்தை உங்களுக்காக பெருமையுடன் அதிகாரப்படியாக வழங்குகின்றது ஆர்டிஎம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். கடந்த திங்கட்கிழமை தாய்லாந்து நராத்திவாட் தபாய் பகுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் மலேசியர் இருவர் காயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து மலேசிய தாய்லாந்து எல்லை கட்டுப்பாடு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மலேசியாவிற்கு வெளியே நிகழ்ந்தாலும் இந்நாட்டின் பாதுகாப்பு உறுப்பினர் உட்பட மக்களின் பாதுகாப்புக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் என தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி கூறினார். நாட்டில் 2024 தொடங்கி கடந்த மாதம் வரை 393 கம்பிவட திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் 19,756 மீட்டர் தூரம் கொண்ட கம்பி வடங்கள் திருடப்பட்டுள்ளன. இதன் மொத்த மதிப்பு 16.3 மில்லியன் ரிங்கிட் என போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ ஹஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்தார். இதனையடுத்து அரசாங்கம் இவ்வகை குற்றங்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்களை ஆராய்ந்து வருவதாக அவர் சொன்னார். அரசாங்கம் வியூக இணைய பயன்பாடு, குறிப்பாக தனிநபர் வலையமைப்பு VPN, மூன்றாம் தரப்பு அடையாள பயன்பாடு உள்ளிட்ட கூறுகளை களையும் முயற்சியை தீவிரப்படுத்தியுள்ளதாக உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அனுவார் நசாரா தெரிவித்தார். சமூக வலைதள பயன்பாட்டுக்கான வயது வரம்பை கட்டுப்படுத்தும் செயலாக்க நடவடிக்கைக்காக மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் காவல்துறை, மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் மேற்கொள்ளப்பட உள்ளது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை மீண்டும் உயர் நடுத்தர வருமான நாடாக உலக பொருளகத்தால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. வலுவான தொழில்துறை உற்பத்தி, நிதி சேவைகள், சுற்றுலா ஆகியவை அந்நாட்டின் பொருளாதாரம் மீட்சியுற ஆதரவளித்துள்ளன. 2025 இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% உயர்ந்ததாக உலக பொருளகம் தெரிவித்துள்ளது. உலக பொருளகம் ஆண்டுதோறும் ஜூலை 1 நாடுகளின் வருமான நிலையை அறிவிப்பது வழக்கம். இந்தியாவும் ஜப்பானும் அவற்றின் முக்கிய கனிமங்களின் விநியோக தொடரை உந்தச் செய்ய அணுக்கமாக ஒத்துழைக்க இணக்கம் கண்டுள்ளன. அதன் முதன்மை ஏற்றுமதியாளர் சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் அந்த இரு ஆசிய நாடுகளும் இந்த முடிவை எட்டியுள்ளன. புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது ஜப்பானிய சகா சனே தகாச்சி உடனான சந்திப்புக்கு பின் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உட்பட ஜப்பானும் இந்தியாவும் குவாட் பாதுகாப்பு கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சி வந்த பக்கமா கிஷனோட பேசிட்டு இருக்கேங்க. இந்த நேரம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு பயணத்துல இருப்பீங்க. ஏன்னா நெரிசல்ல சிக்கி தவிச்சு வீட்டுக்கு போனோம் இல்லையா. இப்போதைக்கு நீங்க வெளியில அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இந்த பக்கமா மின்னலஃபம்ல பாடல்களை ரசிச்சுட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து அடுத்த 4 மணி நேரத்திற்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்க அள்ளி அள்ளி வழங்குறதுக்கு ரொம்ப தயாராக காத்துட்டு இருக்கோம். அடுத்த 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை கேட்கலாம். பிறகு 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நீங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்கலாங்க. 11 மணிக்கு பிறகு பழம் பாடல்களை கேட்கணும் அப்படின்னா தாராளமா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. அதையும் வழங்குறதுக்கு உங்களுக்காக நாங்க தயாரா இருக்கோம். இப்போ இந்த பாடல் உதித் நாராயணன் சுஜாதா கொண்டு வராங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்கன்னு பாருங்க.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம் குரல் அந்த பாடல் நம்ம கொண்டு வந்துருந்தோங்க. சரி, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தெலுங்கு பாடல்கள் இன்பெற்று இருக்கு. நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நீங்கள் பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். இதற்கிடையில் இந்த வாரம் சனிக்கிழமை என்ன இருக்கு? மீண்டும் கலப்படும் ஜோஹோர் நேர்களை உங்களை சந்திக்க நாங்கள் வரப்போகிறோம். ஜூலை 4 தேதி இந்த வாரம் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜோஹோர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் அங்கே இருக்கு இல்லையா, அது வந்து லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கலப்படும் நிகழ்ச்சி அங்கே தாங்க நடக்க போகுது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டு கலைஞர்களின் இசை கொண்டாட்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்க? கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, இவங்க மட்டும் இல்லைங்க, நம்ம நண்டு ரமேஷ், ஷானும் அங்கே வரப்போகிறாங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, உங்களுடைய திறமையும் நீங்கள் அங்கே காட்டலாம். உங்களுக்கு எதுவும் தனித்திறமை இருக்கா? அங்கே வாங்க, ஒரு மேடை உங்களுக்காக காத்துட்ருக்கு. குடும்பத்தோட நம்ம கலப்படம் நிகழ்ச்சிக்கு வந்துருங்க.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மினலகமின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்து

ஹரிஹரன் நந்திதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இரும்பு தோட்டம் நம்ம உள்ளூர் திரைப்படங்க. இது சாதாரண திரைப்படம் இல்லைங்க, உண்மை நீதி மர்மம் மனித உணர்வுகளை இணைக்கும் ஒரு தீவிரமான திரைப்பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 23 நாள் திரையரங்குகளை வந்து இந்த திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது. இந்த திரைப்பட குழுவினர் கூலாயில் நடக்க போகிற கலப்படம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வரப்போறாங்க. யாரெல்லாம் நீங்க அங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது? லோகவர்மன், சமேஷன் மணிமாறன், ஜெகன் ஜான் பீட்டர் இவங்க எல்லாருமே கூலாய் த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில் சனிக்கிழமை 4 பிற்பகல் 3 பிறகு நேரடியா நேயர்களை சந்திக்க வரப்போறாங்க. மறக்காம மின்னலோடு மலேசிய கலைஞர்கள் உள்ளூர் படைப்புகளுக்கு நீங்க ஆதரவளிக்க போறீங்க, அங்க வரப்போறீங்க, உங்களை நாங்க அங்க சந்திக்கிறோம்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடியும் வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
1: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
2: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
3: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
4: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
2: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
5: அப்படின்னா அது என்ன?

அந்த தேவதை வேற எங்கேயுமே இல்லைங்க, உங்க பக்கத்துல தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் என்னதான் பரபரப்பான வேலைகள் இருந்தாலுமே அதற்கு மத்தியிலையும் அவங்கள கொண்டாடிட்டு இருக்கீங்களா, உங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அந்த பாடல் உங்களுக்காக தான். சரி, ஜோஹர் கூலாயில ஜூலை 4 சனிக்கிழமை கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது இல்லையா. நீங்கள் எதிர்பார்த்த தருணம், எல்லாருமே கண்டிப்பா அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. அதே வேலை பாத்தீங்கன்னா மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காகவே அங்க இருக்குங்க. ரொம்ப பயனுள்ள விஷயங்களா உங்களுக்கு அங்க காத்துட்டு இருக்கு. மடானி அரசாங்கத்தின் உதவிகளுக்கான அணுகுமுறைகளையும் சேவை விவரங்களையுமே நீங்க வந்து அங்க பெற முடியும். அது மட்டும் இல்லாம நாடி மடானி தேசிய தகவல் பரவலாக்க மையம் சமூகத்துக்கு வலுவூட்டுது இல்லையா, அரசு தகவல்களை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு சேர்க்குது. ஒரு சட்டமன்றம் ஒரு நாடி என்ற இயக்கத்தில் நீங்களும் வந்து பங்கு பெறலாம். மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா இருக்கு இல்லையா, மித்ரா முகப்பும் உங்களுக்காகவே அங்க தயாரா இருக்க போகுது. உயர்வு மடானி, கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இப்படி மித்ராவின் பல திட்டங்கள் குறித்தும் நீங்க அங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியாகவே அதிகாரிகள்ட்ட நீங்க வந்து விளக்கம் பெற முடியும். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்குன்னா, இது குறித்த கேள்விகள் இருக்குன்னா அங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்காக அங்க பதில் சொல்ல அவங்க காத்துட்டு இருக்காங்க. பொழுதுபோக்கு ஒரு புறம் இருக்குங்க, மடானி அரசின் சேவை விவரங்கள் மறுபுறம் இருக்கு. கூலாயில நீங்க அங்க வந்தீங்கன்னா எல்லோருமே சந்திக்கலாம். இப்போ அடுத்த பாடல் சங்கர் மாதேவன் கொண்டு வர்றாரு, கேட்கலாம்.

0: உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா தொடர்பு எண்கள் 3 8 8 8 6 6 2 2 1 அல்லது 3 8 8 8 6 6 1 9 6 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 முதல் மாலை 5 மணி வரை அரசு அலுவலக ஓய்வு நேரம் பின்பற்றப்படுகிறது. மேலதிக தகவலுக்கு www.mitra.gov.my.
0: உங்களுக்காக
2: வணக்கம், நான் பாடகர் கார்த்திகன் வாசு.

இந்த மாதிரி பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி July 3 மணி அளவில் Day 1 The Commune Lifestyle Mall கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் FM-ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சிகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்த திங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
2: நீங்க
0: பாருங்க.
2: என்னங்க
0: நல்லா பாருங்க. வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: அனைத்தும் உள்ளடங்கிய ஆசியானை உருவாக்குவதில் மலேசியா பங்களிக்கும். திறன் மேம்பாட்டு நிதி கழகம் பிடிபிகே கடனுதவியை மானியமாக மாற்ற மனிதவள அமைச்சு திட்டம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஆசியானை அனைத்தும் உள்ளடக்கிய ஆககரமான மக்களின் பேரவாவை நிறைவு செய்யும் சமூகமாக வலுப்படுத்துவதில் மலேசியா தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட பங்களிப்பை வழங்கும் என பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இன்று தலைநகரில் நடைபெற்ற 39வது ஆசிய பசிபிக் வட்டமேசை கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வந்த ஆசியான் தலைமைச் செயலாளர் டாக்டர் காவ் கிம் ஹானிடம் பிரதமர் இக்கடப்பாட்டை முன்வைத்தார். அச்சந்திப்பின் போது தலைவர்கள் பல்வேறு வட்டார விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதோடு சவால் மிக்கதாக மாறும் வட்டார அரசியலையும் பொருளாதார சூழலையும் எதிர்கொள்ளும் அணுகுமுறைகள் குறித்தும் விவாதித்ததாக நிதி அமைச்சருமான அவர் கூறினார். திறன் மேம்பாட்டு நிதி கழகம் பிடிபிகே கடனுதவியை மானிய வடிவத்திற்கு மாற்ற மனிதவள அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இந்த பரிந்துரையை பரிசீலிப்பதற்காக அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரி ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். பிடிபிகே கடன் பெற்றவர்களுள் சிலர் நுட்ப திறன் பயிற்சி மேற்கொள்கின்றனர். இதனால் வேலையை கைவிடுவோரின் வருமானம் பாதிக்கப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய திவெட் பயிற்றுவிப்பாளர் 2026 அங்கீகரிக்கப்பட்ட மைய மேலாளர் மாநாட்டை தொடக்கி வைத்து அவர் ஊடகங்களிடம் பேசினார். உயர்தர முதலீட்டை ஈர்க்கவும் வட்டார புத்தாக்க தளமாக நாடு முன்னேறவும் திறன் இடைவெளியை தவிர்க்கவும் டிபேட் முக்கிய பங்காற்றுகிறது என அமைச்சர் கூறினார். முறையற்ற வணிக கூட்டணியை வெற்றிகரமாக அம்பலப்படுத்தும் தரப்புக்கு சன்மானம் வழங்குவது உள்ளிட்ட தீவிரமான விசாரணை அணுகுமுறைகளுடன் மலேசிய போட்டித்தன்மை ஆணையம் மைசிசி மேம்படுத்தப்பட உள்ளது. திருத்தம் செய்யப்பட்ட 2026 போட்டித்தன்மை சட்ட வரைவின் 64B உட்பிரிவில் இந்த நடவடிக்கை இணைக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். போட்டித்தன்மைக்கு எதிரான போக்கிற்கு தொடர்பிலான உண்மையான தகவலை வழங்க அதிகமானோர் முன்வருவதை ஊக்குவிக்க இந்த புதிய முயற்சி பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் 2024 ஆண்டு தொடங்கி கடந்த மாதம் வரை 393 கம்பிவட திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த காலகட்டத்தில் 19756 மீட்டர் தூரம் கொண்ட கம்பிவடங்கள் திருடப்பட்டுள்ளன. இதன் மொத்த மதிப்பு 16.3 மில்லியன் ரிங்கிட் என போக்குவரத்து துறை அமைச்சர் டத்து ஹஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்தார். இதனையடுத்து அரசாங்கம் இவ்வகை குற்றங்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்களை ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். இதன் வழி ரயில் சொத்துகள் மீதான அத்துமீறல், சேதம் விளைவித்தல், திருட்டு உள்ளிட்ட குற்றங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை விதிக்கப்படும். இச்சட்ட திருத்தம் இவ்வாண்டு இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். தாய்லாந்து நராதிவாட் தபாய் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் மலேசியர் இருவர் காயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து மலேசியா தாய்லாந்து எல்லை கட்டுப்பாடு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மலேசியாவிற்கு வெளியே நிகழ்ந்தாலும் இந்நாட்டின் பாதுகாப்பு உறுப்பினர் உட்பட மக்களின் பாதுகாப்புக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் என தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி கூறினார். இவ்விவகாரம் தொடர்பில் தாய்லாந்து இராணுவத்துடன் தொடர்ந்து பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். உலகளவில் பயங்கரவாதத்தை கையாள்வது தொடர்பில் ஐநா நடத்தும் 4 உச்சநிலை கூட்டத்திற்கு பேராளர் குழுவை அனுப்பியுள்ளதாக மூலம் மலேசியா உலகரங்கில் அதன் கடப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது. உள்துறை அமைச்சின் தற்காப்பு துணை தலைமைச் செயலாளர் டத்தோ அப்துல் ஹலீம் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான மலேசிய பேராளர் குழு அக்கூட்டத்தின் 3 அமர்வின் போது பன்னாட்டு பயங்கரவாத அச்சுறுத்தல் வரைபடம் என்ற தலைப்பில் அதிகாரப்படி நிலைப்பாட்டை வெளியிட உள்ளது. மேலும் டத்தோ அப்துல் ஹலீம் தற்கால பயங்கரவாத அச்சுறுத்தல் தொடர்பான மலேசியாவின் வியூக கருத்துக்களை முன்வைக்க உள்ளார். 16வது ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் பலம் மட்டும் வெற்றியை உறுதி செய்வதற்கான அளவுகோலாக பார்க்க முடியாது என மலாயா பல்கலைக்கழக நிர்வாக அரசியல் ஆய்வுத்துறையின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் முகமது தௌஃபிக் யாக்கூப் தெரிவித்துள்ளார். மாறாக வாக்காளர்களின் மதிப்பீட்டில் வேட்பாளர்களின் நம்பகத்தன்மையும் தனிப்பட்ட குணநலன்களும் முதன்மையாக பார்க்கப்படும் என்றார் அவர். கட்சிகள் அவற்றின் ஆற்றலை நிரூபிக்க வேட்பாளரை அணுகும் ஒவ்வொரு செயலும் அவசியமாக உள்ளது. மேலும் வேட்பாளரின் சேவை, தொகுதியில் நிலவும் சிக்கல் தொடர்பான புரிதல், தொடர்பாற்றல் ஆகியவையும் வாக்காளர் தங்களது முடிவை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
0: பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் தாய்லாந்து மன்னர் முன்னிலையில் மண்டியிட்டதாக இணையத்தில் பகிரப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு உருவாக்கத்திலான படத்தை தாய்லாந்து வெளியுறவு அமைச்சு மறுத்துள்ளது. முன்னதாக இவ்வார தொடக்கத்தில் தாய்லாந்து மன்னர் மகா வஜிராலங்கனும் ராணியார் சுதிடாவும் பிரான்சுக்கு முதல் அதிகாரப்படி பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். இரு நாடுகளுக்கும் இடையேயான அரசதந்திர உறவு தோன்றி 170 ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. பிரான்ஸ் அதிபர் மாளிகையில் நடைபெற்ற விருந்து உபசரிப்பில் மக்ரோன் கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜன் ஆஃப் ஹானர் என்னும் பிரான்சின் உயரிய விருதை அவர்களுக்கு வழங்கினார். அந்த விருதை வழங்கும் போது மக்ரோன் மண்டியிட்டதாக சமூக ஊடகத்தில் படங்கள் பகிரப்பட்டுள்ளன. இந்தியாவும் ஜப்பானும் அவற்றின் முக்கியமான கனிமங்களின் விநியோக தொடரை உந்தச் செய்ய அணுக்கமாக ஒத்துழைக்க இணக்கம் கண்டுள்ளன. அதன் முதன்மை ஏற்றுமதியாளர் சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் அந்த இரு ஆசிய நாடுகளும் இந்த முடிவை எட்டியுள்ளன. புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது ஜப்பானிய சகா சனே தகாய்ச்சி உடனான சந்திப்புக்கு பின் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உட்பட ஜப்பானும் இந்தியாவும் குவாட் பாதுகாப்பு கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ளன. இந்திய பெருங்கடலிலும் ஆசிய பசிபிக் வட்டாரத்திலும் விரிவடைந்துள்ள சீனாவின் ஆதிக்கத்திற்கு எதிரான வலுவான கூட்டாக இது பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவுக்கான ஹாங்காங்கின் கதே பசிபிக் விமானம் வியாழக்கிழமை தொடங்கி மீண்டும் பறக்கவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் பலனளிப்பதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தியுள்ளதை தொடர்ந்து இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பிப்ரவரியில் மோதல் தொடங்கிய பின் கதே துபாய்க்கும் ரியாத்துக்குமான அதன் சேவையை ரத்து செய்தது. இதனிடையே வியாழக்கிழமை துபாய்க்கான பயணிகள் விமான சேவை மீண்டும் தொடங்குகிறது. செப்டம்பர் முதலாம் நாள் தொடங்கி ரியாட்டுக்கான பயண சேவை வாரத்தில் 4 முறை மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் இவ்வாண்டில் இதுவரை 800க்கும் மேற்பட்ட வெப்பத்திற்கு தொடர்புடைய உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் இது கடுமையான வெப்ப அலையின் போது பதிவான எண்ணிக்கையை உட்படுத்தவில்லை என அந்நாட்டின் ராபர்ட் காச் நோய் கட்டுப்பாட்டு தடுப்புக் கழகம் தெரிவித்துள்ளது. ஜூன் 21 வரை 85 அல்லது அதற்கும் மேற்பட்ட ஏறக்குறைய 500 பேர் உயிரிழந்தனர். நிறைவாக உலக கிண்ண கார்பந்து. 32 அணிகள் சுற்று நடைபெறும் நிலையில் நாளை மேலும் 6 அணிகள் களம் காண்கின்றன. பின்னிரவு 3 மணிக்கு ஸ்பெயினும் ஆஸ்திரியாவும் சந்திக்கும் வேளை காலை 7 மணிக்கு போர்த்துகலும் குரோஷியாவும் பொருதுகின்றன. தொடர்ந்து காலை 11 மணிக்கு சுவிட்சர்லாந்தும் அல்ஜீரியாவும் சந்திக்கின்றன. அனைத்தையும் உள்ளடங்கிய ஆசியானை உருவாக்குவதில் மலேசியா பங்களிக்கும். திறன் மேம்பாட்டு நிதி கழகம் PTPK கடனுதவியை மானியமாக மாற்ற மனிதவள அமைச்சு திட்டம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2010 இன்றைய நாளில் நாட்டின் இரண்டாவது நீர்மூழ்கி கப்பல் KD துன்ரசா மாலை 4:40 லுமுட் அரச மலேசிய கடற்படை தளத்தை வந்தடைந்தது. பேரா ஆட்சியாளர் சுல்தான் அஸ்லான் முஹிபுதீன் ஷா KD துன்ரசாக்கை வரவேற்றார். முன்னதாக ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஸ் ஷா லங்காவி கடற்பகுதியில் இருந்து லுமுட் கடற்படை தளம் வரை அந்த நீர்மூழ்கியின் பயணத்தில் இணைந்து அதன் ஆற்றல் சோதனையிலும் பங்கேற்றார். பிரான்சின் டோலோன் நகரில் இருந்து புறப்பட்ட KD துன்ரசா 64 பயணம் மேற்கொண்டு தேவையான பொருள்களை பெற்றுக் கொள்ள 4 துறைமுகங்களில் இடை நின்றது. லுமோட் கடற்படை துறையை அணுகிய போது அரச மலேசிய கடற்படையின் பாய்மர படகு மன்றத்தை சேர்ந்த 14 பாய்மர படகுகள் நீர்மூழ்கி கப்பலை வரவேற்றன. துன் ரசா என்ற பெயர் மலேசியாவின் இரண்டாவது பிரதமர் துன் அப்துல் ரசா அவர்களின் சேவையை போற்றும் வகையில் சூட்டப்பட்டது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது ஹசன் அஸ்-ஸாதிகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறின் ஆரம்ப கட்டங்களான உலக படைப்பு, மனிதனுடைய தோற்றம், ஜின் வர்க்கத்தினுடைய தோற்றம், இது மாதிரியான செய்திகளை வரிசையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நபி ஆதம் அவர்களை படைத்த அந்த சம்பவத்தை தான் ஏறத்தாழ ஒரு சில வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்பான நேயர் பெருமக்களே, நபி அவர்களினுடைய உருவத்திலே ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய உயிர் ஊதப்பட்டு தலையிலிருந்து ஒவ்வொரு இடமாக முழு உடம்புலையும் ரூஹ் புகுந்து முழு உடலும் இரத்தமும் சதையும் நரம்புமாக எலும்புமாக ஒரு மனித உருவாக உருவெடுக்கிறாங்க. மண்ணாக ஒரு உருவமாக இருந்த அந்த இடத்துல அல்லாஹ் ரூஹை உள்ள செலுத்துவதின் மூலமாக இரத்தம் சதை நரம்பு போன்ற நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு மனித உருவமாக நபி ஆதம் அவர்கள் உருவாகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித உடல்ல மண்ணிலிருந்து அல்லாஹ் படைச்சிருக்கான். மண் காற்று நீர் நெருப்பு என்று அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த அனைத்து படைப்புகளினுடைய ஒன்று சேர்த்த கலவையாகத்தான் இந்த மனித உடலை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த உடலிலே தசை எலும்பு இரத்தம் தோல் நரம்பு இரத்தக்குழாய் இவைகளையெல்லாம் அல்லாஹ் படைத்து இந்த நரம்புகளை அது செல்லும் இடங்களிலெல்லாம் உணர்வுகளையும் ரூஹ் என்ற அந்த ஆன்மாவை இதயத்திலையும் உணர்ச்சியை உடல் முழுக்கவும் உணர்வுகளையும் அறிவையும் அந்த மனிதனுடைய மூளையிலையும் அல்லாஹ் அமைத்து இந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அந்த ரூஹையும் முழு தசை எலும்பு இரத்தம் தோல் நரம்பு இரத்தக்குழாய் இவைகள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அறிவுக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த அறிவை மூளையில வைக்கிறான். அதனாலதான் நம்ம உடம்பினுடைய எல்லா பகுதிகளும் அதனுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் அதனுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் எல்லாம் அந்த மூளையிலிருந்துதான் அதுக்கு ஒவ்வொரு கட்டளைகளும் வருது. கையில தீ சுற்றுச்சு, தீ பட்டதோட டக்குன்னு கையை நம்ம எடுக்கிறோம், உடனே நம்ம கைய பின்னால எடுத்துக்கிறோம். எப்படி? மூளையிலே அறிவு சொல்கிறது இது சுடுகிறது, உன் விரலை எடுத்துக்கொள் என்பதாக. உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியது அறிவு. சிந்தனைகள் ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில் மட்டுமல்ல அவனுடைய உடம்புலையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அவனுடைய எலும்பு, அவனுடைய இரத்தம், அவனுடைய தோல், நரம்பு, இரத்தக்குழாய் இது எல்லாமே நம்முடைய அறிவு நிர்வகிக்கின்றது. நம்முடைய உடம்பினுடைய ஒவ்வொரு அவயங்களையும் இந்த மூலைதான் நிர்வகிக்கின்றது. மூளை அறிவால் இயங்குகின்றது என்ற இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த உடம்பை படைச்சான். அறிவை மூளையில வச்சான், உணர்வுகளையும் மூளையில வச்சான், உணர்ச்சிகளை உடலினுடைய எல்லா இடத்திலையும் வச்சான், ஆன்மா என்று சொல்லப்படக்கூடிய ரூஹ இதயத்துல வச்சான். இதை எல்லாத்தையும் அதிகாரம் செலுத்தக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை அறிவுக்கு கொடுத்திருக்கிறான். உடலும் மனதும் செயலும் ஆரோக்கியமும் சரியாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு மனிதனுடைய அறிவு சரியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அழகான படைப்பை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான் மனுஷன். அன்பான நேயர் பெருமக்களே, ஆதம் நபி படைக்கப்படுறாங்க, இந்த முறையில படைக்கப்படுறாங்க. மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்வதென்றால் நிறைய சொல்லலாம். மனிதனுடைய படைப்பு ஒரு சிறந்த படைப்பு, மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய முறை மிக சிறந்த முறை என்பதையெல்லாம் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய இடங்களிலே பார்க்கலாம். நாமும் நம்முடைய படைப்பை பார்த்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கை கால் நம்முடைய செயல்பாடுகள் ஆரோக்கியங்களை பார்த்து அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்ப ஆதம் நபி படைக்கப்படுறாங்க. படைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் ஆதம் நபி அவர்களுடைய முதுகுல அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா படைப்புகளையும் ஆதம் நபிக்கு பிறகு பிறக்கப் போகின்ற இறுதி நாளினுடைய கடைசி குழந்தை வரை இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் ஆதம் நபியோட முதுகுல வைக்கிறான். அப்போ நடந்த நிகழ்ச்சி என்ன? அவர்களுடைய முதுக அல்லாஹ் வருடுகிறான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் நபிட்ட கேட்கிறான், ஆதமே இரண்டு விஷயங்களை காமிச்சு அல்லாஹ் கேட்கிறான், இந்த ரெண்டுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க என்பதாக, முதல்ல எதை நீங்க பார்க்கணும்னு விரும்புவீங்க என்பதாக. ஆதம் நபி அதுல வெள்ளி போல பல பலண்டு இருக்கக்கூடிய அத வலதுகரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதிலிருந்து ஒரு எறும்ப உட சின்ன அளவுல ஒரு படைப்பாக அவர்களுக்கு நபி ஆதம் அவர்களுக்கு பிறகு பிறக்கப் போகின்ற எல்லா நல்லடியார்களுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் அங்க காமிக்கிறான். ஆதம் நபிக்கு பின்னால மறுமை நாள் வரைக்கும் வரப்போற எல்லா நல்ல மக்கள், நபிமார்கள், நல்லோர்கள், முத்தகீன்கள், இறைபக்தியாளர்கள் எல்லாருடைய ரூஹையும் ஒரு எறும்பை விட ஒரு சின்ன அளவுலான உயிரினமாக அல்லாஹ் உங்களுக்கு காமிக்கிறான். பிறகு இடது பக்கத்து உள்ளத அல்லாஹ் காமிக்கிறான் கருமையாக, அதே போல சிறிய உருவமாக அல்லாஹ் காமிக்கிறான். அவை ஆதம் நபிக்கு பிறகு இறுதி நாள் வரை வரப்போகக்கூடிய அனைத்து இறை மறுப்பாளர்கள், பாவிகள், இறைவனுடைய கட்டளைகளை மீறி இறை மறுத்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்களையும் காமிக்கிறான், கருத்து காணப்படுகிறார்கள். இந்த பிரகாசம் கொண்ட படைப்பினங்களும் நிறைய இருக்கு. நபி அவர்களுக்கு அல்லாஹ் காமிக்கும் பொழுது அதிகப்படியான கோடானு கோடி அளவு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இந்த பக்கமும் இருக்கிறாங்க, இந்த பக்கமும் இருக்கிறாங்க. நபி அவர்கள் இதை பார்க்கறாங்க. அல்லாஹ் சொல்றான், இவர்கள் இந்த வலது பக்கம் இருக்கக்கூடியவங்க நல்லவங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போவாங்கன்னா சொர்க்கத்துக்கு போற மாதிரி உள்ள செயலை மட்டும்தான் இவங்க செய்வாங்க. நரகத்துக்கு போற மாதிரி உள்ள செயல் செஞ்சாலும் அதுல இருந்து திரும்பி சொர்க்கத்துக்கு போற மாதிரி உள்ள செயல்களை செய்வாங்க இவங்க. இடப்பக்கம் இருக்கக்கூடிய இவர்கள் நரகத்துக்கு போகக்கூடிய செயல்களை செய்வாங்க. அப்படி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய செயல்களை செஞ்சிட்டாலும் பிறகும் அவர்கள் நரகத்திற்கு செய்யக்கூடிய செயல்களிலேயே அவர்கள் வாழ்க்கை முடித்துக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரையும் காமிக்கிறான். ஆதம் நபி கேட்கிறாங்க, இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்தா உலகமே பத்தாதே இரட்சகனே. ஏன்னா ஆதம் நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்பத்திலேயே அனைத்து செய்திகளையும் கொடுத்தறான். அவர்கள் படைக்கப்பட்டதுக்கு பின்னாடி எல்லா விதமான தகவல்களையும் நபி ஆதம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துறான். இப்ப அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அல்லாஹ் காண்பிக்கக்கூடிய வலது பக்கம் இருக்கக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தையும் பாக்குறாங்க, கோடானு கோடி மக்கள். இடது பக்கம் இருக்கக்கூடிய கெட்டவர்களுடைய கூட்டத்தையும் பாக்குறாங்க, கோடானு கோடி மக்கள். இவர்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்க முடியாதே அப்படின்ற அந்த சிந்தனை வந்ததோட அல்லாஹ்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், இவங்க எல்லாரும் எப்படி ஒரே நேரத்துல பூமியில இருப்பாங்க? ஏன்னா அல்லாஹ் அவங்கள்ட்ட காமிச்சது அவங்கள இருந்து ஆரம்பிச்சு இறுதி நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களையும், கோடானு கோடி மக்கள். இப்ப நாம் வாழக்கூடிய இந்த நேரத்துல நம்மை சுற்றி வாழக்கூடிய உசுரோட இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிட்டோம் சொன்னா 7 பில்லியன்ல இருந்து, அதாவது 700 கோடியிலிருந்து 800 கோடி மக்கள் தான் இருப்பாங்க. ஆனா இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கோடி மக்கள் இறந்திருப்பாங்க, அதுக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கோடி மக்கள் இறந்திருப்பாங்க, இதையெல்லாம் கணக்கு போட்டு போனா பல 1000 கோடி மக்கள். இவர்கள் எல்லாத்தையும் நபி ஆதத்திட்ட அல்லாஹ் காமிக்கிறான், நல்லவர்களையும் தீவரிகளையும் பிரிச்சு காமிக்கிறான். இதை பார்த்துட்டு கேக்குறாங்க, இவங்க எல்லாரும் எப்படி ஒரே நேரத்துல பூமியில இருப்பாங்கண்டே? அப்ப அல்லாஹ் சொல்றான், இவர்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல பூமியில இருக்க மாட்டாங்க. இவர்களில் சிலரை அவர்களின் தந்தையரின் முதுகந்தண்டிலும், மேலும் சிலரை அவர்களுடைய அன்னையரனுடைய கருப்பையிலும், மேலும் சிலரை பூமியின் மீதும், மேலும் சிலரை பூமிக்கு அடியிலும் வைத்திருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது இந்த உசுறு எல்லாம் ஒரே நேரத்துல இப்ப இருக்காது, ஒவ்வொரு நேரத்துக்கும் சில இது பூமியிலிருந்து வெளியாகும், சில இது தந்தையினுடைய முதுகந்தண்டிலிருந்து வெளியாகும், சில நேரத்துல தாயினுடைய கருப்பு பையில இருக்கும் என்பதாக ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு உயிரினத்திற்கும், ஒவ்வொரு இந்த மனிதனுக்கும் ஒரு நேரம் இருக்கு அவங்க பிறப்பாங்க, ஒரு நேரம் இருக்கு அவங்க இறந்து போயிருவாங்க. ஆக இவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல இருக்க மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த நேரத்துல மலாயக்கத்துமார்கள் அல்லாஹ்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், இவங்க எல்லாத்துக்கும் ஆரம்பமும் வச்சிருக்க அது சரி, ஆனா இறப்புண்டு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறையே, இறந்து போயிருவாங்களே. ஒரு தந்தையினுடைய கண் முன்னாலேயே பிள்ளை இறப்பதும், அல்லது ஒரு பிள்ளையினுடைய கண் முன்னாலேயே ஒரு தந்தை இறப்பதும் இவங்களுக்கு ஒரு கவலையை கொடுக்குமா இல்லையா? இவர்களுக்கு இறப்பு என்ற ஒரு வித ஏற்படுத்தி இருக்கியே, இவர்களுக்கு இந்த நிலைமையை நீ கொடுத்தீனா மகிழ்ச்சி என்ற ஒரு மனோநிலை அவர்களுக்கு வாழ்க்கை முழுக்க இருக்காதே என்பதாக மலாயக்கத்துமார்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இறப்புன்னு நீ வச்சிருந்தீன்னு சொன்னா அப்ப இவங்க சந்தோஷமா எப்ப இருப்பாங்க? இறப்புண்டு நடக்க போகுதுன்னு நினைச்சு பார்த்து கவலையால இருப்பாங்க என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், நான் அவர்களுக்கு மேலெண்ணத்தை ஏற்படுத்தி விடுவேன். மேலெண்ணம்டா என்ன? நாளைக்கு நடக்கிறது, அந்த ஆசை, இந்த ஆசை, இப்படி வாழணும், அப்படி வாழணும் என்பது போல ஒரு மனிதனுடைய ஆசைகள், பேராசைகள், மேலெண்ணங்கள், அப்படியே இதை நினைச்சுக்கிட்டே ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருப்பான். அதனால உண்மையான இறப்பு என்ற சிந்தனை அவன் அதிகமான நேரத்துல மறந்து போயிருவான் என்பதாக அல்லாஹ் மலாயக்கத்துமார்களுக்கு பதில் சொல்றான். மலாயக்கத்துமார்கள் கேக்குறாங்க, இறப்புன்னு ஒன்னு வச்சிருக்கனால இவன் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு அல்லாஹ் பதில் சொல்றான். இறப்பு என்பதை இவன் மறந்துருவான். மறக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், மற்ற விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இறப்பு என்ற உண்மையை மறந்து விடுவான் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கூறுகின்றான். பிறகு ஆதம் நபி ஒரு கேள்வி கேட்கறாங்க, யா அல்லாஹ், நீ படைச்சிருக்க இந்த படைப்புல சில பேர் வெள்ளையா இருக்கிறாங்க, சில பேர் கருப்பா இருக்கிறாங்க, சில பேர் உயரமாக இருக்கிறாங்க, சில பேர் குள்ளமா இருக்கிறாங்க, சில பேர் தடிமனுடன் இருக்கிறார்கள், சிலர் ஒல்லியாக இருக்கிறார்கள். சிலர் அழகாக இருக்கின்றார்கள், சிலர் அருவறுப்பாக இருக்கிறார்கள். சிலருக்கு ஆரோக்கியமா நீ காமிச்சிருக்க, சிலருக்கு நோயா காமிச்சிருக்க. அப்போ இவங்க எல்லாரையும் என்னை போலவே ஒரே மாதிரியாக படைத்திருக்கின்றாமே, ஒரே மாதிரியை போல எல்லோரையும் உருவாக்கி இருக்கலாமே என்பதாக அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இவர்களை இப்படி சிவப்பு கருப்பாக தடிமண் ஒல்லியாக ஆரோக்கியம் நோயாக பல நிலைமைகளை படைச்சதுக்கு காரணமே ஒருவர் மற்றவரை பார்த்து அவரிடம் இருக்கக்கூடிய குறைகள் தன்னிடம் இல்லையே என்ற சிந்தனை ஏற்பட்டு எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை படைச்சிருக்கேன். எல்லாவற்றையும் எல்லோருக்கும் கொடுத்திருந்தால் அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்று பிறரிடம் இல்லையே, இறைவன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், என்னுடைய எதிர் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நோயாளி சிரமப்படுகிறாரே, எனக்கு அல்லாஹ் ஆரோக்கியம் கொடுத்திருக்கின்றான் என்று ஆரோக்கியமானவன் நன்றி செலுத்த வேண்டும். செல்வந்தன் ஏழைகளை பார்த்து அவன் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும். வாலிபன் வயோதிகனை பார்த்து தன் வாலிபத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் நன்மைகளை வைத்திருக்கின்றான், அந்த நன்மைகளுக்கு இறைவனிடக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி வித்தியாசமாக நான் படைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ஆதம் அவர்களுக்கு பதில் கூறுகிறான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அனைத்து படைப்புகளையும், அதாவது நபி ஆதம் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து படைப்பினங்கள், அப்படின்னா யாரு, நீங்க நான் நம்ம எல்லாருமே, இந்த உலகத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய 700 கோடி மக்கள், இதற்கு முன்னால் இருந்த பல 1000 கோடி மக்கள் எல்லோருடைய ரூஹுகளும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு முன்னால காமிச்சு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிச்சு காமிச்ச பின்னால இவர்கள் அனைவரையும் அணி அணியாக நிற்க சொல்கிறான். அந்த அனைத்து படைப்புகளும் வரிசையா நிக்கிறாங்க. வலது பக்கமாக நிற்க வைக்கப்பட்டவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள். அந்த வலது பக்கத்தினுடைய முதல் வரிசையில நின்றுக்கின்றவங்க ரொம்ப பிரகாசமா ஒளிமயம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்கள்தான் பிறகு நபிமார்களாக தோன்ற இருக்கக்கூடிய 124,000 நபி பெருமக்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு நட்சத்திரங்களை போல மின்மிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைநேச செல்வர்கள், மார்க்க அறிஞர்கள், நல்லடியார்கள். இப்படி அல்லாஹ் தாலா வலபுறம் அவர்களை வரிசையாக நிற்க வச்சான். இடதுபுறத்திலே இருள் நிறத்திலே இருள் உருவிலே பலர் நிற்க வைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது அவர்கள் பெருமைக்காரர்களாகவும் அநியாயக்காரர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக இறைவன் கூறுகின்றான். அப்படி என்றால் என்ன, இங்கு நிற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு என்ன செய்வாங்கண்டா, நாளைக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவங்களுடைய இஷ்டம்தான். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அநியாயமும் பொறுமையும் படுவார்கள். ஒரு மனிதன் அநியாயம் செய்ய நினைக்கும் பொழுது பெரும் குழப்பம் ஏற்படுகிறது. இல்லாம அநியாயம் செய்யல, நியாயமா தான் நடக்கிறான், ரொம்ப நியாயமானவருங்க. ஆனா அவர் நியாயமா எதுக்கு நடக்கிறாரு, தன் பெருமையை எல்லோரும் பேச வேண்டும் என்பதற்காக நடக்கிறார். அதனால இந்த இரண்டு பண்புகளும் தவறு. நியாயமாக நடக்கக்கூடிய பெருமை கொண்டவனும் பூமியிலே குழப்பத்தை உருவாக்குவான். அவனிடத்திலே பெருமை இல்லை ஆனால் அநியாயம் செய்கின்றான். ஒரு மனிதனிடத்திலே பெருமை இல்லை ஆனால் அநியாயம் செய்கின்றான். அந்த அநியாயத்தின் காரணத்தினாலும் பூமியிலே பெருங்குழப்பம் ஏற்படும். ரெண்டு விஷயம், பெருமைக்காண்டி எதை செஞ்சாலும் சரி, அதே போல அநியாயம் செஞ்சாலும் சரி, இந்த இரண்டு விஷயங்கள் தான் முழு உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒன்னு பெருமை, இன்னொன்னு அநியாயம். ஆக வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் அநியாயம் செய்வதை விட்டும் பெருமையுடன் நடந்து கொள்வதை விட்டும் இந்த இரண்டு கெட்ட குணங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. வஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

சுனிதிகாம் ஸ்ரேயா கோஷல் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. மீண்டும் கலப்படம் ஜோஹர் நேர்களை சந்திக்க வரப்போறோங்க. ஜூலை 4 மறந்துடாதீங்க. இந்த வாரம் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் தான் கலப்படம் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடக்கப் போகுது. உங்களை சந்திக்கிறதுக்காக மன்மதா, ஃபியூஷன் பேண்டின் இசை கலைஞர்கள், பிறகு நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்களான கார்த்திகன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, அவங்க மட்டும் இல்லாமல் நண்டு ரமேஷ், ஷான், இவங்க எல்லாருமே வரப்போறாங்க. பல பயனுள்ள விஷயங்கள் அங்கே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அங்கே நீங்கள் போனீங்கன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மறக்காம குடும்பத்தோட வந்து கலந்துக்கோங்க. நாளைக்கு மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி சிறப்பாக 1 கலப்படம் நிகழ்ச்சியில் பங்கு பெறவிருக்கும் கலைஞர்களை தான் நம்ம கொண்டாட போறோங்க. மறக்காம நாளைக்கு நிகழ்ச்சியை கேளுங்க. இப்போ அடுத்து நம்ம உள்ளூர் பாட்டு டாக்டர் பர்ன் ரோஷினி பாலச்சந்திரன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நீங்களும் வந்துருங்க லெவல் 1 மண்டபத்தில் தான் கலப்படம் நிகழ்ச்சி ஜோஹூர் கூலாயில் இந்த வாரம் சனிக்கிழமை நடக்க போகுது.

வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். மலேசியா ஆசியாவுக்கான பவ் ஆய்வரங்கு BFAவுடன் தொடர்ந்து அணுக்கமாக ஒத்துழைக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு, இலக்கவியல் உருமாற்றம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முதன்மை துறைகளில் அந்த ஒத்துழைப்பு பேணப்படும் என அவர் கூறினார். டாக்டர் ஸ்ரீ அன்வாரும் BFA தலைமைச் செயலாளர் ஜாங்ஜூனும் வலுத்துள்ள வட்டார உலக சவால்களை பற்றிய தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ-ஐ தேசிய பொருளாதார திட்டமாக வெற்றியடைய செய்யும் தொடர் கடப்பாட்டை கூட்டரசு அரசாங்கம் கொண்டுள்ளது என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அந்த மாநிலம் நாட்டின் முன்னேற்றத்தை உந்தச் செய்யும் ஊக்கியாக உருமாறும் என அவர் கூறினார். மலேசியா ஆப்பிரிக்கா ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் உயர்கல்வி வியூக தளமாக உருவெடுத்துள்ளது என உயர்கல்வி துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் கூறியுள்ளார். உலக நிலையிலான போட்டித்திறன், மேம்பட்ட புத்தாக்கம், உயர் மதிப்பிலான முதலீடு ஆகியவற்றின் மேம்பாடு அதற்கு வழிவகுக்கும் என்றார் அவர். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றால் பலியானோர் எண்ணிக்கை 400 தாண்டியுள்ளதாக அதிகாரப்படி தரவுகள் காட்டுகின்றன. மே 15 அந்நாட்டின் இத்தோரிய பகுதியிலிருந்து பரவிய இபோலா கொள்ளை நோய்க்கு இதுவரை 438 பேர் பலியான வேளை 1406 பேர் அத்தொற்றுக்கு இலக்கானதாக அந்நாட்டின் தேசிய பொது சுகாதாரத்துறையின் ஆக அண்மை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்வீடன் ஸ்தகாமில் உள்ள ரஷ்ய தூதரகம் மீது திருகூர்த்திகளை பயன்படுத்தி சிவப்பு சாயம் ஊற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூதரகம் மீதான தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக ஸ்தகாம காவல்துறை தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் ரஷ்ய தூதரகம் முகநூலில் நிழல் படங்களை வெளியிட்டுள்ளது. இது எதிர்ப்புணர்வு மட்டுமல்லாது தூதரக பணியாளர்களுக்கு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தும் செயல் என அப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த மாதம் வேலைவாய்ப்பு கணிக்கப்பட்டதை காட்டிலும் குறைவாக பதிவு செய்யப்பட்டது. மேலும் அந்நாட்டின் வேலையில்லாதோர் விகிதம் 4.2 விழுக்காட்டை எட்டியுள்ளதாக அரசாங்க தரவு காட்டுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க உடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்து டிக்டாக் நேரலையில் பிடித்தவர்களுக்கு நீங்க பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னா வாங்க, புத்தம் புதிய பாடல்களை 2007 மேல வெளிவந்த பாடல்களை நீங்க தாராளமா கேட்கலாங்க. என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. அடுத்த பாட்டு உங்களுக்காக சந்தோஷ் ஹரிஹரன் நிதி மோகன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

கனபாலா உங்களுக்காக, கருணாஸ் கிரேஸ் கனபாலா அந்த குரலை கொண்டு பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. சரி, இன்றைக்கு நீங்கள் டிக்டாக் நேரலையில் பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து ஷாமினி அவங்களுடைய அன்பு கணவருக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, கண்ணாடி பூவுக்கு அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: சிங்கப்பூர்
0: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
2: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
3: நல்லா பாடுனீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
3: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

அடுத்து ஒரு உள்ளூர் பாட்டை வந்து ஷீலா ஸ்டீஃபன் வந்து கேட்டிருக்காங்க, சாந்தி கேட்டிருக்காங்க, ஷெர்லி, சரஸ், சங்கவி, அப்பா நிறைய பேர் அனுப்புறீங்களே, வேற யாரு, கீனா வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.

அங்க சுகன்யா லூர்தநாதன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நம்ம உள்ளூர் பாட்டு மறந்துடாதீங்க. கலப்படம் நிகழ்ச்சிக்கு நம்ம உள்ளூர் கலைஞர்கள் கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ் பொன் ரமேஷ், பிரியசகி இவங்க எல்லாருமே வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம நண்டு ரமேஷ் ஷான் அவர்களும் வந்து ஜோஹூர் மக்களை சந்திக்க காத்துட்டு இருக்காங்க. சனிக்கிழமை இந்த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துல கலப்படம் நிகழ்ச்சி இந்த வாரம் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு நடக்க போகுது, கலந்துக்கோங்க. இப்போ அடுத்த பாடல் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா மோகன் ராஜ் அவருடைய பிறந்த நாளுக்கு எனக்கு நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா உலகத்திலேயே பிறந்த நாளுக்கு இந்த பாடலை கேட்ட ஒரு நபரை நான் எங்கேயுமே சந்திச்சதில்லை. அந்த பெருமை மோகன் ராஜ்க்கு மட்டும்தான் சேரும்னு நினைக்கிறேன். மின்னல் எஃப்எம் சார்பா அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து.

இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டேவான் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் எஃப்எம் கலப்பு நிகழ்ச்சியை

உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் கூடவே சேர்ந்து இந்த வரிகளை பாடிட்டு இருந்தீங்க? அந்த வரிக்கு சொந்தமானவர் யார் தெரியுமா? மதன் கார்கி தாங்க எழுதியிருந்தாரு. ஒரு நல்ல பாடல். சுரிதா வந்து அவங்களுடைய கணவர் ஜெயமாறன் மோகன், ஜெயமாறன் மோகனுக்காக வந்து குறுமுகில் பாடல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி? பாதுகாப்பான இணைய பயன்பாடு இயக்கம் KIS இணைய அறிவாற்றலை மேம்படுத்தும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-இன் முயற்சி. KIS பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூலாயில நடக்க போற கலப்படம் நிகழ்ச்சியில தாங்க. ஆடல் பாடல் நகைச்சுவை அப்படின்ற குதூகலத்துக்கு மத்தியில நீங்க MCMC அதிகாரிகளோடும் தாராளமா நீங்க வந்து பேசலாம். அதேவேளை மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக அங்க இருக்க போகுது. ஆக தாராளமா நீங்க ஜேபி கூலாய் அங்க வந்தீங்கன்னா கலப்படம் நிகழ்ச்சியில இவ்வளவு பயனுள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில வந்து ஈஸ்வரி ஜெகன் அன்பான கணவருக்காக நான் கேட்கறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இத தான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மோத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ரேப் பாடிடா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க.
2: எங்க?
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஜோஹரில் வரும் ஜூலை 11 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதனையடுத்து வெளி மாநிலங்களில் வசிக்கும் ஜோஹர் மக்கள் அன்றைய நாள் தவறாமல் தங்கள் தொகுதிகளுக்கு வருகை அளித்து மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுமாறு தொடர்பு அமைச்சர் டத்தோஃபாமி ஃபடில் அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய நிலைத்தன்மைமிக்க மாநில அரசாங்கத்தை உருவாக்குவதில் இத்தேர்தல் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். இதனிடையே புடி மடானி டீசல் உதவித்தொகை செயலாக்கம் குறித்தும் டத்தோஃபாமி கருத்துரைத்தார். அச்செயலாக்கத்தில் இடம்பெற்றுள்ள சில சிக்கல்கள் தொடர்பில் நிதியமைச்சு ஆராயும் என்றார் அவர். குறிப்பாக சபாசரவ உட்புற பகுதிகளில் இருந்து அந்த உதவித்தொகை செயலாக்கம் தொடர்பில் அமைச்சரவை கருத்துக்களை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு தலைநகரில் உள்ள ஓர் இரும்பு பட்டறையிலிருந்து 375,000 ரிங்கிட் மதிப்பிலான கார்பந்து அங்கிகளை பறிமுதல் செய்தது. அமைச்சின் செயலாக்க அதிகாரிகள் பிற்பகல் 3 மணி அளவில் மேற்கொண்ட அதிரடி சோதனையின் போது 10,500 ஜெர்சிகள் சிக்கின. மாதந்தோறும் 1,000 ரிங்கிட் வாடகையில் செயல்பட்டு வரும் அந்த பட்டறையில் போலி ஜெர்சிகளை விற்கும் அறையும் இருந்ததை அதிகாரிகள் கண்டனர். இருவழி வேளாண் வணிகச் சூழலை உருவாக்க அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க தயாராக உள்ளதாக சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருள் மீதான வரி விதிப்பு குறித்த கேள்விக்கு இரு நாடுகளுக்கும் இடையான பொருளாதார வணிக ஒத்துழைப்புகளில் இந்த வணிகம் முக்கிய அம்சமாக உள்ளது என அவர் கூறினார். அண்மையில் இருதரப்பும் இது தொடர்பான கலந்துரையாடலை நடத்தின. இதில் வேளாண் தொடர்புடைய பொருள்கள் மீதான வரி விதிப்பை குறைக்க கொள்கை அளவில் இணக்கம் காணப்பட்டது. இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் 1949 முதல் 1976 வரை திருமணம் ஆகாத தாய்களுக்கு பிறந்த 185,000 குழந்தைகள் கட்டாய தத்தெடுப்புக்கு உட்படுத்தப்பட்டதை நமது வரலாற்றின் ஒரு கரை என்று குறிப்பிட்டு பிரிட்டன் பிரதமர் கெஸ்தாமர் மன்னிப்பு கோரினார். இந்த செயலுக்கு எதிராக அதிகாரப்படியாக மன்னிப்பு கோருமாறு நாடாளுமன்ற செயற்குழு பரிந்துரைத்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்தாமு பொதுவில் மன்னிப்பு கோரினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்க வாசல் திறக்கும் நேரம் இது. இந்த பக்கம் கிஷன் பேசிட்டு இருக்கங்க. தொடர்ந்து டிக்டாக் நேரலையில் உங்களுக்கு 60களில் வெளிவந்த பாட்டுல என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது, வாங்க பேசலாம் டிக்டாக் நேரலை பக்கமா. அடுத்த பாடல் பி சுசிலா உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
1: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
2: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
3: அங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதி எடுத்தோம்.
1: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
4: அப்படின்னா அது என்ன?

0: ஏ ஃபார் ஆப்பிள், பி
1: ஃபார் பிஸ்கட்,
0: சி
1: ஃபார் சாக்லேட்,
0: டி
1: ஃபார் டான்.

0: என்னையே தாண்டி எதிரிகள் வந்தா ஃபுட்பால் ஆடிடுவேன்.
1: வீட்டினையே நான் காத்திடுவேன், வேலைகள் ஒழுங்காய் பார்த்திடுவேன், சிக்கனமாக செலவுகள் செய்து சேமித்து நாட்டுக்கு நலம் புரிவேன்.

குடும்ப தலைவன் படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கு மலரும் நினைவுகளில் டிக்டாக் நேரலை பக்கமாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் பாடல் கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுக்காக மட்டும் இல்லை, யாருக்காக நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக அந்த பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் ஜெகனுக்காக நம்ம கேட்க போகிறோம், உன்னை ஒன்று கேட்பேன் புதிய பறவை திரைக்காக கேட்க போகிறோம். இதற்கிடையில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் வாங்க டிக்டாக் நேரலை பக்கமாக வந்து சொல்லிட்டு போங்க.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
3: கலப்படம்,
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.

ராஜ் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக அந்த பாடல் வந்து கேட்டிருந்தாரு. சரிங்க, மீண்டும் கலப்படம் வந்தாச்சு. ஜோஹர் நேர்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஜோஹர் நேர்கள் மட்டும் இல்ல, வாய்ப்பு இருக்கிற யாரா இருந்தாலும் தாராளமா கலப்படம் நிகழ்ச்சியில கலந்துக்கலாங்க. ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் குலாயில இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி இங்க இந்த மால்ல தான் லெவல் 1 மண்டபத்துல இந்த கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்கள் கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ் பொன் ரமேஷ், பிரிய சகி இவங்க மட்டும் இல்லாம நகைச்சுவை விருது வழங்குறதுக்காக நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹர் நேர்களை சந்திக்க போறாங்க. உங்களுக்கு எதுவும் தனித்திறமை இருக்கு அப்படின்னா அந்த திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடை அங்க காத்துட்டு இருக்கு. அங்க நீங்க போனீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்காக இருக்குங்க, பயனுள்ள விஷயங்கள் அதை நீங்க அங்க பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கார்த்தி வந்து சுமித்ராவுக்காக குமரி பெண்ணின் அப்படின்ற பாடல் வந்து கேட்டிருக்காரு, கேட்கலாம் வாங்க.

0: இந்த மாதிரி பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டே 1 த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். மறுபடியும் நம்ம மின்னலோட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க, மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: கொடிய சைந்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்த

இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சா இல்லையா? கண்ணதாசன் வரிகள் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். ராஜேஷ் ராஜி மாலாவுக்காக அன்பு பரிசு அந்த பாடல் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. டிக்டாக் நேரலையில் தொடர்ந்து நீங்கள் பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த வாய்ப்பு யாருக்கு போக போகுது அப்படின்னா, ஒரு பெண்ணை பார்த்து அப்படின்ற பாடல் வந்து பவித்ரன் அவருடைய பாட்டி கமலவல்லிக்காக கேட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 26 ஜூன் பிறந்தநாள் வந்து முடிஞ்சிருந்தது. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த பாடல் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அன்பு பேரன் கேட்டிருக்காரு. பேரன் கேட்டு அன்பு பரிசை நாங்கள் எப்படிங்க மறுக்க முடியும்? உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மின்னல ஃபேமிங் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக

ஷமிலா இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா சுப்பிரமணியம் அவருக்காக வந்து கேட்டிருந்தாங்க. எத்தனை முறை கேட்டாலுமே சலிக்காத ஒரு பாடல் நம்ம மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு டிக்டாக் நேரலையில் பாடல் கேட்கலாங்க. சரி, இப்போ மீண்டும் கலப்படம் கொண்டு வந்தாச்சு. ஜோஹோர் நேர்கள் இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜூலை 4ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு வந்து ஜோஹோர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் இங்க லெவல் 1 மண்டபத்தில் தான் கலப்படம் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்களான கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி இவர்களோடு நண்டு ரமேஷ், பிறகு ஷான் ஜோஹோர் நேர்களை சந்திக்க போறாங்க. உங்களுக்கு எதுவும் தனித்திறமை இருக்கா? அந்த தனித்திறமையை காண்பிப்பதற்கான ஒரு மேடையும் அங்கே காத்துட்டு இருக்குங்க. தாராளமாக குடும்பத்தோடு நீங்கள் வரலாம். பல பயனுள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. மக்களுக்காக மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகள் அங்கே இருக்க போகுது. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா அதிகாரிகள்கிட்ட நீங்கள் நேரடியாகவே கேள்விகளை கேட்கலாம். பாதுகாப்பான இணைய பயன்பாடு இயக்கம் KIS இருக்கு இல்லையா, அதை பற்றியும் நீங்கள் தாராளமாக அங்கே போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இரும்பு தோட்டம் நம்ம உள்ளூர் திரைப்படம் June 23 வெளிவரப்போகுதுங்க. அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் கவர்மெண்ட், ஜெகன், ஜான் பீட்டர், பிறகு நம்ம இசையமைப்பாளர் சமேஷன், மணிமாறன், இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில் வந்துட்டு சனிக்கிழமை 4ஆம் நாள் பிற்பகல் 3 மணிக்கு வந்து சந்திக்க போறீங்க. நிறைய இன்றைக்கு 4 மணி நேரம் கலப்படம் நிகழ்ச்சி குறித்து நம்ம பேசிட்டோம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக யார் கேட்டிருக்காங்கன்னா டேஷன் வர்மா வந்து அவருடைய அம்மா அட்ரியன் பிரான்சிஸ்காக வந்துட்டு கேட்டிருக்காரு. அதற்கு அடுத்தபடியான நிறைவு பாடல் மோகனா அவங்களுடைய கணவர் ராஜேந்திரனுக்காக கேட்டிருக்காங்க.

0: பாடம் பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஆற்றங்கரை ஓரமாக வந்து கொண்டிருந்த வழிப்போக்கன் ஒருவனுக்கு கீழே ஒரு வைரக்கல் தென்பட்டது. அது ஒரு விலை உயர்ந்த வைரம் என்பதை அறியாமல், இதை விற்றால் ஏதாவது தேருமோ தேராதோ என்ற சந்தேகத்தோடு கடை தெருவுக்கு அதை கொண்டு வந்தான். ஒரு வியாபாரி இந்த வழிப்போக்கனுக்கு இதன் மதிப்பு தெரியாது என்பதை புரிந்து கொண்டு, அதை ஒரு அற்ப விலைக்கு தருவாயா என்று கேட்டான். அதாவது 20 வெள்ளி தருகிறேன், அந்த கல்லை என்னிடம் விற்றுவிடு என்றான் அந்த வியாபாரி. அந்த வழிப்போக்கனுக்கோ 20 வெள்ளி என்பது பெரிய காசுதான். இருந்தாலும் பேரம் பேசி ஒரு 25 வெள்ளிக்கு நாம் விற்றுவிடுவோம் என்று முடிவெடுத்து, 25 வெள்ளிக்கு நான் உங்களிடம் தருகிறேன் ஐயா என்றான். அந்த வியாபாரி கோபத்துடன், இல்லை இல்லை, 20 வெள்ளிக்குத்தான் அந்த கல்லை நான் வாங்குவேன் என்று வாதாடி கொண்டிருந்தான். இதை கவனித்த மற்றொரு வியாபாரி, வழிப்போக்கனே, 25 ரூபாய் கொடுத்து அந்த வைரத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று முன் வந்து வாங்கிக் கொண்டு சென்றான். ஆத்திரமடைந்த அந்த முதல் வியாபாரி அந்த வழிப்போக்கனை பார்த்து, அட முட்டாளே, உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? 500,000 வெள்ளி மதிப்புள்ள அந்த வைரக்கல்லை கொஞ்சம் கூட அறிவில்லாமல் வெறும் 25 வெள்ளிக்கு அற்பமான விலையில் விற்றுவிட்டாயே என்று திட்டினான். அதற்கு அவன் சொன்னான், அந்த கல்லுக்கு என்னுடைய மதிப்பு என்னவோ அந்த 25 வெள்ளிதான். ஆனால் 500,000 வெள்ளி மதிப்புள்ள வைரம் என்பதை தெரிந்தும் கூட அதை மட்டமான விலைக்கு பேரம் பேசி தவறவிட்ட நீதான் மிகப்பெரிய முட்டாள் என்றான். நம்மில் சிலருக்கு கையில் கிடைத்திருக்கும் பொருளின் உண்மையான மதிப்பு தெரிவதில்லைங்க, அந்த வழிப்போக்கனை போல. இன்னும் சிலருக்கு அந்த பொருளின் உண்மையான மதிப்பு தெரிந்தும் கூட கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் தவறவிட்டு விட்டு தவிக்கின்றோம், அந்த வியாபாரியைப் போல. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகளை இதற்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். அவற்றின் மதிப்பை நாம் சரியாக புரிந்து கொள்வதும் இல்லை, புரிந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள நமக்கு தெரிவதும் இல்லை. அறிவு, ஆரோக்கியம், நமக்காக இறைவன் கொடுத்த நம்மை சுற்றியுள்ள இயற்கை வளங்கள், பிள்ளை செல்வங்கள், திருமண பந்தம், மனித உறவுகள், சொந்த பந்தங்கள், சொத்து சுகங்கள், இவை அனைத்தும் கிடைக்க பெற்றும் அவற்றின் மதிப்புகளை நம்மில் நிறைய பேர் உணர்வதே இல்லை. இவைகளை நிறைவாக கொடுத்த இறைவனையே சில நேரம் மறந்து விடுகிறோம். எதுவுமே இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயம், எல்லாமே இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியம்தான். அதுபோல எப்பவுமே ஒரு விஷயம் நம்மிடம் இல்லாத போது அதற்கான தேடல் அதிகமாகிறது, இருக்கிற போது அலட்சியம் அதிகமாகிறது. இன்னும் சற்று ஆழமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், உலகில் விலை மதிப்பில்லாதது ஒருவர் நம் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பு. விலையில்லாமல் கிடைப்பதால் தான் என்னவோ அதன் மதிப்பை நிறைய பேர் உணர்வதே இல்லை. கிடைக்க முடியாத பொருள் கிடைக்கக்கூடாதவர்கள் கையில் கிடைக்கும் போது அதன் மதிப்பு புரியாமல் போய்விடுகிறது. தயவு செய்து உங்கள் மீது பாசம் வைக்கிறவர்களின் அன்பை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், அலட்சியம் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். அதே நேரத்தில் உங்களில் ஒருவருடைய அன்பு அலட்சியம் செய்யப்படுமானால் அதை நினைத்து வருந்தாதீர்கள். உங்கள் உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் உங்கள் அன்பை பெற தகுதியற்றவர்கள் என்றே நினைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உண்மையும் கூட. இந்த உலகத்தில் உயிர்களின் மதிப்பு உணரப்படாமல் அலட்சியம் செய்யப்படும் போது சாலை விபத்துகள் ஏற்படுகின்றது. உணர்வுகளின் மதிப்பு உணரப்படாமல் அலட்சியம் செய்யப்படும் போது உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படுகிறது. பல உறவுகளை, பலரது நட்பை நமக்கு இருக்கும் அலட்சிய போக்கினால் இழந்து விடுகிறோம். நபி அவர்கள் தனது நண்பர்கள், மனைவிமார்கள், பெற்ற பிள்ளைகள், ஊர் மக்கள், ஏழைகள், செல்வந்தர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் என்று இப்படி பலதரப்பட்ட மக்களுடன் உறவாடி இருக்கின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்வார்களாம், எல்லோரையும் விட என்னைதான் நபிக்கு மிகவும் பிடிக்கும் என்று. அந்த அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு உறவையும் பேணுங்கள், உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளியுங்கள், அலட்சியமின்றி அனைவரையும் அணுகுங்கள். உள்ளங்கள் ஒருங்கிணைய நபிகள் நாயகம் கற்றுத்தந்த துஆ, அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா வ அஸ்லிஹ் தாத பைனினா வஹ்தினா சுபுலஸ் ஸலாமி வநஜ்ஜினா மின அஸ்-ஸுலுமாத்தி இலன் நூர். எங்கள் இறைவா, எங்கள் இதயங்களை ஒன்றுபடுத்துவாயாக, எங்கள் உறவுகளை சீர் செய்வாயாக, அமைதியின் வழியில் எங்களை வழிநடத்துவாயாக, இருளை போக்கி பிரகாசத்தை உண்டாக்குவாயாக. இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி. #பஞ்சாரன் ஜாக்கிம்

0: குறைந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து உங்களுக்காகவே இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாடல்களை தான் நள்ளிரவு 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க. அதற்கு பிறகு மின்னலின் இடை விடா இசை உங்களுக்காகவே தயாரா இருக்குங்க. பயணத்துல இருக்க போறீங்க அப்படின்னா மின்னல் FM உங்களுக்கு நிச்சயமா துணையா இருக்கும். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. நல்லா ஓய்வெடுங்க.
1: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.

மின்னல் FM ல இது நம்ம நேரம்.

இன்றைய பாடல் தொகுப்பு காயத்ரி கண்டம்மா.

இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி July 3 மணி அளவில் Day 1 The Commune Lifestyle Mall கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் FM ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

0: ஆரம்பிக்கலாமா? சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

ஹாய் வணக்கம், நான் பாடகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் level 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா. பாதை
1: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
2: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
3: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
1: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
4: அப்படின்னா அது என்ன?

0: இந்த வருஷம் 1 தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1 தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1 தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தறா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காண அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஹாய் வணக்கம், நான் பாரகே சுதன்யா. மினல ஃபெமின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால்ல வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்துருங்க.

12 உயர ஐயனார் சிலை உருவாகுவதற்கு ஐயனின் அருள்வாகே காரணம். இன்றைக்கு நான் தைப்பிங் கம்போங் உலு சுப்பத்தாங்கில் அமைந்திருக்க கூடிய ஐயனார் ஆலயத்திற்கு தாங்க வந்திருக்க. ஐயனார் சிலை ஒன்றை அமைக்க வேண்டும், அது எத்தனை அடி உயரத்தில் இருக்கணும் என்ற யோசனையில் இருந்த போது ஆலயம் அருகில் கிணறு ஒன்று தோண்டு, அதில் எத்தனை அடி ஆழத்தில் நீர் வருகிறது என்று பாருங்க. 72 அடி ஆழத்தில் நீர் வர தொடங்கிய ஐயனின் அருள் வாக்கிற்கு ஏற்றார் போல 72 அடி உயர சிலை எழுப்பப்பட்டது. இதுவரை 3 முறை கும்பாபிஷேகத்தையும் கண்டுள்ள இயற்கை எழில் கொஞ்சும் இந்த செம்பனை தோட்டத்தில் 170 ஆண்டு காலமாக பல வளர்ச்சிகளை கண்டுள்ளது இவ்வாலயம். இந்த ஆலயத்தில் மண்ணால் செய்யப்பட்ட மூலவர் சிலையை பிரதிஷ்டை செய்துள்ளது. அது மட்டுமல்லாது இவ்வாலயம் தோன்றிய வரலாற்றினை

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியா ஆசியாவுக்கான போவா ஆய்வரங்கு BFAவுடன் தொடர்ந்து அணுக்கமாக ஒத்துழைக்கும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு, இலக்கவியல் உருமாற்றம், செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி மாற்றம், உணவு பாதுகாப்பு, கல்வி, திறன் மேம்பாடு உள்ளிட்ட முதன்மை துறைகளில் அந்த ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்றார் அவர். அதிகரித்து வரும் உலக சவால்கள் குறித்து BFA தலைமைச் செயலாளர் ஜாங் ஜூனுடன் பிரதமர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். இம்மாதம் 11ஆம் நாள் நடைபெறவுள்ள ஜுஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வெளிமாநிலங்களில் வசிக்கும் ஜுஹூர் மக்கள் அன்றைய நாள் தவறாமல் தங்கள் தொகுதிகளுக்கு வருகையளித்து மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுமாறு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் ஜுஹூர் மாநில வளர்ச்சிக்கு பெரிதும் பாடாற்றியுள்ளார் என்பதை பக்கத்தான் ஹராபானின் தொடர்பு பிரிவு தலைவருமான டாக்டர் ஃபாமி நினைவுறுத்தினார். மலேசிய பன்னாட்டு வாணிக கண்காட்சி மையம் மைடெக்கில் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 1 வரை 2026 ஆசியான் சொத்துடைமை மாநாடு அரைக் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அந்த மாநாட்டின் போது வீடு வாங்குபவர்களுக்கு அரசாங்கம் 10 விழுக்காட்டு கழிவை வழங்குவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் நாகோர்மிங் தெரிவித்தார். வீடு வாங்குபவர்களின் நிதிச்சுமையை குறைப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். சூடானில் ஐநாவால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ட்ரக் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட திருகுருதி தாக்குதலில் 50 டன் மனிதநேய உதவிகள் சேதமடைந்துள்ளன. மேற்கு டாஃபூரில் உள்ள ட்ரக் தகர்க்கப்பட்டதாக ஐநா அகதிகள் ஆணைய பேச்சாளர் ஸ்டெஃபான் ஜுஜாரிக் குறிப்பிட்டார். போர்வைகள், மெத்தைகள், சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் போன்றவை அந்த ட்ரக்கில் இருந்தன. ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 400 கடந்துள்ளது. இன்னும் அத்தொற்று பரவல் நீடிப்பதாக தேசிய பொது சுகாதார கழகம் கூறியுள்ளது. மே 15ஆம் நாள் தொற்று பரவ தொடங்கியதிலிருந்து இதுவரை 438 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. நள்ளிரவு 3 மணிக்கு தொடங்கிய நாக் அவுட் சுற்றில் ஸ்பெயின் 3-0 எனும் கோல்களில் ஆஸ்திரியாவை வெற்றி கொண்டு 16 சிறந்த அணிகள் பட்டியலில் இணைந்துள்ளது. அவ்வணிக்கான 2 கோல்களை மேக்கேல் ஓயார்சாபாலும் பெட்ரோ போரோவும் புகுத்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: நிறம் காலமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
0: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏ

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: நேயர்களே, இன்று நமது தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை வரம்பு மீறி செய்கிறோமோ அதுதான் அநீதம், அநியாயம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று எந்த ஒரு விஷயத்தை தகுதியில்லாத மனிதருக்கு நாம் ஒப்படைக்கிறோமோ அதுதான் மிகப்பெரிய அநீதி என்று சொல்லப்படுகிறது. மேலும் அல்லாஹுவிற்கு இணையாக எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு மனிதரையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒருவர் அப்படி பார்க்கிறார் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. இந்த அநியாயம் என்பது மூன்று வகையிலே இருக்கிறது. இறைவனுக்கு இழைக்கும் அநீதி, இதுவே அநீதிகளில் மிகப்பெரிய பாவமாகும். இதில் இறைவனுக்கு இணை கற்பித்தல், ஷிர்க், இறை நிராகரிப்பு செய்தல் என்பது வருகிறது. அதாவது இறைவனுக்கு இணை வைத்தல் என்றால், இறைவனுக்கு எந்த ஆற்றல் இருக்கிறதோ, எந்த தகுதி இருக்கிறதோ, அதை ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு மனிதருக்கு இருக்கின்றது என்று நம்புவதுதான் இணை வைத்தலாக ஆகும். அப்படிப்பட்ட இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநீதியாக இருக்கிறது. இரண்டாவது, தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்ளுதல். அதாவது பாவமான காரியங்களை செய்வதின் மூலம் மிகப்பெரிய இழிவை அவர் பெற்றுக்கொள்வது. பாவமான காரியங்களை செய்வதின் மூலம் இறைவனுடைய அந்த கடமைகளை தவற விட்டு விடுவது. அதே போன்று பாவத்தை செய்யக்கூடிய காரணத்தினால் ஆன்மீக ரீதியான நல்ல தன்மைகளை இழந்து விடுவது. இப்படி தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்ளக்கூடியது என்பது இது இரண்டாவது வகையாக இருக்கிறது.

நேர்களே, மூன்றாவது வகை ஒரு மனிதர் பிற மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி அநீதியாக இருக்கிறது. அதாவது பிறரின் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வது, புறம் பேசுதல் மற்றும் கோல் சொல்லுதல் மூலம் பிறரின் கண்ணியத்தை கெடுக்குதல், உடல் ரீதியான தாக்குதல்கள் அல்லது உரிமைகளை கொடுக்காமல் தாமதம் செய்தல், இது ஒரு மனிதர் பிறருக்கு அநீதி இழைப்பதாகும். இப்படிப்பட்ட அநியாயங்களை யாரும் செய்யக்கூடாது. அப்படி இது போன்ற அநியாயங்கள் இழைக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு பண்பு ரீதியாக சில மாற்றங்கள் என்பது ஏற்படும். ஒன்றாவது கடின இதயம் என்பது ஏற்படும். பிறர் மீது இரக்கமோ அல்லது கருணையோ இல்லாத இதயம் என்பது அவருக்கு வந்துவிடும். அநியாயம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், இரக்கம் என்ற அந்த தன்மை அவர்களிடத்திலே இருக்காது. யார் எப்படி பாதிக்கப்பட்டாலும் அதை பெரிதாக அவர்கள் சிந்தனை செய்ய மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் அநீதம் இழைத்தவர்கள் அல்ல, மிகப்பெரிய இரக்க குணம் கொண்டவர்கள். அதனால் எல்லா நிலையிலும் தங்களை காட்டிலும் தங்கள் தோழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக அக்கறை எடுத்துக் கொண்டவர்கள். அடுத்து எந்த மனிதர் அநீதம் அதிகமாக செய்கிறாரோ அவரிடத்திலே உரிமை மீறல் செய்யக்கூடிய பண்புகள் வந்துவிடும். அதிகாரம் அல்லது செல்வாக்கை பயன்படுத்தி எல்லை மீறி நடப்பார்கள். தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை அடிமையை போன்று கையாளுவார்கள். மூன்றாவது அடுத்தவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய தன்மை என்பது அநீதத்தினால் வந்துவிடும். பலவீனமானவர்கள் அவர்களை நோவினைப்படுத்துவது, கஷ்டப்படுத்துவது, அவர்களை தொழில் செய்ய விடாமல் தடுப்பது, அவர்களை ஏய்த்து பிழைப்பது, இது போன்ற மோசமான செயல்கள் வந்துவிடும். அல்லாஹ் அநீதியை தனக்குத்தானே ஹராமாக்கிக் கொண்டான். அநீதியை விட்டும் அல்லாஹ் விலகி இருக்கின்றான். மேலும் மனிதர்களுக்கு இடையிலும் அதை தடுத்திருக்கிறான். அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் எந்த பாதுகாவலரோ அல்லது உதவியாளரோ இருக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இது போன்ற கருத்து உள்பட குர்ஆனுடைய வசனங்களும் எச்சரிக்கை செய்கிறது. நிச்சயமாக அநீதி என்பது மறுமை நாளில் பல இருள்களாக மாறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இதனால் யாருக்கும் நாம் அநீதம் செய்ய

நேர்களே, அல்லாஹு தஆலா அநீதத்தை பற்றி குர்ஆனிலே சில வசனங்களை சொல்கிறான். சூரத்துல் லுக்மான் 13வது அத்தியாயத்திலே நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹு சொல்லி இருக்கிறான். அல்லாஹுவிற்கு இணை வைக்க கூடாது. இரண்டாவதாக, அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டுக்கட்டுபவரை விட மிகப்பெரும் அநியாயக்காரர் யார் என்று சூரத்துல் அன்ஆம் 21வது வசனத்திலே அல்லாஹு கேட்கிறான். அதனால் அல்லாஹுவின் மீது பொய்யை நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. மூன்றாவதாக, அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளில் அவனது பெயர் கூறப்படுவதை தடுக்கக்கூடிய அந்த மனிதரை விட மிகப்பெரிய அநியாயக்காரர் யார் என்று சூரத்துல் பக்கரா 114வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கேட்கிறான். நான்காவதாக, தன்னிடம் உள்ள அல்லாஹுவின் சாட்சியத்தை மறைப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று சூரத்துல் பக்கரா 140வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதாவது, சத்தியத்தை மறைக்க கூடாது, எது உண்மையோ அதை தெளிவாக சொல்ல வேண்டும். எவர்கள் சத்திய கருத்துக்களை மறைக்கிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். ஐந்தாவதாக, அநியாயம் என்பது மறுமை நாளில் பல இருள்களாக அமையும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில், மறுமை நாளில் ஒருவர் பல நன்மைகளோடு வருவார், ஆனால் அவர் ஒருவரை திட்டியிருப்பார், ஒருவரது இரத்தத்தை சிந்தியிருப்பார், ஒருவரது சொத்தை பறித்திருப்பார், இறுதியில் அவருடைய நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டு அவர் நரகத்தில் தள்ளப்படுவார். இவரே உண்மையான முஃப்லிஸ், நஷ்டவாளி அல்லது பெரிய அநியாயக்காரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் சொன்ன அந்த ஹதீஸிற்கு அவர்களே விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே ஒருவர் மற்றவருக்கு அநீதம் செய்யக்கூடாது. அப்படி அநீதம் செய்தால் வாழ்க்கையிலே எந்த ஒரு பரக்கத்தும் இருக்காது. அடுத்து, மிக குறிப்பாக ஒருவர் பாவம் செய்வதன் மூலம் தனக்குத்தானே அநீதம் செய்து கொண்டு இறைவனுடைய அன்பையும் பரக்கத்தையும் அவர் இழந்துவிடக் கூடாது. அடுத்து, மிக முக்கியமாக, யாரும் அல்லாஹுவிற்கு இணை வைத்து அவனுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. இது போன்ற அநீதிகளை விட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே, வெள்ளிக்கிழமை வணக்க மின்னலில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் த்ரேசா லாசரு. என்ன வழக்கமா இருக்குறல் இருக்குமே, ஒரு குரலா ஒலிக்குதுன்னு பாக்குறீங்களா? என்ன, எல்லாரும் கலப்படத்துக்காக அந்த பக்கமா இருக்கிறாங்க, அதனால இந்த பக்கம் உங்களோடு நான் இணைகின்றேன். நேற்றைய தோல்வி உங்கள் கதையின் முடிவு அல்லங்க, இன்றைய முயற்சி உங்கள் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். உங்கள் முகத்தில் புன்னகையும் மனதில் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் வெற்றியும் நிரம்பட்டும், அதுதான் எங்களுக்கும் வேணும். திருவள்ளுவர் ஆண்டு 1057, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 19ஆம் நாள், 2026 ஜூலை 3 வெள்ளிக்கிழமை. இன்று இந்த வாரத்தில், அதாவது திங்கள்லேருந்து வியாழன் வரைக்கும் வரும்போது நமக்கு ஓரளவுக்கு வேலைகள்லாம் முடிக்கணும்னு தோணும், ஆனா வெள்ளி மட்டும் வந்துட்டா ஒரு குதூகல கொண்டாட்டம் இருக்கும் பாருங்க. அந்த கொண்டாட்டத்தோட தொடர்ந்து 4 மணி நேரம் வணக்க மின்னலில் இணையலாம். தொடக்க பாடல், பக்தி பாடல், அம்மன் போற்றி பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்கலாம்.

0: டெர்மினலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: நான் கோச் வின்குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இது வந்து நம்ம ஹைனின்னு சொல்லுவோம். ஸோ ஹைனி வந்து நம்மளோட ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளோட உடம்பு வந்து புத்துணர்ச்சி பெறுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நேத்து நம்ம பார்த்தது வந்துட்டு மவுண்டன் கிளைம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், நம்ம நின்றுகிட்டு நின்ன இடத்துல நம்ம ஓடுற மாதிரி தான் கால்கள் வந்து நம்மளோட நெஞ்சு பகுதி வரைக்கும் அது காலை உயர்த்தி மேலே ஏற்றி ஒரே இடத்துல நின்று நம்ம ஓட ஆரம்பிக்கணும். ஸோ அது ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு நிமிஷம் நம்ம செய்யணும். ஒரு நிமிஷம் நாலு செட் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது எவ்ரிடே நம்ம காலையில எழுந்திரிச்சோம் நம்ம செய்யும் போது இன்னும் நம்மளோட உடம்பு வந்து புத்துணர்ச்சி பெறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நான் இன்னொரு புது ஒர்க் அவுட்டோட உங்களை சந்திக்கிறேன்.

அவ்வளவுதாங்க. காலையிலே எழுந்திரிச்சு போராட்டம் அப்படின்னு நீங்க கேட்கறீங்க, அது ஒரு சிறிய போராட்டம் இருந்ததுதான் வாழ்க்கையில. அந்த போராட்டத்தை சமாளித்து வரும்போது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், சரியா? காலையில என்ன போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், போகலாம். வாங்க, இணைய பத்திரிகைகளில் வெளிவந்த ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். அதாவது மலேசியர்கள் சாலையில் பயணிக்கும் போது பயண நேரத்தை திட்டமிடுறாங்க அப்படின்றது இந்த செய்தி வந்து நமக்கு வந்து ஒரு சான்றாக சொல்கின்றது. பிளாஸ் நெரிசல் 30 முதல் 50 விழுக்காடு வரை குறைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை பிளாஸின் சில பகுதிகளில் ஸ்மார்ட் லைன் எனப்படும் அவசர வழித்தட பயன்படுத்தப்படுவதை தொடர்ந்து கடந்த 2023 முதல் போக்குவரத்து நெரிசல் 30 முதல் 50 விழுக்காடு வரை வெற்றிகரமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. நெருக்கடியான நேரங்களிலும் இந்த விழா காலங்களிலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவுவது மட்டுமின்றி மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் உட்பட அனைத்து பயனர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கில் தொழில்நுட்ப மதிப்பீடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுப்பணி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்திருக்கின்றார். மற்றும் ஒரு செய்தி, இணையம் வழியான மோசடிகளை கையாள சிறப்பு செயற்குழு அமைச்சர் நம்முடைய தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இணையம் வழியான குற்றங்களையும் இந்த மோசடிகளையும் பண மோசடிகள் நிறைய நடக்கின்றன இல்லையா, இதையெல்லாம் கையாள்வதற்காக கடந்த June 16 அரசாங்கம் ஒரு செயற்குழு மற்றும் சிறப்பு தொழில்நுட்ப குழுவை அமைத்திருக்கின்றது. இணையம் வழியான குற்றவியல் சம்பவங்கள் அதிகரிப்பது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதை அடுத்துதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் தெரிவிச்சிருக்கிறாரு. பல்வேறு அமைச்சுகள், நிறுவனங்கள் மற்றும் அது தொடர்புடைய துறைகளின் பங்கேற்புடன் செயற்குழுவின் முதல் கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சரி, அடுத்ததாக இன்னொரு செய்தி, போர் நிறுத்தம் செய்யவும் ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் மலேசியா வலியுறுத்தல் என்ற செய்தியோடு சேர்த்து மலேசியா இந்தியா தற்காப்பு உறவு மேலும் வலுப்படும், இணைய பாதுகாப்பு, இணைய ராணுவ தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பு விரிவு, இதை பற்றிய செய்திகளோடு இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக இணைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன. வாங்கி படித்து அல்லது இணையத்தில் படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. சரி, உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி போக்கு நாக் அவுட் சுற்றுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று அதிகாலை 3 மணியளவில் நடைபெற்ற போட்டியில் ஸ்பெயின் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கின்றது. மிக்கேல் 2 கோல்களையும் பெட்ரோ 1 கோலையும் அடித்து ஸ்பெயின் அணிக்கு அவங்களுடைய இந்த நிலையை தக்க வைத்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இதுதான் இப்போதைய நிலவரம். அடுத்த ஆட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பு மிகுந்த ஆட்டம், அதை பற்றி பிறகு உங்ககிட்ட நாங்கள் சொல்றோம். இணைந்திருங்கள், இது தீரா இசை.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு முயல் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய மாம்பழத்தை பார்த்தது. அதை பார்த்தவுடன் இந்த மாம்பழத்தை சாப்பிட வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டது. ஆனால் அந்த மாம்பழம் முயலால் எட்டி பறிக்க முடியாத அளவுக்கு உயரமாக இருந்தது. முயல் சோகமாக, பரவாயில்லை, ஒரு நாள் இந்த மாம்பழம் தானாகவே கீழே விழும், அப்போது நான் சாப்பிடுவேன் என்று நினைத்து கொண்டு சென்றது. மறுநாள் வந்து பார்த்தது, மாம்பழம் இன்னும் மரத்திலேயே இருந்தது. மீண்டும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றது. அப்போது ஒரு எலி அந்த மாம்பழத்தை பார்த்தது. அது சிறிது நேரம் யோசித்தது. பிறகு சில சிறிய மரக்கட்டைகளை கொண்டு வந்து ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அதன் மேல் ஏறி மாம்பழத்தை பறித்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டது. இதை பார்த்த முயல் சோகத்துடன் எலியிடம் கேட்டது, நான் 3 நாட்களாக இந்த மாம்பழம் கீழே விழும் என்று காத்திருந்தேன், ஆனா நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் அதை எடுத்த? எலி புன்னகைத்து சொன்னது, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள், நாம் ஆசைப்படும் சில விஷயங்கள் நம்மை தேடி வரும் என்று காத்திருந்தால் கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சும். நாம் ஆசைப்படும் வாய்ப்புகளை நாமே தான் உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விதியை நம்பி காத்திருப்பவன் ஏமாறலாம், ஆனால் தன்னை நம்பி

முயற்சி செய்பவன் வெற்றியை அடையாமல் இருந்த சரித்திரம் மிகவும் அரிது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? காத்திருப்பதால் மட்டும் கனவுகள் நிஜமாகாது. முயற்சி செய்யும் மனிதனே தன் வாய்ப்புகளை உருவாக்குகிறான். விதியை விட உங்கள் முயற்சியில் அதிக நம்பிக்கை வையுங்கள். கனவுகள் நிறைவேற வேண்டுமானால் காத்திருக்காதீர்கள், இன்றே முதல் அடி எடுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா.
1: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: Dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú, dime que no tú

0: மலேசியா ஆசியாவுக்கான பாவோ ஆய்வரங்கு BFA உடன் அணுக்கமாக ஒத்துழைக்கும், பிரதமர் உறுதி. ரிங்கேட்டை வலுப்படுத்துதல், வெளிநாட்டு சந்தைகளில் மலேசியாவின் ஏற்றுமதிகள் போட்டித்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்யும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியா ஆசியாவுக்கான போவா ஆய்வரங்கு BFA-வுடன் தொடர்ந்து அணுக்கமாக ஒத்துழைக்கும் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு, இலக்கவியல் உருமாற்றம், செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி மாற்றம், உணவு பாதுகாப்பு, கல்வி, திறன் மேம்பாடு உள்ளிட்ட முதன்மை துறைகளில் அந்த ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்றார் அவர். அதிகரித்து வரும் உலக சவால்கள் குறித்து BFA தலைமைச் செயலாளர் ஜங் ஜூனுடன் பிரதமர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள், பொருளாதார அழுத்தங்கள், விரைவான தொழில்நுட்ப மாற்றங்களை உலகம் எதிர்கொண்டுள்ள நிலையில் வலுவான வட்டார ஒத்துழைப்பு, நிலைத்தன்மை, வளப்பம் நல்வாழ்வுக்கான திறவுகோலாக உள்ளதை நிதியமைச்சருமான டத்தோசரி அன்வார் சுட்டிக்காட்டினார். இதனிடையே நிச்சயமற்ற உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலையும் பொருளாதாரத்தையும் எதிர்கொள்வதில் மலேசியா ஒரு சுதந்திரமான, ஆக்கப்பூர்வ, நடுநிலையான வெளியுறவு கொள்கையை தொடர்வதில் உறுதியாக உள்ளது. நாடு தனது நலன்களை தொடர்ந்து பாதுகாப்பதையும் சுதந்திரமான முடிவுகளை எடுப்பதையும் உறுதி செய்ய நன்கு திட்டமிடப்பட்ட வியூக அணுகுமுறை அவசியம் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி துறையின் பெரும்பகுதி இறக்குமதி செய்யப்படும் பொருள்களை சார்ந்துள்ளது. ஆகையால் ரிங்கேட்டின் மதிப்பு வலுவடைந்திருப்பது நாட்டின் வர்த்தக செயல்பாட்டை எவ்விதத்திலும் பாதிக்காது என முதலீட்டு வர்த்தக தொழிலமைச்சர் மீட்டி தெரிவித்துள்ளது. வலுவான ரிங்கிட் மதிப்பு இறக்குமதி செலவுகளை குறைக்கும், அதேவேளை உற்பத்தி செலவுகளையும் குறைக்கும் என அமைச்சு விளக்கியது. இதன் மூலம் வெளிநாட்டு சந்தைகளில் மலேசியாவின் ஏற்றுமதி விலை அடிப்படையில் மேலும் போட்டித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என மீட்டி கூறியது. இவ்வாண்டு பிப்ரவரியில் தொடங்கிய ஹோமஸ் நீரிணை சிக்கலை தொடர்ந்து உலகம் பல்வேறு பொருளாதார சவால்களை எதிர்கொண்ட நிலையிலும் மலேசியா ஆக்கப்பூர்வ செயல்திறனை பதிவு செய்துள்ளது. மலேசிய பன்னாட்டு வாணிக கண்காட்சி மையம் மைடேக்கில் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 1 வரை 2026 ஆசியான் சொத்துடைமை மாநாடு ஆரெக் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அந்த மாநாட்டின் போது வீடு வாங்குபவர்களுக்கு அரசாங்கம் 10 விழுக்காட்டு கழிவை வழங்குவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஆ கொர்மிங் தெரிவித்தார். அமைச்சருக்கும் சொத்துடைமை வீடமைப்பு மேம்பாட்டாளர் சங்கம் ரெஹ்டாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பு பின்வழி இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வீடு வாங்குபவர்களின் நிதிச்சுமையை குறைப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். 4 நாள்களுக்கு தொடரும் இந்த மாநாட்டை பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தொடக்கி வைப்பார். இம்மாதம் 11 நடைபெறவுள்ள ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வெளி மாநிலங்களில் வசிக்கும் ஜொஹூர் மக்கள் அன்றைய நாள் தவறாமல் தங்கள் தொகுதிகளுக்கு வருகையளித்து மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுமாறு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் அழைப்பு விடுத்துள்ளார். மாநில கூட்டரசு அரசாங்கங்களுக்கிடையே இணக்கத்தை பேணுவதன் மூலம் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய நிலைத்தன்மை மிக்க மாநில அரசாங்கத்தை உருவாக்குவதில் இத்தேர்தல் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் பிரதமர் ஜொஹூர் மாநில வளர்ச்சிக்கு பெரிதும் பாடாற்றியுள்ளார் என்பதை பக்கத்தான் ஹராப்பானின் தொடர்பு பிரிவு தலைவருமான டாக்டர் ஃபாமி நினைவுறுத்தினார். இதனிடையே ஜொஹூர் மாநில தேர்தல் பரப்புரை காலகட்டத்தின்போது பொய் தகவல்கள் குறித்து வாக்காளர்கள் விழிப்புடன் இருக்கும்படி டாக்டர் ஃபாமி அறிவுறுத்தினார். வேட்பாளர்களின் படங்களை பயன்படுத்தி போலி கணக்குகளை உருவாக்கி தவறான தகவல்களை பரப்பும் இலக்கவியல் மோசடிகள் நடைபெறுவது தொடர்பில் அவர் எச்சரித்தார். இத்தகைய சம்பவங்கள் குறித்து மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளது. தேர்தல் தொடர்பான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு மக்கள் முதன்மை ஊடகங்களை நாடுமாறு டாக்டர் ஃபாமி வலியுறுத்தினார். ஜொஹூர் மாநில தேர்தலுக்கான வாக்களிப்பு இம்மாதம் 11 நடைபெறவுள்ள நிலை. நடைபெறவுள்ள நிலையில் முன்கூட்டிய வாக்களிப்பு ஜூலை 7 நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஷா ஆலாம்கான எல்ஆர்டி 3 தடத்தின் செலவினம் மற்றும் அதன் நிர்மாணிப்புக்கான காலதாமதம் குறித்து சிலாங்கூர் ஆட்சியாளருக்கு விளக்கம் அளிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். அந்த திட்டத்தின் தற்போதைய வளர்ச்சி குறித்து விளக்கம் அளிக்க தயாராக இருப்பதாக அமைச்சர் கூறினார். 2018 ஆண்டு ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து எல்ஆர்டி 3 திட்டம் 18 மாதங்களுக்கும் மேலாக தாமதமானது என்றும், பின்னர் கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக மேலும் 19 மாதங்கள் தாமதமாகி 2021 வரை நீட்டிக்கப்பட்டது என்றும் சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா முன்னதாக தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: சூடானில் ஐநாவால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ட்ரக் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட திருகுருதி தாக்குதலில் 50 டன் மனிதநேய உதவிகள் சேதமடைந்துள்ளன. மேற்கு டாஃபூரில் ட்ரக் தகர்க்கப்பட்டதாக ஐநா அகதிகள் ஆணைய பேச்சாளர் ஸ்டெஃபான் ஜுஜாரே குறிப்பிட்டார். போர்வைகள், மெத்தைகள், சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் போன்றவை அந்த ட்ரக்கில் இருந்தன. 2023 ஏப்ரல் மாதம் தொடங்கி அந்நாட்டின் ராணுவத்தினருக்கும் துணை ராணுவத்திற்கும் இடையிலான மோதலில் 10,000 அதிகமானோர் பலியாகியுள்ளனர். 1,000,000 அதிகமானோர் அந்நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். 12,000,000 மேற்பட்டோர் இருப்பிடங்களை இழந்துள்ளனர். இந்தியாவும் ஜப்பானும் குறைக்கடத்தி, முக்கிய கனிம வளம் உள்ளிட்ட செயற்கை நுண்ணறிவு துறைகளில் இருவழி உறவினை வலுப்படுத்திக் கொள்ள இணங்கியுள்ளன. இரு நாடுகளும் கடல்சார் பாதுகாப்பில் தங்களது வியூக ஒத்துழைப்பினை ஆழப்படுத்த 12.4 பில்லியன் டாலர் மதிப்பில் தனியார் துறை முதலீடுகளை உள்ளடக்கிய சுமார் 120 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கு தங்களது உறுதிப்பாட்டை வலியுறுத்தின. ஜப்பானை இலக்காக கொண்ட சீனாவின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் குறித்து இவ்விரு நாடுகளும் கவலை வெளியிட்டுள்ளன. புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது ஜப்பானிய சகா சனை தகாயிச்சி உடனான சந்திப்பினை நடத்தினார். பிரான்சை வாட்டும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை தொடர்ந்து தென்பகுதியிலிருந்து 3,000 பேர் பாதுகாப்பான பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். செயின்ட் மேரி லமேர் நகரில் ஏற்பட்ட தீ தற்பொழுது கேனட் அண்ட் ரோசலான் வரை பரவியுள்ளது. முகாமிடும் தளத்தில் ஏற்பட்ட தீ நடமாடும் குடியிருப்புகளை அழித்துள்ளது. அங்கிருந்த படகுத்துறைகள் தீயின் கரும்புகையால் சூழ்ந்துள்ளன. சம்பந்தப்பட்ட பகுதியில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர 200 தீயணைப்பு வீரர்களும் 4 நீர் இறைப்பு உலங்குருதிகளும் பணியில் ஈடுபட்டுள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 400 கடந்துள்ளது. இன்னும் அத்தொற்று பரவல் நீடிப்பதாக தேசிய பொது சுகாதார கழகம் கூறியுள்ளது. மே மாதம் 15 நாள் தொற்று பரவ தொடங்கியதிலிருந்து இதுவரை 438 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் 1,406 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கொங்கோவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ள தென் சூடானிலும் உகாண்டாவிலும் இபோலா நேர்வுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தற்பொழுது 1.5 மில்லியன் மக்கள் வசிக்கும் கிசாங்கானியிலும் தொற்று பரவ தொடங்கியுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. நள்ளிரவு 3 தொடங்கிய நாக் அவுட் சுற்றில் ஸ்பெயின் 3 சுழியம் எனும் கோல்களில் ஆஸ்திரியாவை வெற்றி கொண்டு 16 சிறந்த அணிகள் பட்டியலில் இணைந்துள்ளது. அவ்வணிக்கான இரு கோல்களை ஆட்டத்தின் 36.89 நிமிடங்களில் மிக்கேல் ஓயார்சபால் அடித்த நிலையில் மற்றொரு கோலை பெட்ரோ போரோ 66 நிமிடத்தில் புகுத்தினார். அடுத்த சுற்றில் ஸ்பெயின் போர்ச்சுகல் அல்லது குரோஷியாவுடன் களமிறங்கும். தற்பொழுது போர்ச்சுகலுக்கு குரோஷியாவுக்கும் இடையிலான நாக் அவுட் சுற்று தொடங்கியுள்ளது. மலேசியா ஆசியாவுக்கான பாவோ ஆய்வரங்கு BFA உடன் அணுக்கமாக ஒத்துழைக்கும். பிரதமர் உறுதி. ரிங்கேட்டை வலுப்படுத்துதல், வெளிநாட்டு சந்தைகளில் மலேசியாவின் ஏற்றுமதிகள் போட்டித்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்யும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1981 இன்றைய நாளில் ஜோஹோர் ஆட்சியாளர் சுல்தான் இஸ்கண்டரின் மூத்த புதல்வர் துங்கு இப்ராஹிம் இஸ்மாயில் ஜோஹோர் பாரு இஸ்தான நகரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலத்தின் பட்டத்து இளவரசராக நியமிக்கப்பட்டார். 1958 நவம்பர் 22 நாள் பிறந்த துங்கு இப்ராஹிம் மக்களோடு அணுக்கமாக பழகும் பண்பும் சிறந்த தலைமைத்துவமும் கொண்ட இளவரசராவார். ராணுவ பயிற்சியின் போது ஜோஹோர் கோத்தா திங்கியில் உள்ள தரைப்படை பயிற்சி மையத்தில் படைப்பிரிவு தளபதியாக நியமிக்கப்பட்டார். அமெரிக்கா ஜோர்ஜியா ஃபோர்ட் பென்னிங் ராணுவ பயிற்சி மையத்திலும் இவர் பயிற்சி பெற்றார். பின்னர் மேசச்சூசெட்ஸ் மாநிலத்தின் போஸ்டன் நகரில் உள்ள ஃபிளெச்சர் சட்ட அரசு தந்திர கல்விக் கழகத்தில் உயர்கல்வியை தொடர்ந்தார். சுல்தான் இஸ்கண்டர் நாட்டின் பேரரசராக பொறுப்பேற்ற போது துங்கு இப்ராஹிம் ஜோஹோர் இடைக்கால ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். அந்த பொறுப்பை வகித்த காலத்தில் மாநில நிர்வாகம் தொடர்பாக விரிவாக கற்றுக்கொண்டதோடு மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் நலனில் அக்கறை செலுத்தும் வாய்ப்பையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டார்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

வெள்ளிக்கிழமை இன்று. ஆமா, வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு உற்சாகம் உங்களுக்கு இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். உற்சாகத்தை மட்டும் இழந்து விடக்கூடாது, சரியா? உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கணும். சிரிக்கிறீங்களா இல்லையா? இல்ல, காலையிலயே அப்படி முன்னு முருமுறுன்னு இருக்கக்கூடாது, அப்படிலாம் முடியாது. சிரிச்ச முகமா இருக்கணும், அதுவும் கலகலப்பா இருந்தா அந்த நாளை அவ்வளோ அழகா இருக்கும். கலகலப்பு சிரிப்பு அப்படின்னு சொல்லும்போது தான், நேற்று சமூக வலைதளத்தில் மிகவும் பரபரப்பாக பகிரப்பட்டு பேசப்பட்ட காணொலி நினைவுக்கு வருது. லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா அணி வந்து 2026 உலக கிண போட்டிக்காக அமெரிக்காவின் மியாமி வந்தபோது விமான நிலையத்தில் வழக்கமான பாதுகாப்பு சோதனைக்கு ஒட்டுமொத்த அந்த அணியினருமே உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அதில் லியோனல் மெஸ்ஸி அப்படியே கலகலன்னு சிரிச்சது அந்த காணொலி தான் பலரது, அதாவது உலக மக்களின் கவனத்தை ஈர்த்தது. இவருக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னா, அனைத்து வீரர்களை போலவே மெஸ்ஸியும் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்டார். அவரும் அதை கடந்து தான் போனார். பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் அவரை கைப்பிட்டு கைப்பிடிச்சு மெட்டல் அந்த டிடெக்டர் இருக்கு இல்லையா, அந்த பரிசோதிக்கும் கருவியை மூலமா அவர் மிகவும் இயல்பா புன்னகையோடு நிறுத்தார். ஏன்னா அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவர் அந்த பரிசோதனையை தாண்டிட்டாரு. அதற்கு பிறகு அவரோட வந்த சக வீரர் கிறிஸ்டியன் ரொமரோ இருக்கிறார் இல்லையா, இவருடைய பயண பையில் இருந்த நீளமான லைட்டரை பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பார்த்த மெஸ்ஸி என்ன செய்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சிரிப்பை அடக்க முடியாம அப்படியே கலக்கலன்னு சிரிச்சிருக்கிறாரு. அந்த காட்சி தான் சமூக வலைதளங்கள்ல மிக வேகமாக வைரலா பரவி இருக்குங்க. உலக புகழ் பெற்ற கார்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸியும் விமான நிலைய பாதுகாப்பு சோதனையில விதி விலக்கல்ல. அவருமே மியாமி விமான நிலையத்துல வழக்கமான பாதுகாப்பு சோதனையின் போது சக வீரர் கிறிஸ்டியன் ரொமரோவின் பையில் இருந்த ஒரு அந்த லைட்டர் அதிகாரிகள் கவனத்தை ஈர்த்து அதை பார்த்து அவர் சிரிக்க, இப்படியான காட்சி தான். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில உங்க நண்பர்கள் ஏதோ ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டப்போ நீங்க அவங்களுக்கு உதவாம நீங்க கூட சிரிச்சிருக்கீங்களா? இல்ல இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரியான சூழல்ல எனக்கு சிரிப்பு அடக்க முடியாது அப்படின்னு அழைத்து எங்களோட அந்த மாதிரி சூழலை பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்று எங்களுக்கு நீங்களும் இந்த லியோனல் மெஸ்ஸி இந்த நட்சத்திர விளையாட்டாளர் மாதிரி நண்பர்கள் மாட்டும் போது அவங்களுக்கு கை கொடுக்காம தூரத்திலிருந்து சிரிச்சிருக்கீங்களா? நினைவு இருக்கா? அழைத்து சொல்லுங்கள்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம்
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
0: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
0: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0101709719

மீண்டும் கலப்படம் ஜோர் மக்களே, உங்களை சந்திக்கிற நாங்க வந்துட்டோம். நாளைக்கு கலப்படம் கலப்படம் சொல்லி சொல்லி நாளும் நெருங்கிருச்சுங்க. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் குழாயில் அமைந்துள்ள த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இசை கலைஞர்களோடு சேர்ந்து கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி இவங்களோடு நம்முடைய நகைச்சுவை கலைஞர்கள் நன்றி ரமேஷான் இவங்க எல்லாமே உங்களை சந்திக்க அங்க வராங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வாங்க குடும்பத்தோடு வாங்க, நம்மளுடைய கலப்படத்தோடு சேர்ந்து உங்களுக்காக நல்ல விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய அரசாங்க முகப்பிடங்களும் இருக்கு. மித்ராவோட முகப்பிடம், நம்முடைய அரசாங்க மடாடி திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்காக இருக்கு. அதனால மறந்துடாதீங்க, நாளைக்கு உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.

எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் வழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா

0: வணக்கம். மின்னலில் செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் செயற்கை நுண்ணறிவு AI இலக்கவியல் டிஜிட்டல் பயிற்றுநர் ஜே கண்ணன்.
1: உங்கள எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. டீப் ஃபேக் அப்படின்னுவாங்க. டீப் ஃபேக், DEEPFAKE. டீப் ஃபேக்ன்றது போலியா தயாரிக்கப்பட்ட படங்களோ அல்லது வீடியோக்களோ, இதைத்தான் வந்து டீப் ஃபேக் சொல்லுவோம். சரி, இது என்ன அப்படி இந்த டீப் ஃபேக் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, இப்போ என்ன நடக்குதுன்னா, நிறைய நேரங்களில் சிலர் எல்லாருமே இந்த AI வந்து சரியான ஒரு பொறுப்போட பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த AI பயன்படுத்தி, இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இல்லாத படங்களை உருவாக்குவாங்க. அதாவது சம்பவம் நடந்திருக்காது, சம்பவம் நடந்த மாதிரி அங்கே வந்து ஒரு படத்தை உருவாக்கப்படும். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போயிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை வந்து அந்த கடையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு படத்தை உருவாக்க முடியும். இதே போல வீடியோக்களை உருவாக்க முடியும். நீங்களே பேசுற மாதிரி வீடியோக்களை உருவாக்க முடியும். நீங்களே பேசிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க பேசுன மாதிரி அப்படியே தத்ரூபமா இருக்கும். உங்களோட குரலை வச்சு அவங்க வந்து செய்ய முடியும். இது வந்து இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்துல நம்ம எல்லாமே இருக்கிறவங்க, குறிப்பா பிரமுகர்கள், நிறைய செலிபிரிட்டிஸ் சொல்லுவாங்கல்ல, பிரபலமானவங்க எல்லாம் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட இமேஜ டேமேஜ் பண்றதுக்கு, உருக்குலைக்கிறதுக்கு இந்த AI டீப் ஃபேக் பயன்படுத்துறாங்க. உதாரணங்களையும் காட்டுவேன், எப்படி மாதிரி டீப் ஃபேக் எல்லாம் உருவாகி இருக்குது, இப்ப எப்படி நம்மள மனித குலத்தை வந்து இதெல்லாம் பாதிக்க போகுது அப்படின்னு. அதனால எவ்வளவுதான் இந்த AI நிறைய நன்மைகளை பத்தி நான் கூறியிருந்தாலும் கூட, இந்த மாதிரி ஒரு டீப் ஃபேக் தவறான படங்களோ இல்ல காட்சிகளோ சித்தரிக்கப்படும் பொழுது நீங்க பல பேர்த்தோட வாழ்க்கையை வந்து பாதிக்குது. அதனால நீங்கள் நான் எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். வர்ற விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே நம்பாதீங்க. தீர விசாரிச்சு இல்ல நீங்க வந்து அதை அதுக்கு வந்து ஃபேக்ட் செக் சொல்லுவாங்க, அந்த உண்மையை வந்து நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதை கண்டுபிடிக்கணும் அது உண்மையா அப்படின்னு. இல்லைனாக்கா அந்த மாதிரி தகவல்லாம் நீங்க வந்து பகிராதீங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த காலங்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.

0: மன்மதன் சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க?
1: நானு என்னோட நண்பர்கள்லாம் வந்து பள்ளிக்கூட சமயத்துல வந்து பண்டிங் பட்டணத்துக்கு போனோம். அப்ப ஒரு துணிக்கடையில வந்து ஒரு கைத்தொலைபேசி இருந்துச்சு அந்த துணி மேல. அப்ப என்னோட நண்பர் வந்து என்ன செஞ்சாரு, அந்த கைத்தொலைபேசி விளையாடுத்தனமா, அப்பெல்லாம் வந்து அறியாத வயசுல தெரியாது, அந்த கைத்தொலைபேசி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாமே தமிழ் உச்சரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு சீன கடை, அப்ப பேசிட்டு அதுக்கு பயங்கரமான இதெல்லாம் போட்டு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இருந்தாங்க. வெளியே வந்துட்டு அந்த போனை தட்டுறோம், அது வந்து ஒரு விளையாட்டு போனு, அந்த தட்டினாலே ஒரு சத்தம் கேட்கல அந்த காலத்துல. அப்பெல்லாம் அந்த போனு எல்லாம் சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு, ஏன்னா அது வந்து அவ்வளவு நேரம் பிளான் போட்டாங்க அந்த கைத்தொலைபேசி எப்படி எடுக்கிறது இருக்குன்னு. அது சீனனுக்கு வழங்கக்கூடாது சொல்லிட்டு சுத்த தமிழ்ல பைந்தமிழ்ல பேசி அவ்வளவு நேரம் இது பண்ணி கடைசி வெளியே வந்து பார்த்தா அது வந்து ஒரு விளையாட்டு கைத்தொலைபேசி.
0: அகே, நீங்க விளையாட்டா அது எடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க, ஆனா உங்களை யாரும் விளையாடி இருக்காங்களோ?
1: விளையாடி இருக்காங்க போல. அப்புறம் கடைசியா சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு அப்புறம் அந்த கடைக்கார புடிச்சிட்டாரு. இதுல என்னன்னா கடைக்கார புடிச்சிட்டாரு புடிச்சிட்டாரு நாங்க என்ன செஞ்சோம், நாலு பேர் போல மூணு பேர் முன்னுக்கு நடந்து போயிட்டோம். இவரு வந்து என்ன நண்பர் சோரிலா சோரிலா சொல்லிட்டு கடைக்காரர் கத்திக்கிட்டே வராரு
0: பின்னால.
1: தெரியாத மாதிரி போயிட்டோம். இது வந்து எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம்.
0: ஆமா, அவமானமா இருந்திருக்கும் தானே கடைக்காரர் கூப்பிடுறப்ப.
1: ஆமா, நாங்க என்ன செஞ்சு மூணு பேர் முன்னுக்கு நடந்து போயிட்டோம். இவர் மட்டும் மாட்டிக்கிட்டாரு, இவரு சோரிலா சோரிலான்னு கத்திக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட. இது என்னடா இது அப்படி சொல்லிட்டு நாங்க தெரியாத மாதிரி போயிட்டோம். வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம்.
0: இல்ல அவருக்கு உதவுமே அப்படி இல்ல, திட்டம் மட்டும் கூட்டமா போட்டீங்க, மாட்டிக்கிறப்ப விட்டுட்டீங்களா தனியா அவரை?
1: ஆமா, அது ஒரு நீங்க சொன்ன ஒரு அவமானமா இருந்து சொல்லிட்டு நாங்க மூணு பேர் முன்னுக்கு நடந்து போயிட்டோம்.
0: அப்புறம் அதுக்கு பிறகு உங்க நண்பர் என்னதான் சொன்னாரு?
1: அவர் குடுத்துட்டாரு குடுத்து, ஏன்னா அது விளையாட்டு தொலைபேசி இல்ல கையில குடுத்துட்டு அவரு சாரிலா சாரிலா சைக்கன்ஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேமோ வந்துட்டாரு.
0: நல்ல பண்ணீங்க போங்க. நன்றி நன்றி நன்றி.

0: தளம். இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்
2: ஆரம்பிக்கலாமா?
3: சிங்கப்பூர்
2: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம். முற்றிலும் இலவசம்.
4: என்ன நடக்க போகுது?
2: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
4: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறேன்.
2: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
5: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
2: என்னங்க
5: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
2: வாங்க
5: எங்க
2: அட கலப்படத்துக்கு தாங்க.
6: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
7: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
6: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
7: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 பிறகு 1 தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
6: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க. சொல்லும் போதே கெத்துங்க.
8: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர்டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
9: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். சிறந்த கற்றல் முறை, சிறந்த அறிவு நிலை.

0: சிரிப்பு ஒரு புறம் இருந்தாலுமே கூட அந்த சிரிப்பு அந்த நகைச்சுவை இன்னொருவருடைய மனதை காயப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது. அதை நம்ம எப்போதும் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள பல சூழல்கள் வந்து நமக்கு இப்போ இந்த சூழல்ல சொல்லிக் கொடுக்கறது ஒன்னே ஒண்ணுதான். குழந்தைகள் வந்து ஏதேனும் கேள்வி கேட்கும் போது அது என்ன கேள்வி, எதற்காக கேட்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் புரிந்து நாம விளக்கம் கொடுக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு AI காலகட்டத்துல நம்மை விட இருக்கிற இந்த குழந்தைகள் சிறுவர்கள் இன்னும் அதிக தெளிவா இருக்கிறாங்க. அதனால அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா கேள்விக்கு சரி ஏதாவது பதில் சொல்லலாமே சொல்லி நம்ம சொல்லிடவே கூடாதுங்க. நன்கு யோசித்து அந்த பதிலோட நன்மை தீமை இது இரண்டுமே நன்கு கலந்து ஆலோசித்து சொல்லக்கூடிய ஒரு சூழல தான் நாம இருக்கின்றோம். சரி, உங்ககிட்ட நாங்க கேட்டிருந்தோம், லயனல் மெஸ்ஸி விமான நிலையத்தில் அவருடைய நண்பர் அந்த பரிசோதனையின் போது மாட்டிக்கொண்ட போது சிரிச்சிருக்காரு இல்லையா, இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல நீங்களும் சிரிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கோம்.
1: தம்பி மகன் வந்து படிச்சாங்க,
0: சரி,
1: அப்ப அவங்க கிரேஜுவேஷன் வந்து அங்கதான் நடந்துச்சு பாருங்க. அப்ப நாங்க ஒரு மூணு ஃபேமிலி போயிருந்தோம் இந்த கிரேஜுவேஷன் பார்க்க, ஏப்ரல்ல இருந்து வெளியாயிட்டோம் பாருங்க. அப்புறம் அந்த வெளியாகி ஒரு நடந்து வந்துட்டு தான் அப்ப போலீஸ்காரங்க வந்து டாக் வச்சு செக் பண்ணாங்க. டிராவலிங் பேக் எல்லாத்தையும் அந்த நாய் வந்து செக் பண்ணுது, அந்த டாக் செக் பண்ணி ஒருத்தவங்க பேக் ஒண்டி சுத்தி சுத்தி சுத்தி வருது.
0: சரி,
1: எங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு, என்னடா அக்கா ஒண்டி சுத்துறாங்களே அப்படின்னு பயம் ஒரு பக்கம், சிரிப்பு ஒரு பக்கம், அப்புறம் ஒரு பக்கம் உட்காந்துட்டாலே சோகமா. அப்புறம் என்னன்னு பார்த்தாமா அந்த பேக்ல வந்து அவங்க வந்து பப்பி வளர்க்கறாங்க.
0: சரி,
1: அந்த பப்பி வந்து சிறுநீர் கழிச்சிருச்சு போல அந்த பேக்ல.

0: சிறுநீர் கழிச்சு சிறுநீர் கழிச்சுன அந்த பாலை வந்து பப்பிக்கு தானே தெரியும்.
1: ஆமா ஆமா.
0: அப்ப அந்த பப்பி என்ன மூண்டு மூண்டு பார்த்துட்டு அவங்களே சுத்தி வருது. நாங்களும் அப்படி பயந்து போயிருக்கோம். ஆனா அவங்க உள்ள சென்னைக்காரங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து குறைவா பேசுறாங்க, அவங்க பாசையில்தான் ரொம்ப பேசுறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து பேசி கீசி, அது ஒரு நினைக்கிற ஒரு அரை மணி நேரம் பேசி கீசி கடைசியில பட்டா அந்த பப்பி வந்து சிறுநீர் கழிச்சதுனாலதான் அவங்க பேக்க மாட்டிக்கிச்சு. அவங்க வேற ஐயோ என்னமோ தெரியலையே தெரியலையே. அப்புறம் தெரிஞ்சு சொல்றாங்க, ஐயோ நான் பேக்க எல்லாம் தொடச்சேனே வச்சேனே அப்படின்னு. அந்த வாடை வந்து அந்த பப்பிக்கு வந்தோடனே ஐயோ அது மறக்க முடியாத சம்பவம்
1: பாருங்க என்ன வேலை பண்ணிருக்கு அந்த பப்பி.
2: ஹாஸ்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்ப அங்க போயிருந்தேன். போயிருந்தப்போ அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க, இவங்க தான் ரூம்மேட் அப்படின்னு காட்டினாங்க. அவங்கள பார்த்தேன்னா எனக்கு ஒரு நடிகை ஞாபகம் வந்தாங்க. அவங்க யாருன்னா நடிகை சசிலா. அவனே அவங்க பொண்ணு பார்க்க சசிலா மாதிரி இருக்காங்களா நினைச்சிட்டு அவங்கிட்ட என் பேர் நம்பின்னு கேட்டினா என் பேர் சசிலாட்டா அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்லுவாங்க
1: மனசுல நினைச்சது
2: அப்படியே அது
1: சிரிக்கவும் முடியாம நடிக்கவும் முடியாம தத்தளிச்சிருப்பீங்க தானே நீங்க.
2: ஆமா என்னோட அக்கா பத்திரி இப்ப என்ன இருக்கு நீ சிரிக்கலாம் அந்த பொண்ணு மணிக்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
1: வெளியே சமாளிச்சிட்டீங்க.
2: சமாளிச்சேன். அவ காடிக்கு வந்து சிரிச்சிட்டு இருந்த
1: புஷ்பா ஸ்ரீக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே இப்படி ஒரு சூழல கடந்து வந்திருப்போம். அது அது சிரிக்கணும்னு சொல்லி சிரிக்க மாட்டோம், ஆனா வந்துரும். ஆனா நாகரிகம் கருதி சிரிப்பு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்து சிரிக்கும் போதப்பா கண்கள்ல நீர் வர கூட நீங்க சிரிச்சிருக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி தருணங்கள் வாழ்க்கையில இருந்தாதான் காலம் கடந்து நினைத்து பார்க்கும் போது மன்மதன் சொன்னார்ல அது பள்ளிக்கூட காலக்கட்டம், இப்ப நினைச்சாலும் எங்களுக்கு பயங்கரமா சிரிப்பா இருக்குன்னு சொன்னார்ல, அந்த மாதிரிதான் வாழ்க்கையில இப்படி உள்ள நினைவுகளையும் சேகரித்துக் கொள்வோம், சிரிப்போம், சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம். Boom.

இந்த மாதிரி பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டே 1 த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் எஃப்எம் கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க, மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஆசியானை அனைத்தும் உள்ளடக்கிய ஆக்ககரமான மக்களின் பேரவாவை நிறைவு செய்யும் சமூகமாக வலுப்படுத்துவதில் மலேசியா தொடர்ந்து பங்களிக்கும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று தலைநகரில் 39வது ஆசிய பசிபிக் வட்டமேசை கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஆசியான் தலைமைச் செயலாளர் டாக்டர் காவ் கிம் ஹானிடம் பிரதமர் இக்கடப்பாட்டை முன்வைத்தார். கடந்த ஆண்டு நாட்டில் வேலையில்லாதோர் விகிதம் 2.9% குறைந்துள்ளது. 2024 பதிவான 3.2% விட குறைவானது என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்துள்ளார். நுட்ப திறன் பயிற்சி டிவெட் மூலம் மாணவர்களின் திறனை மேம்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார். திறன் மேம்பாட்டு நிதிக் கழகம் PTPK கடன் உதவியை மானிய நிலைக்கு மாற்ற மனிதவள அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இந்த பரிந்துரையை பரிசீலிப்பதற்காக அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். மின் வர்த்தக சூழல் முறை குறித்த புதிய சட்டவரைவு பரிந்துரையை அடுத்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு சமர்ப்பிக்கும். இச்சட்டத்தை வெளிநாட்டு தளங்களும் பின்பற்றுவது உறுதி செய்யப்படும் என அமைச்சர் டாக்டர் ஆர்மீசன் முகமது அலி தெரிவித்தார். MV ஹாண்டியஸ் சொகுசு கப்பல் தொடர்பான ஹந்தா வைரஸ் தொற்று பரவல் முடிவுக்கு வந்துவிட்டதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. இறுதியாக தனிமைப்படுத்தப்பட்ட நபரை பரிசோதித்ததில் நேரியல் முடிவு கிடைக்கப்பெற்றதையடுத்து WHO இதனை அறிவித்துள்ளது. மேலும் மே 25 தொடங்கி கடந்த 5 வாரங்களாக புதிய நேர்வுகள் பதிவாகவில்லை என WHO தலைமை இயக்குநர் டெட்ரஸ் அடனம் கெப்ரியசிஸ் கூறினார். மெத்தன போக்கு, வாக்களிக்க தகுதி பெறாதது ஆகிய சிக்கல்களுக்கு மத்தியில் அல்ஜீரிய மக்கள் வாக்களித்தனர். வாழ்க்கை செலவினம், சுதந்திரமின்மை குறித்த கவலைகள் எழுந்துள்ள வேளை சுமார் 25 மில்லியன் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலில் களமிறங்கும் 1,235 வேட்பாளர்கள் 407 பேரை மட்டுமே அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய நாக் அவுட் சுற்றில் போர்ட்டுகளுக்கும் குரோஷியாவுக்கும் இடையிலான ஆட்டம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போது முற்பாதி ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் எந்த அணியும் இதுவரை கோல் புகுத்தவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.